0: அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் ஆயுத விற்பனை குறித்து பேசியதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ளார். சீனாவிடம் அமெரிக்க ஆயுதங்களை விற்க அதிபர் ட்ரம்ப் முன்வந்ததாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பர்டியூ ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியிருந்தார். அதுகுறித்து செய்தியாளர்கள் திரு ட்ரம்பிடம் விளக்கம் கேட்டனர். அமெரிக்க ஆயுதங்கள் தரமானவை, சீனாவிடம் அவற்றை விற்பது நல்ல யோசனைதான், ஆனால் அதுகுறித்து பேசவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். இன்விடியா தொழில்நுட்ப நிறுவனம் தனது பங்குகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை அறிவித்ததை அடுத்து அதன் பங்கு விலைகள் கணிசமாக ஏற்றம் கண்டுள்ளன. அமெரிக்க வரலாற்றில் ஆக அதிகமான 150 பில்லியன் டாலர் திட்டத்தை நிறுவனம் அறிவித்தது. ஒரே இரவில் நிறுவனத்தின் பங்கு விலை 1.7 விழுக்காடு அதிகரித்தது. இந்த ஆண்டு மட்டும் அதன் விலை மொத்தமாக 21 விழுக்காடு உயர்ந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு சில்லு சந்தையில் போட்டி சூடுபிடித்துள்ள வேளையில் இன்விடியா நிறுவனம் அந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பெரிய AI நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கவிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி, அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் இரண்டுக்கும் இடையே அவர் சமநிலையை காண முனைவார் என்று அவை தலைவர் மைக் ஜான்சன் கூறினார். அரசாங்கம் தனது பங்கை நிர்ணயித்துக் கொள்ள இந்த சந்திப்பு உதவும் என்றார் அவர். அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்தால் அமெரிக்கா சீனாவுடனான போட்டியில் பின்தங்கிவிடும் என்று திரு ஜான்சன் சொன்னார். அதனால் சமநிலையை உறுதி செய்வது முன்னுரிமையாக விளங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தென்கொரியா தனது முதல் அணுவாற்றல் பெற்ற நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அதுகுறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை வெளியிட்டது. தென்கொரிய அமெரிக்க தற்காப்பு உறவில் இது ஓர் ஆபத்தான முன்னேற்றம் என்று அது குறை கூறியது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் அரசியல் ராணுவ நிலவரத்தில் இது புது சிக்கலை ஏற்படுத்துவதாக பியோங்யாங் கூறியது. பிரிட்டிஷ் ஆகாயத்தளம் மீது தாக்குதல் நடத்தும் சதித்திட்டத்தில் வெளிநாட்டு தலையீடு உள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஃபேஃபார்ட் நகரில் உள்ள ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 20 வயதுடைய அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் நாட்டவர்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போர் விமானங்கள் அந்த ஆகாய தளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தளத்தை குறிவைத்துள்ளதாக ஈரானிய ராணுவப்படை சென்ற ஜூலையில் கூறியிருந்தது. மலேசியாவின் முன்னைய பிரதமர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சிதி ஹஸ்மாவின் மறைவுக்கு சிங்கப்பூர் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். டாக்டர் ஹஸ்மாவுக்கு வயது 100. அவர் நேற்று காலை காலமானார். பிரதமர் லாரன்ஸ் வாங் பல தலைமுறை மலேசியர்களின் வாழ்வில் டாக்டர் ஹஸ்மா தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொன்னார். மருத்துவத்துறையில் அவர் முன்னணி வகித்தவர் என்று திரு வாங் புகழாரம் சூட்டினார். மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் டாக்டர் ஹஸ்மாவின் மறைவு வருத்தமளிப்பதாக கூறினார். அவரை பல ஆண்டுகளாக தெரியும் என்று கூறிய திரு லீ அவருடைய உத்வேகம் குறிப்பிடத்தக்கது என்றார். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தமது அனுதாபங்களை சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். கண் மருத்துவருமான டாக்டர் பாலகிருஷ்ணன் டாக்டர் ஹஸ்மா மருத்துவத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை எண்ணி பெருமைப்படுவதாக கூறினார். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோ கியன் யூ தாய்லாந்து வீரர் குன் லவுட் விட்டிட் சானை சந்திக்கும் இறுதியாட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் யூ டே பின்னை லோ நேற்று வீழ்த்தினார். ஆசிய விளையாட்டுகள் பேட்மிண்டன் போட்டியில் சிங்கப்பூர் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாக இருக்கும். உலக தரவரிசையில் லோ 13வது இடத்தில் இருக்கிறார். தாய்லாந்து வீரர் 2வது இடத்தில் இருக்கிறார்.
1: சொல்லும் பொருளும் கிராண்ட் மானியம். சிங்கப்பூர் பண்ணைகள் அதிகரிக்கும் செலவுகளுக்கு இடையே நிதி ஆதரவு பெற அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கிராண்ட் மானியம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
6: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: சர்வம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது யுவன் சங்கர் ராஜாவின் இசைய ஜாவேத் அலி மதுஸ்ரீ அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: 8:12 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா நாங்க வரப்போறோம். காரணம், மருத்துவர் செல்வா நம்மளோட இணைகிறாரு. அவரு இன்று முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளணும், அதே நேரத்துல உங்க கைவசம் இருக்கிற கேள்விகளை கேட்கணும்னு சொன்னா நீங்க பேஸ்புக் லைவ்க்கு வரணும்.
1: மீடியா காப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கம். இப்பவே போய் அங்க காத்துருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களை நேரடியா சந்திக்கிறோங்க.
2: ஒலி 968 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 103-158 இடைப்பட்டிருக்கிறது.
2: கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது ஆரோக்கியம் அற்ற நிலையை நோக்கி போயிட்டே இருக்குது. ஆக நீங்க வெளியில போகணும், வேலைக்கு போகணும், பொருள் வாங்க போகணும்னு சொன்னா பாதுகாப்பான முறையில முகக்கவசத்தை அணிந்துட்டு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும். உங்களுடைய பாதுகாப்பு உங்க கையில, அதை மட்டும் மறந்துடாதீங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
2: 1.28
1: ஓர் யூரோ
2: 1.46
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: 1.71
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
2: 90
1: 100 இந்திய ரூபாய்
2: 1.34
1: 100 இலங்கை ரூபாய்
2: 39
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியரிங்கே
2: 3.20.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
7: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவு பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
8: கட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
9: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
10: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-49950 8430-49950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: முதல் முறையா உங்களை வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்க கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னால உங்களை பத்தி சொல்லலாமே, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய மருத்துவம், அதை பத்தி கொஞ்சம் விவரமா நீங்க சொல்லலாமே.
1: ஸோ என்னுடைய பேர் செல்வா. நான் வந்து ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடியே வந்து சென்னையிலேருந்து வந்தேன். வந்து இங்கே தங்கி சிங்கப்பூரை நான் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்து ட்ரைனிங் ப்ராப்பராக வந்து இந்த வயதானவர்களுக்கு பார்க்க வேண்டிய ட்ரைனிங், ஜீரியாட்ரிக்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இங்கே வந்து சீனியர் கன்சல்டண்ட்டாக இப்போ டென்டாக்ஸிங் மருத்துவமனையில் நான் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து 20 வருஷமாக நான் டென்டாக்ஸிங் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, இப்ப நீங்க வந்து முதியோர்க்கான பராமரிப்பு அப்படிங்கிற
1: ஒலி வந்து எனக்கு ரொம்ப மிக பரிச்சயமானது. ஏன்னா வந்து நான் வந்து 97 வந்து சிங்கப்பூருக்கு வந்தப்ப ஒலியை பார்த்து வியந்திருக்கேன். ஏன்னா அப்ப வந்து இந்தியாவில இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ எல்லாம் கிடையாது. சோ சிங்கப்பூர்ல வந்து இந்த எஃப்எம் ரேடியோ வந்து அவ்வளோ ஒரு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எந்த அந்த தமிழ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒலியை பத்தி
0: ரொம்ப நன்றி டாக்டர். ஆமா டாக்டர். சரி டாக்டர், நீங்க வந்து முதியோர் பராமரிப்புல வந்து நிபுணத்துவம் பெற்று இருக்கீங்க. இப்ப முதியோர் பராமரிப்புல முதியோர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: இப்ப வந்து வயதாகும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நாள்பட்ட நோய்கள் வந்து நமக்கு தெரியாதவே வந்துடும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு உடம்புல வந்து இயற்கை வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனா கொடுத்துருக்கும். பாத்தீங்கன்னா 2 கண்ணு 2 கிட்னி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உறுப்புலயும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனா வயதாகும் போது இந்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். அது வந்து நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம வந்து ரெகுலரா போய் மருத்துவரை அணுகி பார்த்து ஏதாவது உடம்புல வியாதி வருதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து நீண்ட பிரச்சனை வராத நீண்ட நாள் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: மருத்துவர் செல்வா, இப்போ பொதுவாக முதியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த பார்வை சரியா தெரியுதா அப்படிங்கிற பரிசோதனைக்கு போக சொல்லுவாங்க, ரத்த பரிசோதனையை மேற்கொள்ள சொல்லுவாங்க, சீனி நம்ம உடல்ல சீனி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பரிசோதனைக்கு போக சொல்லுவாங்க. இது அடிப்படை. இதையும் தாண்டி மற்ற நுணுக்கமான பரிசோதனைகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்போ வந்து வயசாகும் போது நீங்க சொன்ன மாதிரி நாள்பட்ட வியாதிகள் இருக்கு பாருங்க, ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, கொழுப்பு சத்து அதிகமா வருது. இதில் அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து வயசாகும் போது கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாத சென்சரி ஸ்க்ரீனிங்னுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கண் பரிசோதனை பண்ணுறது, காது கேட்காத போகிறது, அப்புறம் வந்து இந்த ஓரல் கேரன் வாங்க பாருங்க, பல்லு வந்து வயசாகும் போது அது வந்து பல்லில் ஈரல பிரச்சனை வந்து பல்லு கீழே விழுந்துடும். அந்த பல்லு கீழே விழும்போது நீங்கள் சரியாக சாப்பிட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து போதுமான புரதச்சத்தோ இல்லை மற்ற நியூட்ரிஷனோ வராத போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே போய் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம்.
0: இப்போ நீங்கள் வந்து பல் மருத்துவத்தை பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா, நம்மளுடைய பல் பற்களின் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ பற்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓரல் ஹெல்த் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, இதில் வந்து சிலரும் வந்து அந்த டென்சர்ஸ் போட்டிருப்பாங்க, பல் செட் அவங்க வந்து அணிஞ்சிருப்பாங்க, அது வந்து ஏதாச்சும் பாதிக்குமா?
1: இல்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 32 பல் இருக்குது. அது வந்து ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 20 பல்லுக்கு கீழே இருந்ததுன்னா உங்களால சரியா மென்னு சாப்பிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அதை வந்து மென்னு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு குறைந்தது 20 பல்லாவது தேவை. ஸோ நீங்க 20 பல்லுக்கு கம்மியா இருந்ததுன்னா நீங்க வந்து டென்சர்ஸ் போட்டுக்கலாம். டென்சர்ஸ் போட்டா கூட உங்களுக்கு அந்த 20% தான் அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும், அந்த மென்னு சாப்பிட்றதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நார்மல் நேச்சுரல் டீத் மாதிரி வராது.
0: அப்ப இது நம்மளுடைய முழு ஆரோக்கியத்தை வந்து பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா?
1: ஆமா, நீங்க வந்து சரியா மென்னு சாப்பிட முடியாத போது கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவாங்க மென்னுறதுக்கு முன்னாடி. அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பலியாக எடுக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த மாதிரி விதமான சாப்பாடே அவங்க தவிர்த்துடுவாங்க. போரேஜ், அந்த சாஃப்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க, மசிச்சு சாப்பிட்ற ஃபுட், அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது வந்து போதுமான புரதச்சத்தோ இல்ல மைக்ரோ சொல்லுவாங்க, அதெல்லாம் உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பே கம்மியாயிடும். அதனால வந்து அந்த பல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கண்ணு காது எல்லாரும் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அந்த பல்லு வந்து மோஸ்ட் நெக்லெக்டட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பொருத்தாவே மதிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பல்ல

0: அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பல்லை லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதை கவனிச்சீங்கன்னா அந்த பல்லை ப்ரிசர்வ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு.
1: ஆக மொத்தத்தில் நாம் வயது ஆக ஆக நம்மளுடைய பற்களின் ஆரோக்கியத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும், சரியா? அது மட்டும் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம சரியாக உணவை வந்து மென்று சாப்பிட்டால்தான் நமக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும். எனவே நம்ம மருத்துவர் சொன்ன மாதிரி காலையிலையும் இரவு நேரத்துலையும் நீங்கள் வந்து பற்களை துலக்குவது ரொம்ப முக்கியம்.
2: சரி, தொடர்ந்து மருத்துவர் செல்வா அவர்கிட்ட நாங்க பேச போறோம். எங்களுக்கு கேள்விகள் இருக்கு, நேர்களே உங்களுக்கும் கேள்விகள் இருக்கு, அதை தீர்க்கணும், சரியான முறையில நீங்க ஆலோசனை பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க. உங்களுக்காக அந்த காணொளி இப்ப லைஃபா இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது, அங்க நீங்க பதிவிடலாம் உங்களுடைய கேள்விகளை. இப்போ ஒரு விளம்பர இடைவேளை, இதனை தொடர்ந்து நாம விரிவா பேசுவோம். 8:22 ஆகிவிட்டது, நேரம் இப்பொழுது
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி அவென்யூ 6 நுழைவாயல், அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ 1 நுழைவாயல், அங்கேயும் விபத்து.
4: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை,
4: வணக்கம் சிங்கை,
2: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்,
1: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
2: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு,
1: மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
2: அக்டோபர் 1st wandershop.sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wandershop.sg.
1: இத்தகவலை வழங்கியது த வாண்டர் ஷாப்.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
6: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
7: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
8: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க, முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 4 6 8 6 7 9 6 6

0: நேரம் இப்பொழுது காலை 8:24 ஆகி விட்டது. தொடர்ந்து நாம Facebook வாயிலாக டாக்டர் செல்வாவோட இணைஞ்சிருக்கோம். மூத்தோர் பராமரிப்புல இவரு நிபுணத்துவம் பெற்றிருக்காரு. மூத்தோர் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வயது ஆக ஆக நாம நம்மளுடைய ஆரோக்கியத்துல என்ன கவனங்களை செலுத்தணும் அப்படிங்கறத பத்தி முக்கிய தகவல்களை வழங்கிக்கிட்டு வராரு.
1: சரி டாக்டர் செல்வா, இப்ப பொதுவா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார்க்க நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், காது கேட்குது, கண்ணு பார்க்க முடியுது, நல்லா நடக்கிறேன், அப்புறம் எதுக்கு இந்த பரிசோதனைகளுக்கெலாம் நான் போகணும், நல்லா தானே இருக்குது உடம்பு, அதெல்லாம் பார்த்தா தெரியுதேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்கக்கிட்ட இது முக்கியம், இது போகணும், நீங்கள் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகளோ அல்லது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குறவங்களோ கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஊக்குவிக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகளை வழங்குவீங்க?
2: ஏன்னா வந்து சில நேரத்தில் என்ன ஆகுனா, ஆரம்ப காலகட்டத்தில் வர நோய்கள் வந்து எந்த வித அறிகுறியுமே தெரியாது. அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நல்லா தானே இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்லா தான் இருக்கு, உடம்புல எந்த விதமான அறிகுறியும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் வயதாகும் போது சில வித நோய்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எந்த வித சிம்டம்ஸுமே இருக்காது, எந்த வித அறிகுறியுமே இருக்காது. நீங்கள் வந்து அதை விட்டுட்டீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் அந்த அறிகுறி வர்றப்ப முத்திய நிலையில போயிட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷனோட இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை குணப்படுத்துறதுக்கும் கஷ்டம். ரெண்டாவது வந்து ரொம்ப அதனால வந்து பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 55 வயசு 50 வயசை தாண்டும் போதே ரெகுலரா 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு 1 தடவை போய் மருத்துவரை பார்த்து கண்ணு காது ஓரல் கேவிட்டி பிளஸ் இந்த ரத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன நாள்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கா நான் கண்டுபிடிச்சி அதை ஆரம்ப நிலையிலேயே அதை வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க அந்த பக்க விளைவுகள் வர்றத

0: ரொம்ப தடுக்கலாம். அதனால பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி போய் டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள பார்க்க வைக்கணும். அதுதான் முக்கியம்.
1: டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை பரிசோதனை செய்கிறது ஒரு பக்கம் இருக்கு, இந்த பரிசோதனை செய்த பிற்பாடு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே, அது எதுக்கு இப்போ இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டேன்னு அது ஒரு ராகம், ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரியே பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏன்னா பயப்படுவாங்க சில பேர், ஐயோ பரிசோதனை செஞ்சுதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா சிகிச்சைக்கு போகணுமே அப்படின்ட்டு.
0: இப்போ வந்து நீங்கள் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து, சில பேர் என்ன பயப்படுவாங்கன்னா, ஒன்று வந்து பெயின், பெயின் அது வந்து வலி வலி ஏற்படும் ஏதாவது சிகிச்சைக்கு போனால், ஒன்று அது ஒன்று. ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் பணம் செலவாகும். ரெண்டு பிரச்சனை தான் முதியோர்களுக்கு. அது வந்து நம்ம வந்து சொல்லணும், நீங்கள் வந்து அதை விட்டுட்டிங்கன்னா காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் வந்து வலியை தான் தரக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, காம்ப்ளிகேஷனை ட்ரீட் பண்ணுறது இன்னும் செலவு தான் அதிகமாகும். நீங்கள் இதை ரெண்டுத்தையும் பெரியவர்கிட்ட சொல்லி முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா செலவும் கம்மி, அந்த கோ த்ரூ த பெயின்ஃபுல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்களா அதுவும் கம்மி. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த காம்ப்ளிகேஷனையும் தடுக்கலாம், ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் வந்து செலவு பண்ணுறத கம்மி பண்ணிக்கலாம்.
2: ரொம்ப சிறப்பா சொல்லிருந்தீங்க டாக்டர்.
1: செலவு அப்படிங்கிறது மருத்துவம்னு சொல்லும் போது அதிக அளவுல இருக்கும்.
2: ஆமா,
1: அதையும் வந்து நம்ம கருத்துல கொள்றது ரொம்ப முக்கியம். நன்றி டாக்டர் சொன்னதுக்கு.
2: சரி, இறுதியா டாக்டர், இப்ப நம்ம மூத்தோர் நிறைய பேர் இருப்பாங்க, அது மட்டும் இல்ல பராமரிப்பாளர்களும் இருப்பாங்க, கேர்கிவர்ஸும் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப மூத்தோர் வீட்டுல இருப்பாங்க, சில பேர் வந்து அடம் பிடிப்பாங்க, நான் வந்து பரிசோதனைகளுக்கு போக மாட்டேன், எதுக்கு போகணும், அதாவது சற்று முன்பு ரவி கேட்ட மாதிரி எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நாம வந்து இந்த அறிகுறிகளை கண்டறிந்து நீங்க போகணும் அப்படின்னு நாம அவங்க கிட்ட சொல்லலாம், அதே நேரத்துல இப்ப மூத்தோர் வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, நல்ல போதுமான அளவு சாப்பாடு, ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, போதுமான மாடரேட் அமௌண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உணவு சாப்பிடணும். ரெண்டாவது, உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மற்றவங்களை சார்ந்து வாழ்கிறவங்க வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்ய செய்ய தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும். மூணாவது வந்து நல்ல தூக்கத்தோடு இருக்கணும், நல்ல தூங்கினா தான் உங்கள் மனநலம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொண்டு கரெக்டான நேரத்தில் போய் மருத்துவர் அணுகி கரெக்டான சிகிச்சை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடல் நலம், மனநலம் அண்டு ஆரோக்கியத்தை வந்து காக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: டாக்டர், உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையா எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. இதையும் தாண்டி பல பேருக்கு கேள்விகள் இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு என்னென்ன நேரத்துல கூச்சம் ஏற்படும் எல்லாருமே கேட்கறதுக்கு, அல்லது வந்து வெளிப்படையா அப்படிப்பட்ட தளங்களை கேட்கறதுக்கு, இதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில உங்களை அணுகி பல ஆலோசனைகளை பெறணும்னு நினைப்பாங்க சில பேர், அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லலாமே?
0: அவங்க வந்து டான்டாக்சிங் ஹாஸ்பிட்டல்ல ஜிரேட்ரிக் கிளினிக்னு இருக்கு, அதில் வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி என்னை வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஆலோசனை பெறலாம்.
2: டாக்டர் செல்வா, ரொம்ப நன்றி செல்வா, ரொம்ப முக்கிய தகவல்களை வந்து சுருக்கமாக நச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம மூத்தோருக்கு ரொம்ப தேவையான தகவல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நேர்களே, நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது நேர்காணலை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் செல்வாவை அணுகி நீங்கள் மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்.
1: இது முதல் முறை உங்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இன்னும் பல முறை, இன்னும் பல கேள்விகள் மருத்துவம் சார்ந்து உங்களை கேட்கணும், சந்திக்கணும்னு விருப்பப்படுறோம். இப்போதைக்கு ரொம்ப நன்றி. வாழ்வு எடுக்கும் போது மீண்டும் சந்திப்போம். நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப பொறுமையான முறையில காலங்காத்தால ஒருத்தர், அதுவும் நமக்கு தெரியாத ஒருத்தர், முன்பின் அறியாத ஒருத்தர் பார்த்து பார்த்து நமக்கு ஆலோசனை சொல்றாருன்னா அதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா?
2: கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, இதுல வந்து அவருடைய ஆர்வத்தை காட்டுது. அதாவது நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, அதாவது வயது ஆக ஆக ஆரோக்கியமான முறையில, சிறப்பான பாதுகாப்பான முறையில அவங்க வந்து வயது ஆகணும், மூப்படையணும் அப்படின்னு அவரு நினைச்சு அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. கண்டிப்பா நேயர்களே, வாய்ப்பு கிடைத்தால் அவரை நீங்க வந்து அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்.
1: இதுல கொஞ்சம் கவலைக்குரிய தகவல் என்ன சார், நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மெத்தன போக்கு இருக்கு, அதை நான் சொல்லியே ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் பாத்துக்கலாம், நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம், இன்னும் 2 மாசம் தள்ளி இருக்கு தேதி எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. இரண்டாவது, நம்ம 100 வருஷம் வாழ்றோமோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க, ஆனா வாழ போற வாழ்க்கை தரமானதா இருக்கணும். நாம சொந்தமா எழுந்து நடக்கிற மாதிரி, சொந்தமா நம்மளுடைய செயல்பாடுகளை செய்யற மாதிரி, சொந்தமா சுதந்திரமா வாழ்ற ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னா அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது உங்க கையில தாங்க.
2: கண்டிப்பா, ஏன்னா யாருக்குமே வந்து யாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்காது இல்லையா. ஒருத்தர் வந்து உதவி செய்யறது நடக்கிறதுக்கு கூட முடியாம இருக்கும் பொழுது அதை சார்ந்து இருக்க விருப்பப்பட மாட்டாங்க. இருந்தாலும் அந்த நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம ரவி சொன்ன மாதிரி ஆரோக்கியம் உங்களோட கைகள்ல தாங்க இருக்கு.
1: சொல்லதாங்க முடியும், செய்யறது உங்க கையில. என்ன வந்து மகனா அவங்க உங்களை மகளா நினைச்சுக்குங்க, அதாவது தங்கச்சியா நினைச்சுக்குங்க, இல்லைன்னா அக்காவை நினைச்சுக்குங்க, அம்மாவை நினைச்சுக்குங்க, பெரியம்மாவை நினைச்சுக்குங்க, பாட்டியா நினைச்சுக்குங்க.
2: எப்படி உங்களுக்கு மட்டும் மகனா நினைச்சு எனக்கு மட்டும் இவ்வளவு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது?
1: உங்க மேல மக்களுக்கு அவ்வளவு மரியாதை, அதான் இந்த இடத்துல நான்
2: பிரபலப்படுத்துறேன்.
1: இப்படிப்பட்ட ஆலோசனைகளை பெற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை கேட்கணும். ஏன்னா மருத்துவம் சார்ந்த தகவல்கள் இடம்பெறும் இல்லையா.
2: அவனியர்களே,
1: இப்போதைக்கு
2: இப்பொழுது நாங்க பேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை வான அலைகள்ல சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம்
1: சிங்கை. நேரம் இப்பொழுது சரியா 8:32 ஆகிவிட்டது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ் சென்னை,
4: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: போக்குவரத்து பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYE-ஐ நோக்கி செல்லும் குயின்ஸ் வே, காமன்வெல்த் அவென்யூவிற்கும் PIE துவாசிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கும் கிளெமென்டிக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.

0: சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும் பணத்தை கட்டிடாதீங்க. ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: முகத்துல பரு.
1: குட்டைக்கு போங்க.
2: தலைமுடி கொட்டுது.
1: குட்டைக்கு போங்க.
3: ஐயா கண்ணுக்கு கீழே கருவளையங்கள்.
1: குட்டைக்கு போங்க.
4: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு. நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
1: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்.
4: புதன்கிழமை தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
1: புதுரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி
5: பார்லர். Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: சாதனா சர்கம் பாடியிருந்த மூன்று பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. ஜெமினி, மன்மதன், தம் திரைப்படங்கள்ல இருந்து.
1: அடுத்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் வரப்போகுது. ரான் படத்திலிருந்து வித்யா சாகருடைய இசையில.
0: ரவி, இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசம் இருக்கு ரவி.
1: இது வருஷம் முடியிறதுக்கா?
0: இல்ல,
1: அப்புறம்
0: நீங்க பயணத்துக்கு போறதுக்கு.
1: டோக்கியோ பத்தி சொல்றீங்க?
0: இடைப்பட்ட
1: காலத்துல டோக்கியோல ஆட்டம் போட போறோம். சில பேருக்கு என்ன தெரியுமா, அங்க போயிட்டு சாப்பாடு சரியா இருக்குமா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வி.
0: ஆமா ரவி, ஜப்பானிய உணவு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சாப்பிடுவாங்க, சூஷி எல்லாம் நிறைய இருக்குமே.
1: உண்மைதான் சஜினி, ஆனா அதுல கூட இந்திய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். சைவமா இருப்பாங்க சில பேர்.
0: அப்ப ஜப்பான்ல இந்திய உணவு இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு. இந்திய உணவும் இருக்கு, ஜப்பானிய உணவும் இருக்கு, சைவ உணவும் இருக்கு.
0: அப்ப நேர்களே, எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே ஜப்பானுக்கு போக திட்டம் போடுங்க. லிங்க் வேணும்னா இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க.
1: 9678899689 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.

0: 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ, புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
2: 9:03 ஆகிவிட்டது. சுராஜ், சந்தோஷ், சின்மயி பாடிய பாடல் கேட்டீங்க. சில இடத்துல இருந்து பாட்டு வந்துச்சு ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில.
5: நெஞ்சுக்குள்ளே இன்னாரன்னு சொன்னால் புரியுமா,
6: ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை.
1: தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளியான மென்மையான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து பொன்னுமணி தெய்வ வாக்கு திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல்களை கேட்க இருக்கீங்க.
2: நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரியான பாட்டு இதுதான் சஜினி.
6: ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னை.
2: நீங்க வரும்போதெல்லாம் இப்படிதான் பாடுவீங்க. நீங்க தெய்வ வாக்கு ரேவதி. இவ்வளவு நாள் எங்களுக்கு இந்த உண்மை தெரியாம இருந்திருக்குது. இப்பதான் எனக்கு ஒரு ஞான உதயம் பிறந்திருக்குது.
1: என்ன இங்க என்னமோ உள்குத்து இருக்கு.
2: நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதா? அதை வச்சு பார்க்கும் போது ஆமா,
1: நீங்க
2: இனிமே என்ன பண்ணுங்க, ஒலி ஒரு அறிவிப்பு அறையில ஒரு மூலையில போய் உட்காந்துக்கங்க. நாங்க வந்து டோக்கன் கொடுக்கறோம் எல்லாருக்கும். உள்ள அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்து சொல்றதா நடக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. நான் சொல்றேன், வசூல் குவிய போகுது. ஒரே வாரத்துல நீங்க அம்பானிக்கு போட்டியா இறங்க போறீங்க.
1: அம்பானிக்கு போட்டியாவா? இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும் நான் என்ன சொல்லி என்ன உண்மையாகி இருக்கு.
2: நிறைய விஷயம் நடந்திருக்குது, அதெல்லாம் வானொலியில சொல்ல முடியாது. நல்ல, அதனால நேர்களே, ஒளியின் தெய்வ வாக்கு ரேவதி நம்ம சஜினி தான். சரி, இப்ப வாங்க நம்ம வானிலை நிலவரத்தை சொல்லிடுவோம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது.
1: 103-158 இடைப்பட்டிருக்கிறது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
7: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
4: 9:16 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKE உட்லண்ட் செல்லும் வழியில் டேரி ஃபார்ம் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
5: உங்களுக்கு தெரியுமா,
4: இதே நாள் செப்டம்பர் 29 1916 உலகின் முதல் பில்லியனே அப்படின்னு அறிவிக்கப்பட்டாரு செல்வந்தர் ஜான் டி ராக்கஃபெல்லர்.
5: இப்போ 2026 உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போமா?
4: மொத்த செல்வத்தின் மதிப்பு 258.7 பில்லியன் வெள்ளி.
5: 4 நிலையில் மைக்கேல் டெல் இருக்காரு. இவருடைய மொத்த செல்வத்தின் மதிப்பு 267.4 பில்லியன்.
4: இவருடைய மொத்த செல்வத்தின் மதிப்பு 281.1 பில்லியன் வெள்ளி.
5: இரண்டாம் இடத்தில் இருக்காரு ஜெஃப் பெசோஸ், அமேசான் நிறுவனத்தின் தோற்றுவிப்பாளர். இவருடைய மொத்த சொத்தின் மதிப்பு 366.4 பில்லியன்.
4: உலக புகழ்பெற்ற டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களின் சொந்தக்காரர் 906.7 பில்லியன் வெள்ளி சொத்துக்கு உரிமையாளர் இலான் மாஸ்க். இத்தகவலை வழங்கியோர்
5: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: திருடா திருடா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மனு சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு பெரிய தம்பி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: முகம் என்ன, மோகம் என்ன, பிழி சொன்ன பாஷை என்ன.
2: சுபாஷ் படத்துல இந்த பாடலை கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல் வித்யா சாகரோட இசையில இடம்பெறும்.
1: ஒரு தேதி பார்த்தென்று வீசும், ஒரு கேள்வி கேட்டால் முலை பேசும்.
2: ஹரிஹரன் சாதனா சர்கம் பாடிய பாடலும் வரப்போகுது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல இருந்து வித்யா சாகரோட இசையில அந்த பாடலை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
0: அதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
2: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers. அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
0: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா.
2: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
0: மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
2: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா. செல்லுங்கள் wondershop.sg.
0: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.

0: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கிட்டிமா ரோடிற்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ECP நகரம் எக்ஸிட் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. SLEயை நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதேபோல ஷியர்ஸ் லிங்கை நோக்கி செல்லும் வே ஃபிரண்ட் அவென்யூ சென்ட்ரல் பூலவார்டிற்கு பிறகும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நிக்கோல் ஹைவே ஷென்டன் வேயை நோக்கி செல்லும் சென்ட்ரல் பூலவார்ட் ரேஃபல்ஸ் கீக்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: ஒலி 968
3: சினிமா
1: ஏன்னா இவரு வந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு, நிறைய குறும்படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா இப்ப முத ராத்திரி அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து சமீபத்துல நான் பார்த்தேன் ரவி. அதுல அவர் நடிச்சிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருந்தாரு, யதார்த்தமா இருந்துச்சு அவருடைய நடிப்பு. இந்த மாதிரி ஒரு கணவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
4: டாரத்தி படம் பாத்தீங்களா இல்லையா?
1: அதுவும் பாத்துட்டோம்ல. யாருக்காக? நம்ம ரிஷிகாந்துக்காக பார்த்தேன்ல.
4: அங்கேயும் ரொம்ப பிடிச்சு போச்சு அவரு.
1: ஆமா, ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த உலகத்துக்குள்ளேயே என்ன அப்படியே கொண்டு போயிட்டாரு.
4: சரி, இந்த படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குறிப்பா டாரத்தி படத்தை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்டோர் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அதை கருத்துல கொண்டு நீங்க போய் பாருங்க. சரியா?
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
5: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
3: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
2: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/readysetgrow.

0: தாயம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால உல்லாசம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. நேரம் இப்பொழுது 9:54.
1: ரவி, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல 11 வயது சிறுமி போதனா சிவநந்தம், இவங்க வந்து உலகத்தின் முதல் பெண் செஸ் அதாவது சதுரங்க விளையாட்டின் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வழங்கியிருந்தோம்.
0: ஆமா சொன்னோம்.
1: அதுக்கப்புறம் நம்ம வசந்தம் நடிகர் சிவகுமார் பாலகிருஷ்ணன், அவர் வந்து செஸ் விளையாட்டை பத்தி ஒருத்தர் அவர்கிட்ட எப்படி கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாழ்க்கையில வந்து ராஜாவா இருக்கிறதா, ராணியா இருக்கிறதா, மந்திரியா இருக்கிறதா அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தாரு. எனக்கு இப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போய் சதுரங்க விளையாட்டை விளையாடுறது எப்படி அப்படிங்கறத நான் கத்துக்க
0: போறேன். ரவி, முடிவோட இருக்கீங்க?
1: முடிவோட இருக்கேன். என் வாழ்க்கையில் பல காய்கள் இருக்கின்றன, இந்த காய்களை எப்படி நகர்த்தி நான் முன் செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ரவி, ஓ அந்த அளவுக்கு போயிட்டீங்க.
1: ஆமா, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க என் வாழ்க்கையில ராஜாவா, ராணியா இல்ல மந்திரியா?
0: நான் சொல்லட்டுமா? அந்த கட்டத்துக்குள்ளே நான் வர விரும்பல. நீங்க வேற ஒரு கட்டத்துல இருங்க, நான் ஒரு வேற ஒரு கட்டத்துல இருக்கேன். என் காயை நான் நகர்த்திக்கிறேன், உங்க காயை நீங்க நகர்த்திக்கங்க. நான் ஒரு பக்கம் நல்லா இருக்கேன், நீங்க ஒரு பக்கம் நல்லா இருக்க, இரு நேர் கோடுகள் மாதிரி போயிட்டே இருப்போம். எந்த டச்சிங்கும் வேணாம், ஒட்டிங்கும் வேணாம். இது எப்படி இருக்கு?
1: இது நல்லா இருக்கே. இதே மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும்.
0: இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நன்மையே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
1: இந்த அர்த்தத்தோட நாங்க வடி வச்சுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு மற்றும் 1 மணிக்கு சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
0: சஜினி
1: ரவிஜி,
0: bye.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் புகைமூட்டம் இன்று காலை கடுமையாகியிருக்கிறது. 9 நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தர குறியீடு 162 பதிவானது. எல்லா பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தென் சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது. மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கு மத்தியில் மலேசியா அந்நடவடிக்கையை மேற்கொள்கிறது. திருப்பி அனுப்பப்படும் சுமார் 1500 பேரில் பெரும்பாலானோர் சிறுபான்மை ரோஹிஞ்சா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தாயகம் திரும்புவோர் அதற்கு சம்மதித்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்கள் மியான்மர் அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டனர். மலேசியாவிலிருந்து மொத்தம் 5000 அகதிகள் கட்டங்கட்டமாக திருப்பி அனுப்பப்படுவர் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார். அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் ஈரானின் பரிந்துரையை திரு ட்ரம்ப் முன்னதாக நிராகரித்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கத்தார் சமரச பேச்சாளர்களை சந்தித்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே அந்த சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்காவிடம் முன்வைக்கும் யோசனைகளை பேராளர்கள் ஆராய்ந்ததாக திரு அராக்சி கூறினார். ஈரானிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி இறுதியில் அமெரிக்கா மத்திய கிழக்கிலிருந்து விரட்டியடிக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஈரானிய போர் தொடங்கியதிலிருந்து திரு கமேனி பொதுத்தளங்களில் தென்பட்டதில்லை. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா கடுமையாக அடிவாங்கியுள்ளது என்று அவர் அந்நாட்டை குறிப்பிடாமல் சொன்னார். அவர் எழுதிய குறிப்பை மேற்கோள் காட்டி அரசாங்க ஊடகம் அந்த செய்தியை வெளியிட்டது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மன்சோரி கிராமத்தில் கடுமையான வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அந்த பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. 600 பயங்கரவாத உள்கட்டமைப்புகளையும் 8 சுரங்கப்பாதைகளையும் அழித்துவிட்டதாக அது சொன்னது. இஸ்ரேல் நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், தண்ணீர், மின்சார கட்டமைப்புகள் ஆகியவற்றை நாசப்படுத்தியிருப்பதாக லெபனானிய அதிகாரிகள் சாடியுள்ளனர். பிரிட்டிஷ் ஆகாயத்தளம் மீது தாக்குதல் நடத்தும் சதித்திட்டத்தில் வெளிநாட்டு தலையீடு உள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஃபேஃபர்ட் நகரில் உள்ள ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 20 வயதுடைய அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் நாட்டவர்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போர் விமானங்கள் அந்த ஆகாயத்தளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தளத்தை குறிவைத்துள்ளதாக ஈரானிய ராணுவப்படை சென்ற ஜூலையில் கூறியிருந்தது. எனினும் இந்த விவகாரத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று தெஹ்ரான் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் ஆயுத விற்பனை குறித்து பேசியதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ளார். சீனாவிடம் அமெரிக்க ஆயுதங்களை விற்க அதிபர் ட்ரம்ப் முன்வந்ததாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பர்டியூ ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியிருந்தார். அதுகுறித்து செய்தியாளர்கள் திரு ட்ரம்பிடம் விளக்கம் கேட்டனர். அமெரிக்க ஆயுதங்கள் தரமானவை, சீனாவிடம் அவற்றை விற்பது நல்ல யோசனைதான், ஆனால் அதுகுறித்து பேசவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். இன்விடியா தொழில்நுட்ப நிறுவனம் தனது பங்குகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை அறிவித்ததை அடுத்து அதன் பங்கு விலைகள் கணிசமாக ஏற்றம் கண்டுள்ளன. அமெரிக்க வரலாற்றில் ஆக அதிகமான 150 பில்லியன் டாலர் திட்டத்தை நிறுவனம் அறிவித்தது. ஒரே இரவில் நிறுவனத்தின் பங்கு விலை 1.7 விழுக்காடு அதிகரித்தது. இந்த ஆண்டு மட்டும் அதன் விலை மொத்தமாக 21 விழுக்காடு உயர்ந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு சில்லு சந்தையில் போட்டி சூடுபிடித்துள்ள வேளையில் இன்விடியா நிறுவனம் அந்நடவடிக்கை எடுத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் விண்கலம் பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பியுள்ளது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. பூமியை 6 முறை முழுமையாக சுற்றி வர திட்டமிடப்பட்டது. இயந்திர கோளாற்றால் அது பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்து கொண்டது. எனினும் விண்வெளியில் இருந்தபோது அது 26 புதிய ஸ்டார்லிங்க் துணைக்கோளங்களை இறக்கிவிட்டது. இது பெருஞ்செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஆனந்தம் ஆரம்பம்.
5: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
6: மட்டன் சுக்கா.
5: அது இல்லங்க,
7: கொஞ்சம்
5: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
7: அது மட்டுமா?
5: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
8: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
5: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
5: ஹலீமா
7: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
9: தங்க தங்க நக்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங

0: மேல ஏறி வரல, ஆனா வந்துட்டோம் ஒலி கூடத்துக்கு. ஒரு குரலில் இரு குரல்கள் இன்றைக்கு கேட்க போகுது, ஒலிக்க போகுது. சிறப்பா இருக்கும். பல பேரும் முகக்கவசங்களோட இருக்காங்க.
1: ஆமா, நிச்சயமா நிறைய தண்ணீர் குடிக்கணும். நான் பார்த்தேன் நேற்று ஜேபி பக்கமா போயிட்டு வந்தல, ஏன் தாக்கம் எடுக்குது பார்த்தா அப்பதான் தெரிய வருது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு எண்ணிக்கை வந்து கூடுதல், அப்படியே அதிக அளவுல பாதிப்பு உண்டாக்குற மாதிரி இருக்குதான்.
0: ஒரு தவங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க இன்ஸ்டா ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க, காதர் யாருன்னு தெரியாது, ஆனா என்னுடைய ரீல்ஸ்ல வந்துருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, என்ன சிங்கப்பூர் மலேசியாலாம் இப்ப பனிமூட்டமா இருக்குன்னு. அவங்க அந்த பாடல் வேற பின்னால பின்னடியில வந்து போட்டிருக்காங்க, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது அப்படின்னு. பாத்தீங்களா?
1: ஆமா, இந்த புகை போன்றனால இப்ப அண்மையில நான் வெள்ளிக்கிழமை மலாக்கா பயணம் போயிருந்தேன். இப்ப வாகனத்துல போகும்போது நம்ம அந்த இயற்கையை பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும்ல, அந்த மலைகள்லாம் பார்க்கணும். இந்த புகை மூட்டம் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. அது வேற மட்டும் இல்லாம இங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கும் போது அங்க வந்து இந்த புகை மட்டுமும் ஒரு மாதிரியா இருக்கும். போக்குவரத்து நெரிசலும் அப்படியே எரிச்சலை உண்டாக்குற நேரத்துலதான் நல்ல வேற நம்ம கூட பயணிக்கும் போது சில நண்பர்கள் வந்தாங்க, அவங்க ஒளிபரப்புற பாடல்கள் இருக்குல்ல, இந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அதுதான் அலிமா நேரத்தை மறக்கிற மாதிரி உண்டாக்குச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்ந்தேன்.
0: 5 மணி நேரம், 6 மணி நேரமா?
1: இல்ல, ஒரு 3.5 மணி நேரம், 4 மணி நேரம். ஆனா இடையில இந்த பாகோ யோங்பிங்
0: போக்குவரத்து நெரிசலோட 3 மணி 4 மணி நேரம் தானா?
1: ஆமா, ஏன்னா பிகாஸ் நான் சொல்றது வந்து வரும் வழியில, போகும்போது 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், வரும்போது அது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம்.
0: சரி, இந்த மாதிரி நீங்க பயணம் செய்யும் போது நேர்களே, இப்போ நீங்க ஒரு ஓட்டுநரா இருக்கீங்க, உங்களுடைய பயணிகளுக்கு ஒரு பொறுப்பு நீங்க கொடுக்கணும்னா என்ன பொறுப்பு கொடுப்பீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யுங்க. இப்ப காதல சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு ஓட்டுநரா இருக்கும் போது யாராவது ஒருத்தங்க அந்த பிளேலிஸ்ட பாத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும். பொறுப்பு எடுத்து நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்புனாங்கன்னா அந்த முழு பயணமும் ரொம்ப சுமூகமா, நல்லா ஜாலியா, சந்தோஷமா, உற்சாகமா அமையும். அது உங்களுடைய பொறுப்பாக, ஒரு பயணியின் பொறுப்பாக இருக்குது. எந்த பயணி சாப்பாடு கொண்டு வரணும், எந்த பயணி அந்த பாடல் பட்டியல பாத்துக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களான்னு பார்த்து கொள்ளுங்க.
1: எந்த பயணி உங்களுக்கு மசாஜ் பண்ணனும் இருக்கலாம்,
0: நீங்க தூக்கிட்டீங்கன்னா அப்ப யார் கார் ஓட்டுறது
1: பாத்துப்பா. இந்த மாதிரி உங்க அனுபவங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8
0: இருவரும் வந்தாலே குதுகலம் தான். இது உங்க ஆனந்த
1: ஆரம்பிக்கலாம்
0: வாங்க.

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள்.

0: கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy food. Bring me downstairs.
1: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழுப்பாகும்

0: மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: வெளியூர் பயணம் போகும்போது, அதாவது ரோட் ட்ரிப் போகும்போது, உங்க கூட வரவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். சில பேர் வந்து உணவு கொண்டு வருவாங்க, சில பேர் வந்து நல்ல பாடல் இசை அவங்க வந்து வழங்குவாங்க, சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, இது நினைச்சு தெரியுமா, அவன் அப்படி பண்ணா தெரியுமா, அது பண்ணா தெரியுமா.
0: நமக்கு வந்து ஒரு பெரிய லைவ் டெலிகாஸ்ட் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்வாங்க, ஒரு நல்ல வர்ணனையாளராகவே மாறிடுவாங்க.
1: உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு நம்ம கேட்டிருந்தோம். இங்க கஸ்தூரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெரும்பாலான இடத்துல இந்த மாதிரி ரோட் ட்ரிப் போகும்போது பின்னால வரவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் எனக்கு. ஆரம்பிக்கும் போது பேசலாம், ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து இங்க வந்து பயணம் பண்ணும் போது நாங்கதான் ஓட்டுறோம், சோ நாங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும்,
0: கவனத்தோட நம்ம ஓட்டணும் இல்லையா.
1: ஆமா, சில நேரங்கள ஊரு கதை உறவு கதை வந்து நம்ம அதை மாட்டிக்கிட்டோம்னா
0: பாடாதீங்க.
1: கொஞ்சம் கசப்பாக்கிறோம்.
0: நம்ம காதல் வந்து டீரெக்ஸ் மாறிடுவாரு.

0: குடும்பத்தோட நம்ம கார்ல வாகனத்துல பயணிக்கும் போது அந்த கார் ஓட்டுநருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த இடத்தை போய் அவங்க சென்றடையணும், அதுவும் பாதுகாப்பா சென்றடையணும், கவனத்தோட அவங்க காரை ஓட்டணும். அதனால பக்கத்துல இருக்கிறவங்க மற்றவங்க கொஞ்சம் உதவி செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த நொறுக்கு தீனி தான் கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க இந்த மாதிரி நம்ம பயணம் செய்யும் போது பின்னால ஒரு பிளாஸ்க்ல அவங்க தேத்தாரே நல்ல சுடுச்சுடு தேநீரை அவங்க தயார் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. கப்பு கூட இருக்கும்
1: பாருங்க. ஆனா ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து தான் குடிக்கணும்.
0: ஆமா, ஆனா போக்குவரத்து விளக்கு சிவப்பா இருந்தா மட்டும் தான் குடிக்க முடியும்.
1: எடுங்க கரிப்பா குடுங்க, அந்த மாதிரி
0: என்னுடைய
1: தங்கை மட்டும் என்னுடைய சகோதரி மட்டும் இந்த டைரக்ஷன்ஸ் குடுக்க கூடாது, ஏன்னா டர்ன் வந்த பிறகுதான் டர்ன் பண்ணு சொல்லுவாங்களா.
0: அவங்க யோசிப்பாங்க, ஐயோ இப்ப சொன்னா அடிப்பாங்களோ. சில பேரு இல்ல காதர், அவங்க ஜிபிஎஸாவே இருக்க முடியாது காதர், நம்பவே முடியாது. நம்ம வலது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் திரும்ப சொல்லுவாங்க, முன்னால திரும்பணும்னா இல்ல இல்ல இன்னும் வரல இன்னும் வரலன்னு நம்ம அதை மிஸ் பண்ணிருவோம். சுத்தி சுத்தி அந்த ஒரு பயணமே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எடுத்துரும். ஆனா இவங்க எல்லாம் இல்லாம இருந்தாங்கன்னா நம்ம பத்திரமா அந்த இடத்துக்கு ஒரு முக்கால் மணி நேரம் கூட போய் சேர்ந்துருவோம்.
1: அவங்க ஜிபிஎஸ் கிடையாது, அவங்க ஓபிஎஸ், அவுட் ஆஃப் பொசிஷனிங் சிஸ்டம் அவங்களாம்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்கறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekav.com.sg. உங்க mirekav.sg/ ready set grow.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்.
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
7: GED ஏகோன் and Engineering. அறியுங்கள், 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
8: சில இடங்கள்ல நம்ம காரை பார்க் பண்ணு, வாகனத்தை பார்க் பண்ணும் நினைச்சா ரொம்ப யோசிப்போம், இங்க பார்க் பண்ணலாமா, 1 மணி நேரத்திற்கு பெரிய மொய்யா வந்துருமே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, அவசரமா ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணி தான் ஆகணும்.
9: ஆமா, நீங்க சீசன் பார்க்கிங் வாங்கலனா நீங்க வந்து இப்ப இரவுல அங்க பார்க் செய்து அடுத்த நாள் காலையில நீங்க புறப்படும் போது ஏற்கனவே ஒரு 13 வள்ளி வந்துடும்.
8: ஆமா,
9: அதை பார்க்கும் போதே போத
8: 13 வள்ளிக்கே உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு 5 நிமிடங்கள் தான் ஒரு இடத்துல அவர் பார்க் பண்ணிருக்காரு. அந்த கேண்ட்ரி திறக்கும் போது அந்த திரையில எவ்வளவு காட்டுச்சு தெரியுமா?
9: 100,870 வெள்ளி காட்டியிருக்கலிமா.
8: 100,870 வெள்ளியா?
9: அதுவும் கீழே போட்டிருக்கு, பார்க் டைம்ல 7,204 நாட்களுக்கு நீங்க வந்து பார்க் செய்திருக்கீங்க அப்படின்னு காட்டியிருக்குது.
8: அவரு பார்க் பண்ணதோ 5 நிமிடங்களுக்கு தான். எப்படி, ஏன், எதனால இது நடந்துச்சு?
9: இவருக்கு பொத்துக்கிட்டு வந்தது பாருங்க கோவம்.
8: ஆமா, யாருக்கு இருக்காது?
9: உடனே அந்த பார்க்கிங்ல அந்த இது இருக்கும்ல, அந்த அழைப்பு இருக்கும்ல, அதை அழைத்து சொல்லிருக்காங்க, என்ன நடக்குது இங்க, என்ன 100,000 வள்ளி கட்டணுமா?
8: சொத்தியே எழுதி கேக்குறீங்க நீங்க 5 நிமிஷம் பார்க் பண்றதுக்கு?
9: நினைச்சு பாருங்க, அவருடைய கேஷ் கார்டு வந்து இப்ப வச்சுங்க, அது நீங்க டாப் அப் பண்ணா தானே?
8: யாருமே 100,000 வள்ளி டாப் அப் பண்ணிருக்க மாட்டாங்க.
9: நினைச்சு பாருங்க, அந்த ஒரு சிஸ்டம் வருதான், ஆட்டோ பே சிஸ்டம்.
8: ஐயோ வேண்டாப்பா,
9: 100,000 வள்ளி போச்சாலிமா,
8: 2 COE நம்ம வாங்கிட்டு போயிடலாம்.
9: ஐயோ, இப்ப வந்து என்னாச்சுன்னா அங்க அந்த தொழில்நுட்ப கோளாறா இருந்ததுனால அங்க வந்து அந்த 100,000 வள்ளி காட்டுச்சுன்னு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த கட்டணமும் அவர் செலுத்தல.
8: இதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தையும் நம்ம கற்றுக்கலாம். தயவு செய்து உங்களுடைய அந்த கார்ட்ல நீங்க பணத்தை
9: அதிகமா போடாதீங்க.
8: அதுதான் நான் சொல்ல வந்தேன். 50 வள்ளினா ஓகே, ஆனா அதுக்கு மேல 100 வள்ளி 200 வள்ளி 300 வள்ளி வேண்டாம்ப்பா. எந்த நேரத்துல எந்த இயந்திரம் கழிக்கணும் நமக்கே தெரியாது.
9: அப்படி பத்திரம் கவலைப்படாதீங்க, பக்கத்துலயே டாப் அப் மிஷின் இருக்கும். உங்க போன்ல நெட்ஸ் ஆப் இருக்கு, நெட் செயலியை நீங்க பதிவிறக்கம் செய்து அதுல நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம்.

0: நிலவே நீ சாட்சி படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 11:01 ஆயிடுச்சுங்க. பழைய பாடல் தொகுப்புல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அந்த வரிசையில உங்களுக்காக சில மணிகள் அங்கத்துல நேற்று காதர் நான் கம்போங் லோரோங் பாங்காக் பற்றி பேசியிருந்தேன். இல்ல சிங்கப்பூர்ல இருக்கிற கடைசி ஒரு கம்போங் அங்க அது இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கான குறிப்புகளை நான் நேற்று வழங்கியிருந்தேன். பல நேர்கள் சரியான பதில கண்டுபிடிச்சு சரியான இடத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு இடம் அலிமா, கடைசி கம்போங்கா சிங்கப்பூர்ல இருக்குது, அதன் ஆழமான வரலாறையும் நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இன்றைக்கு எந்த பக்கமா போக போறோம்?
1: இங்க வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்க போறோம்.
0: சிங்கப்பூர் தான், சிங்கப்பூர் தான்.
1: ஆனா சிங்கப்பூரை தள்ளி பக்கத்துல இருக்குது
0: ஜேபி.
1: ஜேபி கூட இல்ல, அது சொல்லிட்டா தெரிஞ்சிடும் என்னன்னு, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க.
0: ஜேபிக்கும்
1: சிங்கப்பூரோட ஒட்டி இருக்குது. ஒட்டி இருக்குது. இது வந்து அந்த காலகட்டத்தில் குறிப்பா ஒரு கால மாடை வைத்து தான் இந்த பேர் வந்திருக்குது அலிமா.
0: புத்திசாலி நேர்கள் நம்ம நேர்கள்லாம், அதனால டக டக்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நம்ம காதர் இந்த ஒரு பெரிய குறிப்பை வழங்கியிருக்காரு, எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678889688.
1: காலமடா மாறிட்டு இருக்காங்க.

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70% வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: லக்ஷ்மி விக்னேஷ் டேரி ஃபார்ம்னு நினைக்கிறாங்க. லிம்ச்சுக்காங்களே இது இருக்குது. ஆதில் புலாவ் லம்புவா இருக்குமோன்னு நினைக்கிறாரு.
1: பாருங்க ஆதில், உங்ககிட்ட காளை மாடு இருக்கு, பசு மாடு இருக்கு, சொன்ன பிறகு புலாவ் லம்பு, இது ஒரு காண்டா மிருகம் இருந்து சொன்னா புலாவ் ரைனோ.
0: நம்ம குணா மாதிரி இன்னும் பல நேயர்கள் சரியா சொல்றீங்களா இல்லையான்னு கொஞ்சம் சுதிச்சு பார்க்கலாமே. சரி, சில பேர் வானொலி பக்கமா இப்பதான் வந்திருப்பாங்க, அந்த குறிப்புகள் என்னன்னு மீண்டும் சொல்ல முடியுமா?
1: சரி, இந்த குறிப்புகள் வந்து என்னன்னா, இந்த இடம் வந்து சிங்கப்பூரை ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி, ஒட்டிக்கிட்டு இருக்கு, தனியா இல்ல, ஒட்டிக்கிட்டு இருக்கு. இரண்டாவது, சற்று முன்பு பிரம்மன் காலமானு சொல்லியிருந்தேன், ஆனா கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அது காலமானு கிடையாது, மாடு.
0: சரி, மாடு
1: தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்.

0: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: குட்டி பியூரிஃபாலர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: ஒற்றை பெற்றோர் ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க

0: கண்டாலும் கண்டேனே உன்பாலே,
1: வந்தாலும் வந்தேனே பின்னாலே.
2: வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இந்த அங்கத்துல சில குறிப்புகளை சற்று முன்பு நாங்க வழங்கியிருந்தோம், அதற்கான இடத்தை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன கையோடையே பல நேர்கள் சரியான விதல அனுப்பி வச்சிட்டீங்க. அந்த இடத்தின் பெயரை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பார்த்துக்கொள்றோம்.
3: இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஜீவராசி மட்டும் இருந்தது. பல பேர் மனிதர்கள் வந்துட்டு போவாங்க, ஜீவராசி எந்த ஜீவராசின்னு சற்று முன்பு நான் குறிப்பில் சொல்லியிருந்தேன். இந்த கதையை ஒட்டி நம்ம பிறகு பேசலாம். இப்ப நம்ம அடுத்து

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர்
4: ஒரு வெள்ளி 28 காசு,
3: ஒரு யூரோ
4: ஒரு வெள்ளி 46 காசு,
3: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்
4: ஒரு வெள்ளி 71 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
4: 90 காசு,
3: 100 இந்திய ரூபாய்
4: ஒரு வெள்ளி 34 காசு,
3: 100 இலங்கை ரூபாய்
4: 39 காசு,
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
4: 3 ரிங்கிட் 20 காசு. கொஞ்சம் மலேசிய ரிங்கிட் இருக்கு, வேணுமா அறிமா உங்களுக்கு?
3: வேண்டாம், ஏன் கிட்ட இல்லையா?
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: தொழில்நுட்பம் கை கொடுக்காம போகும். இப்ப அதுதான் நடந்துச்சு ஒரு 5 நிமிடங்களுக்கு 10 நிமிடங்களுக்கு. ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு எது என்னமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா தெரிஞ்சிருக்காது. நீங்க வந்து ஏராமான் பாடலாம் கேட்டிருந்தீங்க. சரி, இப்ப சற்று முன்பு நம்ம கோனி ஐலண்ட் பற்றி பேசியிருந்தோம். இந்த கோனி ஐலண்ட் வந்து அப்படின்னு சரியா பதிலாக சொல்லியிருக்காங்க பல நேயர்கள், குறிப்பா சு, அதன் பிறகு கேரலைன், கே குணா, இவங்க எல்லாம் சரியான பதில் சொல்லிட்டீங்க. கோனி ஐலண்ட் என்பது சரியான பதில். பாருமா, அக்டோபர் 2015 பிறகுதான் அந்த இடத்துக்கு பொதுமக்கள் போகலாம். அதுவும் மூடப்பட்டது அந்த இடம். அந்த இடத்துக்கு போன பிறகு அங்க ஒரு பசுமாடு உலாவி கொண்டிருக்கும் ஒரு காட்சியை பார்த்துருக்காங்க. எங்கிருந்து வந்ததுல அந்த பசுமாடு, அது ஜீபு கேட்டில் சேர்ந்த ஒரு பிரம்மன் பூல் சொல்றாங்க. இது ஒரு வேளை வந்து கப்பல்ல பயணம் செய்யும் மாடுகளை வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி எனக்கும் சுதந்திரம் வேண்டும் சந்தோஷமா உலாவிக் கொண்டிருந்த ஒரு பசுமாட ஹெல்த் ஸ்கிரீனிங் கொண்டு வந்து அதை அதை பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இருதய பிரச்சனை இருக்கு, நுரையீரல் பிரச்சனை. அப்புறம் என்ன தெரியுது, ஒரு மாடுக்கே இருக்குன்னா நமக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: கண்டிப்பா செய்யணும். இந்த கோனி தீவு அப்படின்னு சொல்லும் போது இதன் உண்மையான பெயர் ஒரு காலத்துல புலா ஸ்ட்ராங்குனா இருந்துச்சு. அதன் பிறகுதான் 1950களில் இந்த தீவை வாங்கிய குலாம் மஹமூன் என்ற ஒரு இந்திய வர்த்தகர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் நியூயார்க்ல உள்ள இந்த கோனி தீவு போல இதை ஒரு கேளிக்கை விடுதையா மாற்ற அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால இதற்கு கோனி தீவுன்னு பெயரிட்டாங்களா.
1: நான் மட்டும் அவர் அப்ப பாத்திருந்தேன், அவரை பார்த்து செல்லாம் குல்லாம் குல்லாம் செல்லாம் குல்லாம்
0: பாடிதான் முடியும். இப்ப பாடலுக்கு வந்து ஒளிபரப்புறதுக்கு நேரம் இல்லப்பா.
1: சரி, நம்ம பிற்பகல் 12 மணி செய்திகள் பிறகு, அதாவது நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். உங்களுடைய ஹரிமா மற்றும்
0: அப்துல் காதர். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஜஹீராவை சந்திக்க போறீங்க.
1: ஜஹீரா
0: நண்பகல் 12 மணி செய்திகள்.
2: ஜஹீரா
0: அவங்க சொல்வாங்க, நீங்க சொல்லாதீங்க. சரியா, தொடர்ந்து வானொலி பக்கமா இணைச்சிருங்க. இது ஒலி 968
3: கேட்டாலே பரவசம்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646.
7: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏஜியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏஜியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஐக்கிய நாட்டு நிறுவன உறுப்பு நாடுகள் சிங்கப்பூருக்காக முன்வைத்த சுமார் 70 விழுக்காட்டு மனித உரிமை பரிந்துரைகளுக்கு குடியரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான மேம்பட்ட பாதுகாப்பு, பிள்ளைகளின் மனநலத்துக்கு கூடுதல் ஆதரவு போன்றவை அதில் அடங்கும். மொத்தம் 243 பரிந்துரைகளை சிங்கப்பூர் ஆதரித்தது. இல்ல பணிப்பெண் சட்டங்கள், மரண தண்டனை, பேச்சு சுதந்திர சட்டங்கள் ஆகியவை தொடர்பான பரிந்துரைகளை சிங்கப்பூர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கப்பூரின் மனித உரிமை கோட்பாடுகள் பற்றிய பரிசீலனையின் முடிவில் உலக நிறுவனம் பரிந்துரைகளை முன்வைக்கும். பரிசீலனை 4.5 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது. சிங்கப்பூரும் புரூனையும் கடல்துறை துறைமுக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளன. இரு நாட்டின் கடல்துறை துறைமுக ஆணையங்கள் அந்த உடன்பாட்டை செய்து கொண்டன. 12வது சிங்கப்பூர் புரூனை இளைய தலைவர்கள் மாநாட்டுக்கு இடையே அது கையெழுத்தானது. மின்னிலக்க தீர்வுகளில் ஒத்துழைப்பு, பரிமாற்றம், கடல்துறை பாதுகாப்பு, துறைமுக கட்டுப்பாடு, சோதனை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் நெருக்கமாக பணியாற்றும். இரு ஆணையங்களுக்கும் இடையிலான வலுவான பங்காளித்துவம் பல ஆண்டுகளாக நீடிக்கும் ஒன்று என கூறப்பட்டது. தஞ்சுங் ரூ பிடிஓ கட்டுமான தளத்தில் 22 வயது வெளிநாட்டு ஊழியர் உயரத்திலிருந்து விழுந்து மாண்டார். தஞ்சுங் ரூ ரிவர்ஃப்ரண்ட் 2 கட்டுமான தளத்தில் நேற்று மாலை 4:30 மணிக்கு சம்பவம் நேர்ந்தது. அந்த ஊழியர் கான்கிரீட் வார்ப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தபோது 12வது மாடியிலிருந்து தவறி விழுந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் மாண்டதாக குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. மனிதவள அமைச்சும் காவல்துறையும் சம்பவத்தை விசாரிக்கின்றன. சிங்கப்பூரில் புகைமூட்டம் இன்று கடுமையாகியிருக்கிறது. 11 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தர குறியீடு 166 பதிவானது. மற்ற பகுதிகளில் காற்றுத்தரம் 108 149 பதிவாகி ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தென் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது. மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியன்மாருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கு இடையில் மலேசியா அந்நடவடிக்கையை மேற்கொள்கிறது. திருப்பி அனுப்பப்படும் சுமார் 1500 பேரில் பெரும்பாலானோர் சிறுபான்மை ரோஹிஞ்சா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தாயகம் திரும்புவோர் அதற்கு சம்மதித்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்கள் மியன்மார் அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டனர். மலேசியாவிலிருந்து மொத்தம் 5000 அகதிகள் கட்டங்கட்டமாக திருப்பி அனுப்பப்படுவர் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார். அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் ஈரானின் பரிந்துரையை திரு டிரம்ப் முன்னதாக நிராகரித்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கத்தார் சமரச பேச்சாளர்களை சந்தித்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே அந்த சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்காவிடம் முன்வைக்கும் யோசனைகளை பேராளர்கள் ஆராய்ந்ததாக திரு அராக்சி கூறினார். இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மன்சௌரி கிராமத்தில் கடுமையான வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அந்த பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. 600 பயங்கரவாத உள்கட்டமைப்புகளையும் 8 சுரங்கப்பாதைகளையும் அழித்துவிட்டதாக அது சொன்னது. இஸ்ரேல் நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள், தண்ணீர், மின்சார கட்டமைப்புகள் ஆகியவற்றை நாசப்படுத்தியிருப்பதாக லெபனானிய அதிகாரிகள் சாடியுள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் விண்கலம் பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பியுள்ளது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. பூமியை 6 முறை முழுமையாக சுற்றி வர திட்டமிடப்பட்டது. இயந்திர கோளாற்றால் அது பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்து கொண்டது. எனினும் விண்வெளியில் இருந்தபோது அது 26 புதிய ஸ்டார்லிங்க் துணைக்கோளங்களை சுழலவிட்டது. இது பெருஞ்செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.
2: சொல்லும் பொருளும். கிராண்ட், மானியம். சிங்கப்பூர் பண்ணைகள் அதிகரிக்கும் செலவுகளுக்கு இடையே நிதி ஆதரவு பெற அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கிராண்ட், மானியம்.
9: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430 4950 8430 4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.

0: அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து பெனிடயால் உஜ்ஜயினி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது?
1: இடியுடன் கூடிய மழை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லதுதான், ஏன்னா மழை பெய்தாதான் அந்த காற்று தூய்மை குறியீடோட எண்ணிக்கை குறையும். அலிமா,
0: புகை மூட்டம் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும்.
1: அதிகமா இருக்கு, தொண்டெல்லாம் வலிக்குது அலிமா. நினைக்கிறேன்
0: நீங்க எடுத்துதான் பாருங்களேன், எடுத்துதான் பாருங்க. இந்த நடிப்புலாம் நம்ம கிட்ட வலிக்காது. 24 மணி நேர நிலவரப்படி காற்று தூய்மை கிட்ட குறியீடு 71 இருந்து 98 பதிவாயிருக்கு.
1: சரி,
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: யார் சொல்

0: பியூட்டி இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து ஒன் ஷாப் .sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா செல்லுங்கள். ஒன் ஷாப் .sg. இத்தகவலை வழங்கியது த ஒன் ஷாப்.

0: வார்த்தையின் ரசித்தேன் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் அனுராத ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுக்க போறது
1: இந்த குறிப்புகள் தான். முதல் குறிப்பு ஒரு மனிதனின் முடி, அதன் பிறகு நகங்கள், காண்டா மிருகத்தினுடைய தந்தம்,
0: காண்டா மிருகத்துடைய தந்தம், மனித நகங்கள், மூன்றாவது மனிதனுடைய முடி.
2: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
3: மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது மனிதனுடைய முடி, இரண்டாவது காண்டா முருகத்துடைய தந்தம், மனிதனுடைய நகங்கள். இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டதுக்கு குணசேகர் என்ன சொல்லிருக்காருனா,
4: உடலில் இந்த மூன்றுக்கும் உணர்வுகளற்ற பகுதிகள் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது கிடையாது மகாலட்சுமி, இந்த மூணையும் விட்டு நான் திருப்பி வளர்ந்துரும். ஆஹா, வாவ்,
3: நகங்கள் திரும்ப வளர்ந்துரும், தந்தமும் திரும்ப வளர்ந்துரும்
4: நினைக்கிறேன்.
3: ஓ, அதை வச்சு சொல்றாங்க.
4: அதை வச்சு சொல்றாங்க. நல்ல
3: நல்ல பதில் தான், நல்ல முயற்சி தான். ஆனா நாங்க எதிர்பார்க்கிற விடை அது கிடையாது.
4: ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம அதிகமா சாப்பிடுற ஒன்று அது அப்படியே மாறுது, மாத்துது, இந்த உடல் மாத்துது.
3: என்னது அது?

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு மனித முடி, மனித நகம், காண்டாமிருகத்துடைய தந்தம், இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு
1: பவானி பொங்கோல் அங்கிருந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மூன்றும் புதைத்தா அதை வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு, உடைந்து போறதுக்கு நேரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
0: ஓ, நல்ல ஒரு முயற்சி தான்.
1: ரஃபி
0: சரியான பதில கண்டுபிடிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பதில இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை இணைந்திருங்க எங்களுடன். சற்று முன்பு உங்களுக்காக நிமிர் படத்தில் இருந்த ஹரிச்சரண் ஸ்வேதா கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 12:56 ஆகுதுங்க. நாங்க என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, 3 என்ன தொடர்பு அங்கத்துல மனித முடி, மனித நகம், காண்டாமிருகத்துடைய தந்தம், இந்த 3 என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டு இருந்தோம்.
7: சரியான பதில்,
6: பல நேர்கள் குரல் பதிவை எடுத்து சரியான பதில அனுப்பி வச்சிட்டாங்க. அதுல ஒருத்தவங்கதான் மைமு.
8: ஹலோ, வணக்கம். ஹலிமா காத.
6: வணக்கம் அம்மா. சொல்லுங்க.
8: கேட்ட 3 பொருட்களுக்குள்ள ஒற்றுமை, அந்த புரோட்டீன் புரதச்சத்து, அந்த கேரட்டின் என்ற புரதச்சத்தோட நார்ச்சத்துள்ள கேரட்டின் அந்த பொருளால் அது ஆனவைன்னு நான் படிச்சிருக்கேன்.
6: அலமேலு, குமரேஷ், கேரலின், மாஹிதரன், ராஜன், ராஜலக்ஷ்மி, குணசேகர், எல்லாருமே அதே பதில சொல்லியிருக்கீங்க.
7: நிறைய பேர் சொல்றாங்க.
6: புஷ்பா,
7: சரி, நாம உண்கின்ற உணவுல வந்து புரத சத்து இருக்கு.
6: ஆமா,
7: அந்த புரத சத்து தான் அதாவது பிரேக் டவுன் ஆகி நம்மளுடைய நகங்களாகவும் நம்மளுடைய முடியாகவும் மாறுது. இப்ப ரைனோ அதாவது காண்டாமிருகத்துக்கு எங்க கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதிகமா மாமிசம் சாப்பிடாது, புல்லுதான் சாப்பிடும். இந்த புல்லுல பாத்தீங்கன்னா குறைவான புரத சத்து இருக்கு. இப்ப மீட்ல தானே, இறைச்சி வகைகள் தான்
6: அதிகமா இருக்கும்.
7: அதனாலயே ஒரு காண்டாமிருகம் ஒரு நாளைக்கு 50 அது வந்து
6: அதனால மணிக்கணக்கா அதை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதோடைய அந்த புரத சத்தை இட்டுறதுக்கு வா, 50 புரதமா.
7: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காண்டா மிருகத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் பார்த்தீங்கன்னா
6: புல்லுதான்.
7: சில நேரங்களில் வந்து இந்த பழங்கள், ட்விக்ஸ், பார்க் அதெல்லாம் சாப்பிடுமா?
6: சாப்பிடும். இப்ப தெரியுது ஏன் அந்த தந்தம் ரொம்ப வளவளப்பா இருக்குன்னு.
7: சரி, நமக்கு முடி வளர்ந்துச்சுன்னா வெட்டிடுவோம், நம்ம வெட்டுவோம், நகங்களோட வெட்டிவோம். அதுக்கு தந்தம் கூர்மையாக்குறதுக்கு என்ன பண்ணுது?
6: நீங்க போங்க, போய் வந்து கத்தியை வச்சு கூர்மைப்படுத்துங்க.
7: அம்மா நம்மளுக்கு குத்திட போகுது.
6: தெரிஞ்சா சரி.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: சகுனி படத்துல இருந்த ஜிவி பிரகாஷ் குமார், சோனு நிகாம், சாய்ந்தவி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இன்றைக்கான வானிலை எப்படி இருக்குதுன்னு சற்று முன்பு சொல்லியிருந்தோம். அடுத்த 4 நாட்களுக்கு எப்படி?
1: இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலன்னு முன்னெடுத்திருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். காற்று தூய்மை கேட்கக்கூடிய எப்படி இருக்கு தெரியுமா?
0: 24 மணி நேர நிலவரப்படி 71-க்கும் 98-க்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: குறைந்திருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: ஒலி 968
5: சினிமா
6: நேம் அப்படிங்கிற ஒரு பாடல் இன்று வெளியாக போகுது அலிமா. இப்ப படிப்படியா ஒவ்வொரு பாடலும் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு செப்டம்பர் 30, அப்புறம் அக்டோபர் முதல் தேதி ஆரம்பிச்சிடும்.
7: அதுக்கப்புறம் ரெண்டாவது,
6: அதாவது என்ன சொல்ல வரனா, அக்டோபர் ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு 2 வாரங்கள் உள்ளன, அதாவது 15 நாட்கள் குறிப்பா சொல்லலாம். நம்ம ஜெயில திரைப்படுத்த திரையரங்குகளை பார்க்கலாம்.
7: இந்த பாடல் தலைப்பின் பெயர் ஒன் நேம் அப்படின்னு.
6: ஒன்
7: நேம் சூப்பர் ஸ்டாருடைய பேரை வச்சு சித்திருப்பாங்களோ.
6: ஆமா, இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சுப்பு அவர் எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே ஜெயிலர் 1 சூப்பர் சூப்பர் ஹுக்கும் பாடலுக்கு வந்து வரிகள் எழுதியிருந்தாரு. அந்த பாடலுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு.
7: சூப்பர் சுப்பு வந்து பெரிய ரசிகர்.
6: ஆமா,
7: நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்.
6: அவருடைய சில வரிகளை இப்ப கேட்கலாம் வாங்க.

0: ரேசரை பார்க்கும் போதே இப்படி இருக்குதுன்னா முழு பாடலை கேட்டா எப்படி இருக்கும்.
1: அவா தன்னால ஃபோமோ உண்டாகுதுடா.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

0: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
1: முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா,
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விடுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடிய கலைஞர்களுடன் நேரடி ஒளிபரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்ட ஷாப் திருவிழா
1: செல்லுங்கள். wondershop.sg.
0: இத்தகவலை வழங்கியது
1: The Wonder Shop.

0: செயல்பாட்டு ஆதரவு.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.

0: முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: Yes, இப்போ உங்களுக்கு
4: முன்னாடி இப்படியே ஒரு புல்டோசர் மாதிரி என்ன அர்த்தம்?
5: இப்பதான் குரல்ல நான் வந்து உயர்த்தி பேச முடியாதுமா, உசத்தி பேச முடியாது, சில வாரங்கள்ல பேச முடியாது.
4: அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அவர் வந்து என்னமோ சொல்ல வராரு, அது நேயர்களுக்கு புரியாது.
5: ஓடி விரைவில்
4: போக புரியும். சரியா,
5: விரைவில்
4: சரி சொல்ல சொல்ல அங்கத்துக்கு வருமா?
5: ஓகே சரி, இன்றைய ஆங்கில வார்த்தை ஜுடிஷரி.
4: ஒன்பதாறு எட்டு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க.
5: வேட்டையை வந்துட்டாரு.

0: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113 ரோட் சிங்கப்பூர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
0: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
6: தமிழ்ல எப்படி சொல்வோம்னு கேட்டு இருந்தோம், அதற்கு சில பதில்கள் வந்திருக்காங்க.
7: வள்ளி வர போற பதில சொல்ல போற
6: சொல்லிட்டாங்க.
7: அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: நல்ல முயற்சி.
7: வரம்பு
6: ஆனா இல்லை கிடையாது. நல்ல ஒரு வார்த்தை இருக்குது தமிழ்ல, ஜுடிஷரியை இப்படிதான் தமிழ்ல சொல்வோம். யோசிச்சு பாருங்க, சில பேர் சரியான பதில சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பதில் என்னன்னு சொல்றோம்.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
3: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
2: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
3: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. எண் 1, கேம்பல் லேன்.

0: சாய் அபயங்கர் இப்ப இந்த ஆசை கூட பாடல் இருக்கல, இந்த பாடல பிறகு இதே சாயில மற்றொரு பாடல் வந்திருக்குது
1: அன்னைக்கிலேன்னு.
0: அந்த பாடல் இன்னும் கூடிய விரைவில் நம்ம கேட்க போறோம். இப்ப சாய் அபயங்கர் இந்த மாதிரி பாடலை இசையமைக்கிறத விட்டுட்டு மனதுக்கு இதமான பாடல்கள் இசையமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பத்தா திரைப்படத்துல அருமையான பாடல்கள் அதிகமா.
1: ஆமா, இப்ப அந்த ஒரு சாயல்ல அவர் பாடலை வந்து இசையமைக்கும் போது அவரால் மென்மையான பாடல்களும் பாட முடியும் நிரூபிக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். அவருடைய அந்த புத்தாக்கு திறமை, அவரால் நீக்கு போக்காக இருக்க முடியும்னு அவர் காட்டுறாரு, அவருடைய திறனை காட்டுறாரு.
0: ஆமா, அடிப்படை கர்நாடக இசையில நல்ல பயிற்சி இருக்கிறதுனால அவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இன்னும் வெவ்வேறு மற்ற புதிய புதிய மெலடிஸ் இந்த இசை வடிவங்களை வந்து அவரால் கண்டுபிடிச்சு அதை அழகா மென்மையாக்க முடியுது.
1: ஏன்னா அப்பா அம்மா யாரு சும்மாவா விட்டுருவாங்களா? அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா அவருக்கு இருக்கும் இல்லையா? ஆனா 21 வயதிலேயே இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய தோள்ல சுமந்துகிட்டு அவர் சிறப்பான முறையில செய்யறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம்.
0: நல்ல மரியாதையா இருக்கு, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவரு அதிக நேரம் இசைக்கே ஒதுக்குறாரு நேரத்தை.
1: ஆமா ஆமா, சின்னதா நோக்கியா போன் இருந்துச்சு அவருக்கு.
0: ஆமா,
1: அந்த கைபேசியிலதான் அவர் தொடர்பு கொள்வாராம். அப்பப்போ போய் பார்ப்பாராம், எட்டி பார்ப்பாராம் சமூக வலைதளத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இந்த பக்கம் வருவோம். சொல் சொல் அங்கத்துல நாங்க கொடுத்த வார்த்தை ஜுடிஷரி.
0: சரியான பதில் அனுப்பிட்டாங்க.
2: மாலை வணக்கம் காதலர் அழிமா.
0: வணக்கம்.
2: நான் வருஷம் முகுந்து பேசுறேன். ஜுடிஷரிண்டா சட்ட விளக்கா அமைச்சு, அதான் பதில் நினைக்கிறேன்.
0: சட்ட விளக்க அமைச்சு.
2: நன்றி வணக்கம்.
0: அது கிடையாது,
3: ஜுடிஷரி தமிழில் நீதித்துறை. நன்றி வணக்கம் சாமி.
0: மாஹிதரன் பேபி பாலா. யார் இந்த பேபி பாலா? புதுசா இருக்கு,
1: ஆனா அந்த பெயர் அப்படி சேவ் பண்ணப்பட்டிருக்கு.
0: பேபி பாலாவா?
1: பிரதீபன்.
0: நைஸ்.
1: நம்ம ஏட்ரியன் லோகன்,
0: பேட்ரிக் ஜேவியர், அதன் பிறகு கேரலைன், இவங்க எல்லாரும் சரியான பதிலா அனுப்பிட்டாங்க. ஜுடிஷரினா
1: நீதித்துறை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். இந்த அங்கத்தோட இப்ப நாங்களும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க.
0: நாங்க இப்ப சில மாணவர்களை சந்திக்க போறோம். குளோபல் இந்தியன் அனைத்துலக பள்ளிக்கு போறோம். அங்க மாணவர்கள் எங்களுக்காக காத்திருக்காங்க. அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நாளைக்கு கால 10 மணிக்கு இதே போல உற்சாகத்தோட வருவேன்.
1: பெற்ற இன்பம் இவ்வயகமும் பெருக மாதிரி நாளைக்கு அவங்கள தனியா விட்டுட்டு நான் ஓட போறேன். ஆனா முக்கியமான ஒரு நாள் நாளைக்கு அமைய போகுது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: அதனால என்ன என்ன நடக்குது அப்படின்னு சமூக வலைதளத்துல தெரியல, பாக்கலாம்.
0: அப்படின்னு
1: பதிவு செய்யறதுக்கு முன்னால கணவர்கிட்ட கேக்கணும் இல்லையா?
0: ஆமா சொல்லுங்க. ஆண் பெண்ணா இல்ல பெண் பெண்ணா சொல்லுங்க.
1: இந்த மாதிரி குழப்பத்தை உண்டாக்காதீங்கப்பா. இல்லை,
0: உங்க அம்மா அதை கேட்டாங்க.
1: நாளைக்கு காதல நல்லபடியா பாத்துக்குங்கப்பா.
0: பாத்துக்கப்பா.
1: இது உங்க ஆனந்தம்.
4: We are all here for you. Everything will be fine.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: டியூர், இது என்ன நிகழ்ச்சி?
0: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
1: அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
2: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
5: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: You're listening to Hindi numbers on Mediacom only 968.
8: Mediacom only 968 Hindi பாடல்கள்.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
5: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
6: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
5: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
6: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow.
7: Media Kabuli 96.8 Hindi Paadalgal.
8: You're listening to Hindi Numbers on Only 968.
9: Ladies and gentlemen, isse pehle ki main aaj ka program pesh karun, main aapko ek 15 saal purana gana sunata hu, is prarthna ke sath ki meri aawaz un kaano tak pahunch jaye jo kabhi ye gana mere sath gaate the, mere apne bhai.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
1: ப்ரோ உங்களை எல்லா கலந்து பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முகப்பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முகப்பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முகப்பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: நீங்கள் கேட்கிறது இந்தி நாங்கள்.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Woody 96.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: Up next on Oli 968, we have Bengali hits.
2: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
2: முகத்துல பாரு,
3: குட்டைக்கு போங்க.
2: தலைமுடி கொட்டுது,
3: குட்டைக்கு போங்க.
4: ஐயா, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள்,
3: குட்டைக்கு போங்க.
1: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு, நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
3: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங், எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்,
1: புதன்கிழமை தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
3: புதரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி பார்லர்.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனே? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
4: மலையாள பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: மெட்ராஸ்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
1: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இதோ வந்துட்டோம்.
7: கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம்.
1: உங்கள் மனதை கொள்ளையடிக்க வந்துவிட்டோம். வைப் விமலா,
8: ரவுடி பேபி நித்யா, நான் நினைச்ச காதலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாரு காதலிக்கிறோம் அப்படி சொல்ல வரும் போறது
1: இல்ல. இது வந்து
8: டீ கடை காதலிக்கிறேன் அப்படி சொல்ல வந்த நித்யா.
1: ஆமாவா, நீங்க காதலிக்கிறது பத்தி பேசுறீங்க. இங்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்மணி கொள்ளையடிச்சிருக்காங்க. விமலா,
8: கொள்ளையடிச்சிருக்காங்களா
1: பாருங்க. சமீபத்துல 80கள் காலகட்டத்துல புகைப்படங்கள்லாம் AI வச்சு நம்ம ஒரு மாதிரி உருவாக்கிட்டு இருந்தோம் இல்லையா. நீங்க உருவாக்கல?
8: நான் உருவாக்கி அப்படி வச்சிருக்கேன்.
1: வச்சு வச்சு என்ன என்ன பண்ண
8: போறீங்க?
1: ஐயோ, அதெல்லாம் வெளியிடுங்க, மக்கள் பாக்கணும்னு துடிக்கிறாங்க எல்லாருமே.
8: யாரும் துடிச்சீங்கன்னா வாங்க சொல்லுங்க.
1: ஆனா நம்மள வச்சு நான் ஒரு டீ கடை இல்ல, அந்த காலத்துக்கு போன மாதிரி இன்னொரு உலகத்துல நம்ம வாழ்ந்தா.
8: நதியா மாதிரியோ, நான் அவளா மாதிரியோ,
1: ஹாய் நல்லா இருக்கே, அந்த மாதிரி நாமளே சொல்லிக்க வேண்டிதான். ஆனா பாருங்க, இந்த பெண்மணி இவங்க மத்திய பிரதேஷ் உஜ்ஜைன்ல ஒரு ட்ரெண்ட் அவங்க வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து வயதுல ஒரு மூத்த பெண்மணி சரியா. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, 80கள் காலகட்டத்துல அவங்க வாழ்ந்திருப்பாங்க தான். ஆனா இந்த AI ட்ரெண்ட் வச்சு அவங்க ஒரு புகைப்படம் உருவாக்க இது சமூக வலைத்தளத்துல பரவலாகி என்ன ஆச்சுன்னா, அடடே 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டு நடந்துச்சே, அந்த பெண்மணி தானே இவங்க. ஏன்னா இவங்க தான் பாருங்க திருடி இருக்காங்க, ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய புகைப்படம் அவங்க கைவசம், காவலர்கள் கைவசம் இருந்திருக்கு. ஆனா எங்க இருக்காங்க இந்த பெண்மணி அப்படின்னு தெரியல. இப்ப திரும்ப இந்த புகைப்படம் வந்துச்சு, அவங்களுக்கு இருக்கிறத ஒரு வேற ஒரு புகைப்படம், ஆனா இவங்க உருவாக்குன இந்த புகைப்படத்தோட இது அப்படியே ஒன்றாக இருக்குதா, எங்க இந்த பெண்மணின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இப்போது காவல்துறை அவங்கள கைது பண்ணிட்டாங்க. விமலா,
8: என்ன நித்யா சொல்றீங்க?
1: பல வருஷமா இவங்க நகைகளை திருடி இருக்காங்க இந்த பெண்மணி. இப்போது இந்த ஏட்ரீஸ் ட்ரெண்ட் ரொம்ப தேவை, அவங்க வந்து உருவாக்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் நம்ம வந்து செய்யும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் விமலா.
8: உண்மைதான் நித்யா, நல்ல பாருங்க, தொழில்நுட்பம் எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டிகிட்டே இருக்கோம். இவ்வளவு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கு. அதனால நாங்க சொல்றதுல
1: என்ன
8: உங்களுடைய பாஷா மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலத்துல ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரி. இந்த மாதிரி எல்லாம் ட்ரெண்ட்ல நுழையும் போது
1: அதேதான்
8: பாஷா.
1: இப்ப வந்து தாடி மீச தலைமுடி எல்லாத்தையும் வளர்த்து வச்சுட்டு உங்களுடைய உருவத்தை நீங்க வேணா மாத்தி இருந்திருக்கலாம், ஆனா சின்ன வயசுல செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியிடும் போது இது வெளியிட்டா நம்ம மாட்டிக்கோம்ல அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா.
8: ஆமா, ட்ரெண்டோட போறேன் ட்ரெண்டோட போறேன் சொல்லி மாட்டிக்காதீங்க.
1: ஆனா நாம எப்பவுமே ட்ரெண்டோட இருப்போம்ல டீ கடையில.
8: எப்படி?
1: புது புது தகவல், நல்ல நல்ல பாடல்கள் இப்படியாக வழங்குறதுக்கு நித்யா விமலா நாங்க
8: காத்துட்டு
1: இருக்கோம்.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: சிரித்து சிரித்து என்னை
2: டீ கடை ஒரு சிப் நிறைய சிறப்பு. பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
3: முதல் முறையாக ஒன்றே ஷாப் திருவிழா.
2: சிறப்பு சலுகை தொகுப்புகள் 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள் தினசரி சலுகைகளும் உண்டு.
3: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை வெள்ளி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
2: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து ஒன்றே ஷாப் SG இணையதளத்தில் ஒன்றே ஷாப் திருவிழா
3: செல்லுங்கள். ஒன்றே ஷாப் SG
2: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
4: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாக்கா போலி 968.
5: இவள் பின்னாலே என் கண் போகும்.

0: ஸ்வீட் ஹார்ட், அருகில் வா, உருகுகிறேன், அள்ளித்தா, அருகுகிறேன்.
1: பெண் போனான்.

0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
4: ஆவி பறக்கும் டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
5: ஆவி பறக்கும் டீக்களை.
6: இனிய பழைய பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சற்று முன்பாக 60களில் இடம்பெற்ற பாடல் நம்ம கேட்டோம், எங்கு வீட்டு பிள்ளை திரையிலிருந்து.
7: நம்ம நேயர் அலாய் நியூமன் செய்தி அனுப்பிச்சிருக்காரு, MSV-யோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு செய்தி
6: சொல்லியிருக்காரு. ஆமா, என்ன ஒரு நடனம். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவா, அந்த பாடலை கேட்கும் போது எனக்கு அருமையான இன்னொரு பாடலும் காத்துட்டு இருக்கு நம்ம நேயர்களுக்காக. இன்று நேற்று நாளை திரையிலிருந்து
8: சொன்னாலும் கவிதை.
7: இது கல்யாணத்துக்கு முன்னால.
6: ஆமா,
7: கல்யாணத்துக்கு அப்புறம்
6: வேண்டாம் வேணாம்ளா, பழைய கதையெல்லாம் வருது போல இருக்கு. சரி, இதே மாதிரி இன்னொரு பாடலை நம்ம பாடுவ அங்கத்துல ஆராய்ச்சி செய்ய போறோம். அதற்கு முன்பாக டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நல்ல நிலவரமானு பார்த்து சொல்றோம். வாங்க,
7: நல்ல செய்தா நித்யா. டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
6: 163 வெள்ளித்தொண்ணூறு காசு. மீண்டும் சொல்றோம், 163 வெள்ளித்தொண்ணூறு காசு. எல்லாரும் ஒட்டியான வாங்க, ஓடுங்கப்பா.
9: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9:06
4: கேட்டாலே பரவசம்.
5: பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடு நானறி.
6: ஒளிபரப்புங்க எப்படி களத்துல
7: குதிக்கிறாங்க போது நாராயணன் எப்படி இறக்குற மாதிரி.
6: இன்றைக்கு நான் இசை இசையோட நான் விளையாட போறேன். ஒரு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு, அது பல முறை நீங்க கேட்டிருந்திருக்கலாம். அந்த பாடலுடைய இசை கேட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாடலுடைய தொடக்க வரியா அழகா நீங்க பாடி அனுப்பணும். நீங்க சொன்ன மாதிரி, நேத்து சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாடி அனுப்புங்க. ஏண்டா பிறந்தோன்னு பாடி அனுப்பாம கொஞ்சம் நல்ல சந்தோஷமா பாடி அனுப்புனீங்கன்னா அதை ஒளிபரப்புறதுக்கு நாங்களும் தயாரா இருப்போம்.
8: ஆமா, நல்ல தெளிவா பாடி அனுப்புங்க. மனசுக்குள்ள ஒரு சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஒரு ஸ்ரீராம், எப்படி வேணாம்
6: ஒரு விமலா தேவி
8: வேணாம்.
6: சரி வேண்டாமா? சரி வாங்க அது இசை கேட்போம். ஏய் ஏய்,
8: என்ன
6: கொஞ்சம் கடினமா நாங்க கொடுக்கறோம், சுலபமான ஒரு பாட்டு தான். மீண்டும் அந்த இசையை கேட்போமா?

0: எனக்கு குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன் .com.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
6: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
7: முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா,
6: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
7: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை ஒளிபரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
6: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து ஒன் ஷாப் .sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா
7: செல்லுங்கள். ஒன் ஷாப் .sg.
6: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள். 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: சற்று முன்பாக ஒரு பாடல நாம ஒளிபரப்பு இருந்தோம்.
1: பாடலுடைய இசையை கேட்டு நவநீர்கள் பலரும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்திருக்காங்க, கடத்துல குதிச்சிருக்காங்க.
0: ஆமா, சில பேர் முயற்சியும் செஞ்சிருக்காங்க விமலா, இந்த பாடலை கேட்கறதுக்கு இந்த பாடல் மாதிரி இருக்கே அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து சில செய்திகளை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: என்ன அப்படி லேசா தெரிஞ்சுக்கலாமா? மனசுல நீர்களோட மனசுல என்ன ஓடுது நித்யா?
0: நேர் சாந்தா இந்த பாடல் குறிப்பிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு, ஆனா இந்த பாடல் இல்லையம்மா. அடுத்ததாக நேர ஜானகி இந்த பாடல குறிப்பிட்டு இருக்காங்க விம்லா. ஒரு வேளை
1: இளையராஜன பாடல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான், நமக்கு ரொம்ப ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம், கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி
0: ஒரு இசை,
1: இந்த பாடலா இருக்குமோ அந்த பாடலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரலாம். ஆனாலும் நம்ம நேர்கள் தெளிவானவங்க, பலரும் சரியான பதிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: அவங்க எல்லாம் யாரு, சரியான பதில் பாடல் என்ன அப்படிங்கறத நாம இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக நான் சிகப்பு மனிதன் திரையிலிருந்து இந்த பாடலை சற்று முன்பாக ஒரு நேயர் ராஜா அவர் குறிப்பிட்டிருந்தாரு, நல்ல ஒரு பாடலை குறிப்பிட்டதால இந்த பாடல் ஒளிபரப்பலாம் அப்படின்னு முடிவு
1: செஞ்சேன்.
0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள். இது
1: டீ கடை.

0: எக்கச்சக்கமான நபர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய பாடலை. ஏன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பாடல் விமலா இன்றைக்கு நம்ம ஒளிப்பதிவு பண்ணியிருந்தோம்.
1: ரொம்ப நன்றி. எல்லா செய்திகளுக்கும் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மீண்டும் அந்த ஒரு அந்த இசையை நம்ம வந்து கேட்டுடலாம். இது கேட்கும் போதே அதுவும் முக்கியமாக இந்த பாடலுடைய சில டிக் டிக் டிக் அப்படிங்கறது வந்து அந்த பாடலுடைய அந்த முழுக்க அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த ஒரு இசைய தனித்துவமாக இருக்கும் இல்லையா அந்த தாளம். ஆக இந்த பாடல் தானே அப்படின்னு சொல்லி நேர்கள் பலரும் செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. புஷ்பா, அப்புறம் அருள், ரமேஷ், பரணி, இன்னும் பல பேரு,
1: பேபி பாலா, சங்கரி, கணபதி, ஹுசைன், எம் ஜி ஆர், நெப்போலியன், நொர்டின், ராணி, தேவி சத்யசீலன், ராதகுமாரி, ஜேஸ்வான், கேப்ரியல், ராஜ கைலாசம், அவங்களோட பேர்ல லவ், லக்ஷ்மணன், சந்திரன் ஆஸ்திரேலியால இருந்து,
0: ஜஸ்டின், பேபி பாலா, சங்கரி கணபதி, பல பேரு, பல பேரு,
1: தமிழ், சந்திரன், ஜாய்லேஷ்,
0: ஆமா பல பேரு, எல்லாரும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களோட பேரை குறிப்பிடலையே அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து ரொம்ப சோகமாயிடக்கூடாது. லவ் லக்ஷ்மணன் நமக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. அவர் சரியான பதில் குறிப்பிட்டிருக்காரா? வணக்கம் லவ் லக்ஷ்மணன். ஆஹா, நாங்க பாருங்க அப்பப்ப
2: லவ் லக்ஷ்மணன்.
0: ஆ வாங்க,
2: புதிய பூவிது பூத்தது
0: எப்பா
2: இத
0: வச்சே நாம வந்து ஒரு இசையை உருவாக்க போறோம். டீ கடையில
1: ஒரு ட்ரெய்லர் உருவாக்குறோம். நம்ம லவ் லெவல அவரை ஏத்துறோம்.
0: ரொம்ப நன்றி ஜாய்லேஷ். உங்களுடைய செய்தி நாம கேட்க போறோம். அவங்க எப்படி பாடி இருக்காங்க?
3: புதிய பூவிது பூத்தது, இளைய வந்துதான் பார்த்தது
0: என்பது சரியான பதில். தென்றலி எண்ணெய் தொடு திரையிலிருந்து இளையராஜா அவருடைய இசையில நம்ம எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி கொண்டு வந்த பாடல் விமலா. அது
1: அழகான பாடல். வாங்க இந்த நேரத்தில் கேட்கும் போது இன்னும் சுகமாக இருக்கும். யாரெல்லாம் டீ குடிச்சிட்டு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, ஹோலி வாட்ஸ்அப் பக்கமாக வந்து பதிவு செய்ய பாக்கலாம்.
0: இது டீ கடை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இந்த வாரத்தின் நட்சத்திரமாக இருக்கிற அங்க கண்ணழகி மீனா,
3: அவங்களுடைய பாடல்களை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நிலையில சிங்கப்பூரி வானிலை எப்படி இருக்குன்னு லேசா தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்றைக்கு மேகமூட்டமாக இருக்கு, நாளைக்கு காலை பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
3: சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு மாலை மணி 5:03 நிலவரை படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 44 ஆகவும்,
2: மேற்கு பகுதியில 52 ஆகவும்,
3: மத்திய பகுதியில 46 ஆகவும்,
2: தெற்கு பகுதியில 64 ஆகவும்,
3: கிழக்கு பகுதியில 59 ஆகவும் பதிவாகி இருக்கு.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
0: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
2: டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம்.
3: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
2: முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா,
3: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
2: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை வெள்ளி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
3: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா
2: செல்லுங்கள். wondershop.sg
3: இத்தகவலை வழங்கி The Wonder Shop.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.

0: விம்லா, இந்த பாடல கேளுங்களேன். இந்த பாடலை கேட்கும் போது இதுல அந்த பாடல் வரிகள் வந்து ஒரு ட்ரெண்ட் குறிப்பிடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?
1: எனக்கு அந்த காலத்து பெண்கள் ரொம்ப நவீனமா உடை அணிஞ்சு சந்தோஷமா அவங்க
0: துள்ளி திரிஞ்ச காலம்.
1: ஆமா, அவங்களே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது.
0: இந்த மாதிரி 80s 90s இடம்பெற்ற பாடல்களை கேட்கும் போது அவங்களுடைய ஆடையா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பவனி வர்ற அந்த ஒரு பாணியா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப தொடக்கத்துல ஒரு கதை நம்ம சொல்லியிருந்தோம். மத்திய பிரதேசல ஒரு பெண்மணி இந்த 80s ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த புகைப்படம் அவங்க உருவாக்க, அது வந்து காவலர்கள் கண்டுபிடிச்சு, அடடா நம்ம தேடிட்டு இருக்கிற பெண்ணு இவங்க தானே, இப்ப வயதாயிடுச்சு அவங்களுக்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இப்ப வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி 80s பல விதமான ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கும். இப்போது நம்ம புகைப்படத்தை வந்து ட்ரெண்டா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா 80s 90s ட்ரெண்டுக்கு பஞ்சமே இல்ல. உதாரணம் சொல்றேன், பெல் பாட்டம் கார் சட்டை அணிவதோ, அல்லது அந்த ஆஃப்ரோ தலைமுடியை வச்சிருக்கிறது, அப்புறம் மாலட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிகை அலங்காரம் இருக்கு.
1: அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல நிறைய பேர் வந்து நிறைய நகைகள் அணிவாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய நகைகள் அணிவாங்க.
0: ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு மோதிரம்.
1: ஆமா, அந்த மாதிரி கூட இருந்தது பாக்குறதுக்கு.
0: டைமண்ட் பாபு,
1: டைமண்ட் பாபு மாதிரி.
0: அப்புறம் அது மட்டும் இல்லாம வாக்மேன்ல அது வாக்மேன் எங்க பைக்குள்ள இருக்காது, வெளியில இருக்கும். அவங்களுடைய கார் சட்டைக்கு இந்த ஓரத்துல இப்படி மாட்டி வச்சு சின்னதா ஒரு ஹெட்போன்ஸ் போட்டுட்டு அப்படியே நடந்து வருவாங்க. ஏய்,
1: காதல் தேசத்துல வர மாதிரி.
0: அதேதான், அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் இல்லையா? இப்ப ட்ரெண்ட்னு கேட்டா அப்ப அந்த காலத்துல என்ன ட்ரெண்டோ அதுதான் இப்ப கொண்டு வராங்க. இப்ப நேர்கள்கிட்ட நம்ம கேட்க போறோம், அந்த காலத்துல 80s 90s காலத்துல ட்ரெண்ட் அப்படின்னு இந்த காலத்துக்கு நீங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கொண்டு வருவீங்க அப்படிங்கறதான் கேள்வி.
1: சரி, பலரும் வந்து அந்த காலத்து உடைகள்லாம் மறந்துருக்க மாட்டாங்க. சேலைகள்லாம் அலப்பு போட்ட சேலைகள்லாம் நிறைய, அது ஒரு தனி அழகு நித்யா.
0: ஆமா,
1: அந்த சேலைகள்லாம் பாக்குறதுக்கு எனக்கு என்னன்னா, இப்ப 80s இந்த படங்கள்லாம் பாக்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியல, எனக்கு புரியல,
0: என்ன
1: எப்படி அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் அவ்வளவு தலைமுடி?
0: ஏன்னா அவங்களுக்கு மன உளைச்சல் அப்படின்னு ஒண்ணு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சமூகத்துல சமுதாயத்துல வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு அந்த காலத்துல இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்துல அதிகமாக இருக்குது, அதனாலதான் நம்ம தலைமுடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குன்னு வைங்க. இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம்.
1: ஆனா நீங்க தலையெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். 80s காலகட்டத்துல என்ன ஒரு ட்ரெண்ட் இருந்து அதை திரும்ப கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க?
0: வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9678

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய டீ கடை நிகழ்ச்சியில.
4: ஆமா, பலரும் அவங்க ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு
3: இருக்காங்க. யார் யார் யாரையும் சொல்றீங்க, யாரும் சொல்றீங்க பாருங்க விமலா, நாம எது வந்து நமக்கு வந்து அழகா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ட்ரெண்ட். ஏன் மத்தவங்க அவங்க அணியிற ஆடையோ இது நல்லா இருக்கும் நினைச்சிட்டு சில பேர் அணிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல அதாவது ஆடைகள் இதெல்லாம் வந்து நம்ம அணியிறோம் தான், ஆனா அது நமக்கு பொருத்தமானதா இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா.
4: சில நேரங்கள்ல இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க,
3: தவறில்ல தவறில்ல, அது வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கிற வரைக்கும் அது தவறில்ல. சரி, செல்வம் என்ன சொல்றாருன்னா, LA கியர் லைட் ஷூ
4: அப்படின்னா,
3: அதாவது அது கொஞ்சம் தேடி பார்க்கும்போது எனக்கே தெரியலன்னு வைங்க, காலணிக்கு அடியில கொஞ்சம் விளக்கு எரியும், அது நடக்கும்போது வரும்னு நினைக்கிறேன்.
4: இப்ப கூட சில பிள்ளைங்க அந்த மாதிரி நடக்கலையா?
3: இருக்கு இருக்கு, எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90 இராரமாம் காலகட்டத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த காலகட்டத்துல நிறைய இந்த மாதிரி காலணி

0: பல ஆடைகளை அணிஞ்சு பவனி வருவாரு. சில பாடல்கள்
1: படையப்பா படம் எல்லாம் ஞாபகம் இருக்கா, நம்ம ரஜினியோட குர்த்தா அவருடைய மேல்
0: துண்டு. தீபாவளிக்கு பாப்போம் அந்த குர்த்தா வந்து படையப்பா குர்த்தா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேக்கா சந்தை எல்லாம் வித்த வந்து ஒரு ஞாபகம். அப்படிங்கிறாரு. அடுத்ததாக குமார் வந்து பேஜர் கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிறாரு. பேஜரா, இந்த காலகட்டத்திலாம் வந்து பாருங்க, பேஜர் எல்லாம் அதுல இருக்கிற செய்தி எல்லாம் படிக்கிறதுக்கு யாரும் நேரம் இல்ல. உடனே கைபேசி எடுத்து ஆடியோ, அதாவது குரல் பதிவு அனுப்புறாங்க. இல்ல ஏதாவது ஒரு அனுப்புற செய்தி கூட இப்போது விம்லா நான்கு எழுத்துக்கள் TTYL
1: அப்படின்னா
0: GTG
2: தொண்ணூறுகள்ல வந்து நான் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கேன். இருந்தாலுமே அந்த கொஞ்சம் டீனேஜ் ஏர்லி 20s அந்த ஏஜ்ல உள்ள லேடிஸை பார்த்து ரசிப்பேன். அப்படி கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும் அந்த ரசிப்பேன். அப்படி நினைக்கும் போது நதியா தான் எல்லாருக்குமே பிடிக்கும் நடிகை. அவங்க தான் கூட ட்ரெண்ட்ஸ் செட் பண்ணின அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்டைல் வந்து பெகியா ட்ரெஸ் பண்ணுவாங்க, பெகி ஷேப் அப்படி சொல்லுவாங்க, பெகி பிளவுசஸ் போடுவாங்க.
0: அவங்க வந்து நதியை குறிப்பிட்டிருக்காங்க.
1: உண்மைதான், நதியை வந்து அந்த காலகட்டத்தில் வடக்கு இந்தியா நார்த் பகுதி அப்படி சொல்லுவோம்ல, அங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் எல்லாம் வந்து தமிழ் சினிமா கொண்டு வந்தாங்க அந்த காலகட்டத்தில். அவங்களோட உடைகள் எப்பொழுதுமே பேசப்பட்டன. ஏன்னா தமிழ் சினிமா இல்லாத ஸ்டைல்லாம் அவங்க வந்து மும்பை டெல்லி அங்கிருந்து கொண்டு வந்தாங்க.
0: தென்னிந்தியா நம்ம
1: சினிமா கொண்டு வந்தாங்க. அதனால தனிச்சிருந்தாங்க நதியா அந்த காலகட்டத்தில்.
0: இப்ப இந்த காலகட்டத்துக்கு நம்ம கொண்டு வருவோங்கிறாங்க நம்ம உமா. விமலா நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரி ஒரு ட்ரெயின் அந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறீங்க?
1: இரண்டு பொருட்கள் என்னுடைய மனசுல இருக்கு, ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: என்ன
1: ரெண்டு விஷயம்? ஒண்ணு, இந்த தொலைபேசி. அந்த காலத்து தொலைபேசி வந்து நம்ம ரிசீவரை எடுத்து எண்களை சுழற்றணும்.
0: ஐயோ
1: சுழற்றணும், அது நல்லா இருக்கும். அது ரொம்ப ஆன்டிக்கான ஒரு.
0: உங்க கை நகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. அதுக்குள்ள நுழையுமா? இந்த காலகட்டத்துல நகைப்பூச்சு அணியறது மட்டும் இல்லாம எக்ஸ்டென்ஷன், அது ஏன் இவ்வளவு நீட்டமா வந்து வளர்த்து வச்சு யார பயமுறுத்துறதுக்குன்னு தெரியல. இதுல சுழற்றி வேற நீங்க வந்து கைபேசி.
1: இன்னொரு விஷயம், இன்னொரு பொருள், அந்த காலத்து டிரான்சிஸ்டர் ரேடியோ. இப்ப எல்லாம் பாருங்க, அது உணர்வே இல்லாம இருக்கு.
0: ஏன் வீட்டுல இருக்க இன்னும்
1: இருக்கா?
0: ஆமா,
1: நீங்க பழைய பஞ்சாங்க மாதிரி.
0: நான் ஒண்ணு சொல்லவா, தேவர் மகன் இந்த படத்துல நம்ம கமல்ஹாசன் வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு சிகை அலங்காரம் மாலட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கொண்டு வாங்கப்பா.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: இல்ல கொண்டு வரணும்.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்போட்டி பட ஒன்னொரு கட்டு பாவோ திரிப்பச்சா திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: நம்மள மாதிரி
1: நித்யாவை அந்த சிட்டெரும்பு கடித்து முடித்த நேரம் 5 நாட்கள். நடுவுல பாட்டு
0: இல்ல இல்ல எச பாட்டு, ஏன்னா நமக்கு வந்து பிரபுதேவா அப்படிங்கிறவரு தான் வந்து ட்ரெண்ட் செட் அப்படின்னு சொல்லி எச
1: பாட்டு சொன்ன சிவாஜி கணேசன் நினைச்சிட்டேன்.
0: ஏன் சிவாஜி கணேசன் சொல்ற
1: மரியாதை?
0: நீங்க வந்து அந்த ட்ரெண்ட் பத்தி பேசுறீங்க. முதல் மரியாதையில நம்ம சிவாஜி கணேசன் மீன் துண்டை எடுத்து அப்படியே ஒரே நேரத்துல சாப்பிடுவாரு பாருங்க. அது ஒரு ட்ரெண்ட் தான். அதெல்லாம் இப்ப கொண்டு வந்தோம்னா
1: நிறைய பேர் முயற்சி செய்தாங்க. அந்த மாதிரி
0: நானும் செஞ்சு வாயெல்லாம் முள்ளு குத்தி அம்மா வந்து சோறு உருட்டி முழுங்கு உழுங்கு உழுங்குன்னு
1: போய் முள்ளு.
0: ஆமா ஆமா, இதெல்லாம் வேண்டாம். ஆமா, இந்த மாதிரி பல ட்ரெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் விமலா. நேர்களும் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, செய்தி அனுப்பியிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: உங்கள் டீ கடை.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
4: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
0: எனக்கு வந்த ஒரு கடிதம், அதை எடுத்தது என்னுடைய தமிழ் ஆசிரியர்கிட்ட கொடுத்து, ஆசிரியர் இங்க பாருங்க அப்படின்னு. அதுவும் பள்ளிக்கூடத்துல இல்ல, பள்ளிக்கூடத்துல வெளியே என்ன தென விட்டு இருக்கும் இந்த மனுஷனுக்கு. அவர் வந்து நிகழ்ச்சி
1: எழுதிருந்தாங்க ஒரு தமிழ் ஆசிரியர் பிள்ளை இல்லையா, அதனால ஒரு சிவப்பு பேனா எடுத்து தமிழ்ல எங்களுக்கு இழக்கிற பிள்ளைலாம் இருக்கும் அதெல்லாம் திருத்தி இந்த இடத்துல இந்த லா வரணும், இந்த இடத்துல இந்த நா வரணும் அப்படின்னு சரி பாருங்க. இப்போ தமிழ முத நீங்க சரிப்படுத்திடுவாங்க, அப்புறமா யோசிக்கலாம்
0: பாருங்களே, அப்புறம் கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: கவிதை எழுத கடுப்பாகிட்டு இருக்காரு.
0: சரி, ரவி சங்கர் நமக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, என்ன ட்ரெண்ட் கொண்டு வரலாம்?
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
5: நித்யா அண்ட் விமலா.
1: நிறைய
0: அணிஞ்சிருந்தாங்க. அது ஏன் விமலா, நம்ம ஆட்களுக்கு அந்த அந்த காலகட்டத்துல வந்து டெக்சஸ்ல இருக்கிறதா ஒரு உணர்வு இருந்ததோ? அது மட்டும் இல்லாம பெல் பாட்டம்ஸ், அப்புறம் பேகி கார் சட்டைகள், அதோட சேர்த்து இந்த காவ்பாய் தொப்பிகளை வந்து ஆண்கள் பல பேர் வந்து அணிஞ்சதை நான் பாத்திருக்கேன். அப்புறம் பல முறை கருப்பு கருப்பு ஆடைகள்ல நிறைய கருப்பு கருப்பு, அதாவது மேற் சட்டையும் கார் சட்டையும் கருப்பு கருப்பா இருக்கும், கையில நிறைய வளவி அணிஞ்சிருந்தாங்க வளையல்கள். இதெல்லாம் ஒரு ஒரு ட்ரெண்டா இருந்தது. நானும் அந்த ட்ரெண்ட் ஒரு மாதிரி மூழ்கி.
1: நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது, ஒரு காலகட்டத்துல நாடகங்கள்லாம் பார்க்கும்போது, தொலைக்காட்சி நாடகம்லாம் பார்க்கும்போது கதாநாயகிகள் எப்படி பொட்டு வைக்கிறாங்களோ அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஹிந்தியில வந்து ஒரு நடிகை இருந்தாங்க, ரொம்ப பிரபலமான இன்ஸ்டாகிராம்லயே இருப்பாங்க அவங்க, மறந்துட்டேன் அவங்க பேர்.
0: 90கள் நடிகையா?
1: 90கள் காலகட்டத்துல அவங்களுடைய நாடகங்கள் ரொம்ப புகழ்பெற்ற நாடகங்களா இருக்கும். இன்ஸ்டாகிராம் ரொம்ப புகழ் பெற்றவங்க தான் அவங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க பொட்டுலாம் பயங்கரமா வைப்பாங்க,
0: பாம்பு பொட்டு,
1: பாம்பு பொட்டு, இந்த பொட்டு, அந்த பொட்டு, அந்த பொட்டை பார்த்து பலரும் வந்து அந்த பொட்டு வாங்கி.
0: ஆமா ஆமா ஆமா, ஆமா நிச்சயமா. நான் கொஞ்சம் சில படங்களை எடுத்து விடுங்கள இன்ஸ்டாகிராமுக்கு, பாப்போமே அந்த காலகட்டத்துல.
1: நல்ல வேளை அந்த காலத்துல இன்ஸ்டாகிராம் இல்லப்பா.
0: சரி, இங்க நம்ம மணிராஜ் செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. மணிமேகலை வணக்கம்.
6: வணக்கம் விமலா நித்யா, இங்க மணிமேகலை பேசுறேன். அந்த காலத்துல வந்து நிறைய ஆண்கள் வந்து சென்டர் பார்ட்டிங்ல முடிசி இருப்பாங்க, அதாவது நடுவாவு. இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்க முடியல. இந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் டிஃபரெண்ட், அது இப்ப வந்து அதை ட்ரெயினா பாக்கே முடியல. எல்லாம் பெக்கோம் தான் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி மேல அப்படியே நீட்டி நீட்டி முடிச்சு
0: முடியல முடியல. அதான் உண்மை இருந்தா ஏன் செய்ய மாட்டோம், கோடு அப்புறம் சாலை ரோடு எல்லாத்தையும் போடலாம்.
1: நல்லா இருந்துச்சு.
0: ஆனா ஒன்னு அந்த காலகட்டத்துல நிறைய தலைமுடி இருந்தது நமக்கு இல்லையா.
1: இப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ண ரீபாண்டிங் பண்ண எங்க எல்லாம் போச்சு. கலர்
0: இருக்கிற முடிய நல்ல பாதுகாப்போட தக்க வச்சுக்கோங்க. அனுபவத்துல சொல்றேன்,
1: இதோட முடிச்சுக்குவோம்
0: முடிச்சுக்கலாம். நமக்கு ட்ரெண்ட்னா சிம்ரன் அப்படின்னு சொல்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிம்ரன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ஆடை என்ன, அவங்களுடைய தலைமுடி என்ன, அவங்களுடைய தலைமுடி பார்த்தே பல பேர் நீட்டமானால நீளமா தலைமுடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது.
1: பொன்னான காலம் அப்படின்னு ஏங்க வைக்கிறது போங்க.
0: வாங்க லேசா அந்த காலத்தை நாம கொஞ்சம் வாழலாமே.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை இடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலி நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
5: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
1: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
5: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
1: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேக்கோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekov.com.sg. உங்க mirekov.sg/ready-set-grow.
6: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். சிங்கப்பூரில் பொது பேருந்து ரயில் கட்டணங்கள் டிசம்பர் மாதம் 26 முதல் உயரவுள்ளன. பெரியவர்களுக்கான பயண அட்டையை பயன்படுத்துவோர் ஒவ்வொரு பயணத்திற்கும் 12 முதல் 13 காசு வரை கூடுதலாக செலுத்த வேண்டும். மாணவர்கள், மூத்தோர், உடற்குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோரின் சலுகை அட்டை கட்டணம் 5 அதிகரிக்கும். குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான வேலை நலன் போக்குவரத்து சலுகை அட்டை கட்டணத்தில் மாற்றமில்லை. மாதாந்திர பயண அட்டைகளின் விலையும் உயராது. பொது போக்குவரத்து கட்டணங்கள் ஒட்டுமொத்தமாக 7 கூடும். எரிசக்தி விலைகள் கணிசமாக அதிகரித்தது கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று பொது போக்குவரத்து மன்றம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் இளையர்கள் குற்றச்செயலில் ஈடுபடும் விகிதம், மீண்டும் குற்றம் புரியும் விகிதம் ஆகியவற்றை கையாள முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும். அபாயங்களை சந்திக்கக்கூடிய இளையர்களின் சகோதர சகோதரிகளை அணுகுவதிலும் கவனம் செலுத்தப்படும். 2024 1000 இளையர்களில் 4.8 பேர் குற்றம் புரிந்தனர். சென்ற ஆண்டு அந்த எண்ணிக்கை 5.6 அதிகரித்தது. இளையர்கள் பெரும்பாலும் மோசடி தொடர்பிலான குற்றங்களில் ஈடுபட்டனர். மறுவாழ்வு திட்டங்களில் சேர்க்கப்பட்ட இளம் குற்றவாளிகளின் எண்ணிக்கையும் கூடியது. 2021 முதல் சென்ற ஆண்டு வரை அந்த திட்டங்களை நிறைவு செய்தவர்களின் வீதம் 85% 92.9% இடைப்பட்டிருந்தது. சிறிய குற்றங்களை புரிந்த இடையர்களின் எண்ணிக்கை ஆக அதிகமாய் கூடியிருந்தது. போதைப்பொருள் தொடர்பிலான குற்றங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாக இருந்தது. சவால்கள் கைமீறி போவதற்கு முன்னர் இளையர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் இன்னும் சிறந்த ஆதரவளிக்கவிருப்பதாய் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்தது. தீபாவளியை முன்னிட்டு லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் வரும் சனிக்கிழமை ஒடியூட்டு விழா நடைபெறும். சிராங்கோன் சாலையில் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துக்கு விழாக்கால விளக்குகள் அமையவுள்ளன. மேலும் மெய்நிகர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பாரம்பரிய நடைப்பயணத்தையும் மக்கள் எதிர்பார்க்கலாம். விழாவுக்காக திட்டமிடப்பட்டுள்ள பல புதிய நடவடிக்கைகளில் அதுவும் ஒன்று. அக்டோபர் 3 தீபாவளி ஒளியூட்டு நிகழ்ச்சியுடன் 1 விழாக்காலம் தொடங்கவுள்ளது. இந்த ஆண்டு சில புதிய முயற்சிகளும் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார் லீசாவின் துணைத் தலைவர் கீர்த்தி ராஜேந்திரன்.
1: இந்த ARBR வாக் இருக்குது, இது வந்து ஒரு புதுசான இந்த வருஷம் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பிராஸ் லேம் என்கிரேவிங், வெளியில உங்களுக்கு இது ஈஸியா ஒரு காசா உங்களுக்கு கிடைக்காது, இது எங்க மூலமா இது மக்களுக்கு போய் சேரணும்னு நாங்க விரும்புறோம். டியர் லைட் பெயிண்டிங், ஃபேமிலியா அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஸ்பைஸ் பிளெண்டிங் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல அவங்க பங்கேற்று அவங்கள ஒண்ணு கூடணுன்றதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம்.
0: இது பற்றிய மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் இடம்பெறும். சிங்கப்பூரும் புரூனாயும் கடல்துறை துறைமுக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளன. இரு நாட்டின் கடல்துறை துறைமுக ஆணையங்கள் உடன்பாட்டை செய்து கொண்டன. 12th சிங்கப்பூர் புரூனாய் இளைய தலைவர்கள் மாநாட்டுக்கு இடையே அது கையெழுத்தானது. மின்னிலக்க தீர்வுகளில் ஒத்துழைப்பு, பரிமாற்றம், கடல்துறை பாதுகாப்பு, துறைமுக கட்டுப்பாடு, சோதனை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் அணுக்கமாக பணியாற்றும். இரு ஆணையங்களுக்கும் இடையிலான வலுவான பங்காளித்துவம் பல ஆண்டுகளாக நீடிக்கும் ஒன்று என கூறப்பட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவன உறுப்பு நாடுகள் சிங்கப்பூருக்காக முன்வைத்த சுமார் 70 மனித உரிமை பரிந்துரைகளுக்கு குடியரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான மேம்பட்ட பாதுகாப்பு, பிள்ளைகளின் மனநலத்துக்கு கூடுதல் ஆதரவு போன்றவை அதில் அடங்கும். மொத்தம் 243 பரிந்துரைகளை சிங்கப்பூர் ஆதரித்தது. இல்லப்பணிப்பெண் சட்டங்கள், மரண தண்டனை, பேச்சு சுதந்திர சட்டங்கள் ஆகியவை தொடர்பான பரிந்துரைகளை சிங்கப்பூர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கப்பூரின் மனித உரிமை கோட்பாடுகள் பற்றிய பரிசீலனையின் முடிவில் உலக நிறுவனம் பரிந்துரைகளை முன்வைக்கும். பரிசீலனை 4.5 ஒருமுறை நடைபெறுகிறது. சிங்கப்பூரின் 4வது முட்டை பண்ணைக்கான கட்டுமானப் பணிகள் லிம்ஜுகாங்கில் தொடங்கியிருக்கின்றன. நீண்ட காலமாக டூமோ முட்டை பண்ணைக்கான வேலைகளை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. பண்ணையின் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் போது அது ஆண்டுக்கு சுமார் 380 மில்லியன் முட்டைகளை உற்பத்தி செய்யும். முட்டைகள் 2028 கடைகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பண்ணை முழுமையாக செயல்பட தொடங்கும் போது அது ஆண்டுக்கு 500 மில்லியனுக்கும் அதிகமான முட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடும். இதன் மூலம் சிங்கப்பூரில் உற்பத்தியாகும் முட்டைகள் நாட்டின் தேவையில் பாதியை பூர்த்தி செய்யக்கூடும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ்வூ கூறினார். பண்ணை முழுமையாக செயல்படும் போது அதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படும். கோழிகளின் ஆரோக்கியத்தை கண்காணிக்க அது உதவும். தஞ்சோங்ரூ பிடிஓ கட்டுமான தளத்தில் 22 வயது வெளிநாட்டு ஊழியர் உயரத்திலிருந்து விழுந்து மாண்டார். தஞ்சோங்ரூ ரிவர்ஃப்ரண்ட் 2 கட்டுமான தளத்தில் நேற்று மாலை 4:30 மணிக்கு சம்பவம் நேர்ந்தது. அந்த ஊழியர் கான்கிரீட் வார்ப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த போது 12வது மாடியிலிருந்து தவறி விழுந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் மாண்டதாய் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. மனிதவள அமைச்சும் காவல்துறையும் சம்பவத்தை விசாரிக்கின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: ரசகுல்லா. இந்த பாடலுடைய காணொளியும் சமூக வலைதளத்துல இப்போது பதிவாகியிருக்கிறது. இந்த காணொளியை பார்த்த பிறகு இந்த பாடலுக்கான எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இல்லையம்மா அப்படிலாம் சொல்லி விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, சில நேரத்துல பாடல் கேட்கும் போது நம்ம கற்பனையுடைய கற்பனை சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கணும் வைங்க விம்லா. அதான் சொல்றேன், நீங்க கேசரின்னு ஒரு படம் எடுங்க, நம்ம நேயர்கள் வந்து அவங்களோட கற்பனை சக்திக்கும் மேல ஒரு கதையை நம்ம கொடுப்போம், அதெல்லாம் நம்ம நடிக்கிறோம்.
1: காசி நீங்க தான் கொடுக்குறீங்க,
0: நாம தானே டிஆரு ஆல் இன் ஆல். சரியா,
1: சரி, இப்ப வாங்க சிங்கப்பூரி பாணிலி. நீ சொன்ன இடத்துல மழை பெய்யுதான்னு
0: கேப்போம், தெரிஞ்சுக்கலாம். மேக மூட்டமாக தான் இருக்கு, நாளைக்கு மதிய பொழுதுலதான் இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 33 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காஞ்சி தூய்மை கேட்ட குறியீடு மாலை மணி 6:12 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 49 ஆகவும்,
0: மேற்கு பகுதியில 57 ஆகவும்,
1: மத்திய பகுதியில 36 ஆகவும்,
0: தெற்கு பகுதியில 40 ஆகவும்,
1: கிழக்கு பகுதியில 63 ஆகவும் பதிவாகி இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
5: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
5: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
7: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
7: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
2: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம். பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
4: முதல் முறையாக ஒன் ஷாப் தீர்வு விழா,
3: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
4: மீடகப் கலைஞர்களுடன் நீரலை வேள்வி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
3: அக்டோபர் முதல் தேதியிலே
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
3: அழுத்துங்க பொத்தானே. நம்ம விமலா இப்போது சந்திரமுகியா மாறிட்டாங்க.
6: இல்ல இல்ல இல்ல
3: இல்லையா,
6: இன்னைக்கு உணவு சம்பந்தமான ஒரு பொருள்
3: தெரியவே.
6: முதல் குறிப்பு இதுதான். எனக்கு வயசு 5000 வருஷம்.
3: என்னது
6: 5000 வருஷம்?
3: பழைய ரொட்டியோ?
6: தொடக்கத்துல நித்யா, நான் வந்து உள்ளிருந்த ஒரு புல்லில் இருந்தா வந்தேன்.
3: ஆஹா,
6: அந்த புல்லு வாட வாசனா பிடிக்காத ஒருத்தர் தான் என்ன தாழ உருவாக்குனாரு.
3: ஓ,
6: அதன் பிறகு மடிக்க கூடிய என்ன ஒரு புள்ள கண்டுபிடிச்சாங்க.
3: புள்ள கண்டுபிடிச்சாங்க?
6: புள்ள கண்டுபிடிச்சாங்க.
3: நீங்க ஒரு உணவு பொருள்,
6: உணவு பொருள் சம்பந்தமான ஒண்ணு.
3: அப்படி சொல்லுங்க.
6: உணவு பொருள் சம்பந்தமான ஒரு விஷயம்.
3: சரி, உணவு பொருள் சம்பந்தமானதுன்னா இதை பயன்படுத்திதான் நம்ம உணவு உட்கொள்றோம்.
6: 5000 வருஷத்துக்கு மேல என்னோட வயசு. தொடக்கத்துல வந்து என்னுடைய அந்த சுவை வந்து பிடிக்காத ஒருத்தர் தாழ்ல உருவாக்குனாரு. என்ன மடிக்க கூடிய வகையில நான் இருப்பேன். அது வந்து ஒரு சின்ன பிள்ளை தான் கண்டுபிடிச்சாங்க.
3: ஓஹோ, யார் அந்த பிள்ளை? நம்ம விமலா வந்து மாறி இருக்கிற அந்த பொருள் என்ன அப்படிங்கறத வாங்க கண்டுபிடிங்க. 9678 என்ற எண்ணுக்கு உங்க பதில் அனுப்பி வைங்க.
6: சமத்த பதில சொல்லுவீங்களா? நித்யா, நான் யாரும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா?

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அகாடமி நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு,
1: ஒரு யூரோ ஒரு வெள்ளி 46 காசு,
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு,
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு,
2: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு,
1: அதுவே 100 இலங்கை ரூபாய் 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளி கமலிஸ் ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் World's favorite jeweler.
4: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
2: விமலா, இன்றைக்கு ஒரு பொருளாக மாறி இருக்காங்க. இதுக்கும் உணவுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: தட்சிண் வந்து அவர் வரலாற்றை புரட்டி பார்த்திருக்காரு. 500 வருஷமா 500 வருஷத்துக்கு 5000 வருஷம் அங்க தாழ்ல கண்டுபிடிக்கப்படலையே அப்படின்னு நான் என்ன சொன்னேன், நான் வந்து தொடக்கத்துல இருந்தது வந்து 5000 வருஷம் புல் வடிவத்துல நான் இருந்தது வந்து 5000 வருஷம். அதுக்கப்புறம் கால மருவி வரும்பொழுது இந்த தாள்ல உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா,
2: நம்ம கேரளைன் சொல்றாங்க, சோற்றால் செய்யப்படும் தாள், ரைஸ் பேப்பர் அல்லது ஸ்பிரிங் ரோல்.
1: வெரி குட்.
2: இப்ப வியட்நாம் அவங்களுடைய நாட்டின் வந்து ஒரு பாரம்பரிய உணவு இல்லையா, அந்த ஸ்பிரிங் ரோல் அப்படின்னு சொல்லுவோம், அதுவாக நீங்க மாறி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஜேம்ஸ் பாண்ட் கேவரின் ஃபார்ச்சூன் குக்கி அப்படிங்கிறாங்க.
1: நல்லா இருக்கு. அடுத்த ஒரு நேர் முகமது சுலைமான் என்ன சொல்றாருன்னா, சீவீட் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல வந்து சீவீட் வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியா நீங்க எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அடிக்கடி
2: சாப்பிட்டுருப்பீங்க. சந்திரசேனா சொல்றாங்க, நீங்க ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்ன்னு 5000 வருஷத்துக்கு முன்பாக ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருந்ததா? ஆஹா, கொடுத்து வச்சு அங்க
1: ஒரு என்ன சொன்னேன், ஒரு சிறுமி என்ன வந்து மடக்கக்கூடிய வடிவத்துல உருவாக்கி இருந்தாங்க. 3வது குறிப்பு.
2: மைமூன் சொல்றாங்க, நீங்க ஒரு பேன் கேக் அப்படிங்கிறாங்க.
1: இது வந்து உணவே இல்ல, அதான் முக்கியமான ஒரு
2: உணவு சம்பந்தமான ஒரு பொருள்.
1: பொருள் சரியா, அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா பாக்கலாம்.
2: உலகத்திலேயே
1: ஸ்வீட்டான நிகழ்ச்சி உங்க டீ கடை. அதிகமா சக்கரை போட்டோமோ?

0: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜிமே சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
4: வேலை முடிஞ்சு கலப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. மேல முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு குழப்பாதீங்க அப்படின்னு சொன்னாலும் பல நேர்களை முயற்சி செய்திருக்க பாத்தீங்களா? உங்க நல்ல மனசு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கீங்க.
5: சில குரல் பதிவு வந்திருக்கு விமலா, அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: நல்ல நல்ல குரல் பதிவு வந்திருக்கு. நம்ம கௌரி குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க.
6: விமலா, நித்யா, ஐ திங்க் விமலா இஸ் அ பப்பைரஸ்.
4: பப்பைரஸ்
6: ஃபவுண்டட் இன் Egypt 5000 years ago.
5: நெருங்கி வந்துட்டாங்க. ஏன்னா பப்பைரஸ் அப்படிங்கறதும் ஒரு தாவரத்திலிருந்துதான் வந்தது. அந்த காலத்துல எகிப்தியர்கள் ராஜா ராணிகள் அவங்களுடைய முக்கிய செய்திகளை அதுலதான் எழுதுனாங்க தாள் வரத்துக்கு முன்பு.
4: ஆனா நெருங்கி வந்திருக்கீங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சுமேரியர்கள், அங்கதான் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இன்றைக்கு நானாக மாறி இருக்கின்றேன். அடுத்து வந்திருக்கும் குரல் பதிவை கேட்கலாமா? சொல்லுங்க.
5: ஆமா, இங்க சிவா அனுப்பியிருக்காரு குரல் பதிவு.
4: நிச்சயமாக சிவாவுடைய குரல் பதிவு கேட்கலாம். இங்க அனுப்பிச்சிருக்கீங்க நித்யா,
5: உங்களுக்கு தான் அனுப்பியிருக்கீங்களா?
4: கண்ணு தெரியலையே. ஓ சிவாவா, சிவாங்க.
7: வணக்கம் விமலா. நீங்க சொல்றது பண ஓலையா? அதுதான் இருக்கும் நினைக்கிறேன். என் பேர் சிவா.
4: பண ஓலை அப்படின்னு
5: சொல்றாரு. பண ஓலை அப்படின்னு வினோத் ராஜ் என்ன நினைக்கிறாரு?
8: Hi Nitya and Vimala, my name is Viraj.
5: வணக்கம்.
8: நான் நினைக்கிறேன் the answer should be dumpling.
4: Dumpling அப்படினு சொல்றாங்க. ஓகே, இன்னொரு குறிப்பு கொடுக்கற எல்லாரும் பாவமா இருக்கு பாக்க. ஆங்கிலத்துல என்னுடைய பேர் இருக்கு இல்லையா? என்னுடைய பேர் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சரியா?
5: என்ன பேரை சொல்ல போறீங்களா?
4: சொல்ல போறது சொல்ல போறது
5: சொல்லாதீங்க.
4: அதோட உண்மையான பேர் அதுதான். இப்ப இருக்க பேரும் அதுதான்.
5: சரி, உண்மையான பேரும் இதுதான், இப்ப இருக்கிற பேரும் அதுதானா? முதல்வன் படத்துல அந்த ஸ்கேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காமிப்பாங்களே.
4: ஆமா,
5: ஸ்கேக்ரோ அப்படிங்கறது எதனால் உருவாக்கப்பட்டது? இப்ப கண்டுபிடிங்க.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
4: செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டதுக்கு ஹே வைக்கோல் இப்படி எல்லாம் செய்தி வந்திருக்கிறது.
5: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.
4: அதனால வந்து சரியான பதில் என்ன அப்படின்னு நானே சொல்லிறேன். சரியா? முதல்ல குறிப்புகள். 5000 வருஷத்துக்கு முன்னாலே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க.
5: சரி,
4: ஏன்னா அதோட தொடக்கமே
5: செஞ்சிருக்காங்க.
4: ஆமாங்க,
5: ஆனா அது வந்து பதில் கிடையாது. நாம சொல்ற ஸ்ட்ராங்கிறது வந்து உறிஞ்சி குழல்.
4: உண்மைதான் நித்யா, அந்த காலத்துல இருந்து அந்த உறிஞ்சி குழல் வந்து ஒரு காய்ந்த புல்லில் தான் பயன்படுத்திருந்தாங்க. பானங்களை குடிக்கிறதுக்கு சுமேரியர்கள் பயன்படுத்திருந்தாங்க அந்த காலகட்டத்துல.
5: ஓஹோ,
4: அதன் பிறகு அதனுடைய அந்த புல்லு வாசம் அந்த வாடை வந்து பிடிக்காதவரை என்ன செஞ்சிருக்காரு, தாளை பயன்படுத்தி. லக்ஷ்மி சொன்ன மாதிரி பல வருஷங்களுக்கு பிறகு வந்து தாழ் நாள் உருவாக்கி இருந்தாங்க. அதன் பிறகுதான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அது வந்து மடிக்கக்கூடிய வகையில ஸ்ட்ரா மடிப்போம் இல்லையா, அந்த பெண்ட் பண்றாங்களே, ஆமா அந்த பிள்ளை வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது 9 வயசுல வந்து இந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
5: மறுசுழற்சி செய்யணும்.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 7:07 மீடியா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரில் பொது பேருந்து ரயில் கட்டணங்கள் டிசம்பர் 26 முதல் உயரவுள்ளன. பெரியவர்களுக்கான பயண அட்டையை பயன்படுத்துவோர் ஒவ்வொரு பயணத்திற்கும் 12 முதல் 13 வரை கூடுதலாக செலுத்த வேண்டும். மாணவர்கள், மூத்தோர், உடற்குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோரின் சலுகை அட்டை கட்டணம் 5 அதிகரிக்கும். குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான வேலை நலன் போக்குவரத்து சலுகை அட்டை கட்டணத்தில் மாற்றமில்லை. மாதாந்திர பயண அட்டைகளின் விலையும் உயராது. பொது போக்குவரத்து கட்டணங்கள் ஒட்டுமொத்தமாக 7 கூடும். எரிசக்தி விலைகள் கணிசமாக அதிகரித்தது கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று பொது போக்குவரத்து மன்றம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் 60 வெள்ளிக்கு உயர்த்தப்படுகின்றன. பற்றுச்சீட்டுகளுக்கு தகுதி பெறுவதற்கான வருமான வரம்பும் உயர்த்தப்படும். தற்போது குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் 1800 வரை வருமானம் ஈட்டினால் குடும்பம் பற்றுச்சீட்டுகளுக்கு தகுதி பெறும். இனி குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் 2100 வரை சம்பாதித்தால் குடும்பத்திற்கு பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரம்பு மாற்றப்பட்டதும் 10 குடும்பங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு தகுதி பெறும். அதன் வழி மேலும் 60,000 குடும்பங்கள் பயன்பெறும். கல்வி அமைச்சு தொடக்கப் பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் நடைமுறை குறித்து மக்களின் கருத்துக்களை ஆராயவிருக்கிறது. அந்த கட்டத்தில் இளம் மாணவர்கள் அதிக நெருக்கதலை எதிர்கொள்வதாக 2 கல்வி அமைச்சர் டேவிட் நியோ கூறினார். தொடக்கப்பள்ளி இறுதித் தேர்வு, நேரடி பள்ளி சேர்க்கை திட்டம் போன்றவற்றை நீக்குவது புதிய நெருக்கதல்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் சொன்னார். அது தவறான செய்தியையும் அனுப்பலாம் என்று திரு நியோ குறிப்பிட்டார். சில குடும்பங்களுக்கு நேரடி பள்ளி சேர்க்கை திட்டம் இன்னொரு போட்டிக்களமாக மாறியிருப்பதாய் திரு நியோ சுட்டினார். பெற்றோர் சாதனைகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை குறைத்து பிள்ளைகளின் முழுமையான வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தும் கல்வி முறையை உருவாக்க அமைச்சு விரும்புவதாய் அவர் தெரிவித்தார். தீபாவளியை முன்னிட்டு லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் வரும் சனிக்கிழமை ஒளியூட்டு விழா நடைபெறும். சிராங்கூன் சாலையில் 2 அதிகமான தூரத்துக்கு விழாக்கால விளக்குகள் அமையவுள்ளன. மேலும் மெய்நிகர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பாரம்பரிய நடைப்பயணத்தையும் மக்கள் எதிர்பார்க்கலாம். விழாவுக்காக திட்டமிடப்பட்டுள்ள பல புதிய நடவடிக்கைகளில் அதுவும் ஒன்று. அக்டோபர் 3 தீபாவளி ஒளியூட்டு நிகழ்ச்சியுடன் 1 விழாக்காலம் தொடங்கவுள்ளது. இந்த ஆண்டு சில புதிய முயற்சிகளும் அறிமுகம் செய்யப்படுவதாக கூறுகிறார் லீஷாவின் துணைத் தலைவர் கீர்த்தி ராஜேந்திரன்.
3: இந்த ARBR வாக் இருக்குது, இது வந்து ஒரு புதுசான இந்த வருஷம் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பிராஸ் லேம் என்கிரேவிங், வெளியில உங்களுக்கு இது ஈஸியா ஒரு காசா உங்களுக்கு கிடைக்காது. இது எங்க மூலமா இது மக்களுக்கு போய் சேரணும்னு நாங்க விரும்புறோம். டியர் லைஃப் பெயிண்டிங், ஃபேமிலியா அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஸ்பைஸ் பிளெண்டிங் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல அவங்க பங்கேற்று அவங்கள ஒண்ணு கூடணுன்றதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம்.
2: இது பற்றிய மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் இடம்பெறும். சிங்கப்பூரில் இளையர்கள் குற்றச் செயலில் ஈடுபடும் விகிதம், மீண்டும் குற்றம் புரியும் விகிதம் ஆகியவற்றை கையாள முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும். அபாயங்களை சந்திக்கக்கூடிய இளையர்களின் சகோதர சகோதரிகளை அணுகுவதிலும் கவனம் செலுத்தப்படும். 2024 1000 4.8 பேர் குற்றம் புரிந்தனர். சென்ற ஆண்டு அந்த எண்ணிக்கை 5.6 அதிகரித்தது. இளையர்கள் பெரும்பாலும் மோசடி தொடர்பிலான குற்றங்களில் ஈடுபட்டனர். மறுவாழ்வு திட்டங்களில் சேர்க்கப்பட்ட இளம் குற்றவாளிகளின் எண்ணிக்கையும் கூடியது. 2021 முதல் சென்ற ஆண்டு வரை அந்த திட்டங்களை நிறைவு செய்தவர்களின் விகிதம் 85% 92.9% இடைப்பட்டிருந்தது. சிறிய குற்றங்களை புரிந்த இளையர்களின் எண்ணிக்கை ஆக அதிகமாய் கூடியிருந்தது. சவால்கள் கைமீறி போவதற்கு முன்னர் இளையர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் இன்னும் சிறந்த ஆதரவளிக்கவிருப்பதாய் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்தது. ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோ கியன் யூ வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் அவர் தாய்லாந்து வீரர் குன்லாவாட் விட்சானை தோல்வியடைந்தார். விட்சான் முதலாம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆசிய விளையாட்டுகளில் பேட்மிண்டனில் சிங்கப்பூர் இதுவரை வெள்ளிப்பதக்கம் வென்றதில்லை.
4: சொல்லும் பொருளும் கிராண்ட் மானியம். சிங்கப்பூர் பண்ணைகள் அதிகரிக்கும் செலவுகளுக்கு இடையே நிதி ஆதரவு பெற அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கிராண்ட் மானியம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: ஒரு சிறப்பு

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை ஆதரவு.
5: அருமையான
6: ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக.
7: நேயர்கள் காலகட்டத்தில் இது யுவன் சங்கர் ராஜா இசமைச்சு காத்துட்டு இருக்காரு பாடுறதுக்கு.
8: ஒரு நாளில் வாழ்க்கை
6: நீங்கள்
9: கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

0: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
1: முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா.
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள் 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள் தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை வெள்ளி பரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா.
1: செல்லுங்கள் wondershop.sg.
0: இத்தகவலை வழங்கியது The Wonder.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: 8679-66646.
1: ஒரு சிப் நிறைய சிறப்பு. விரல் மட்டும் இருக்கும், முகத்தை
6: தொடர்ந்து கொஞ்சம் ஏத்துறதுக்கு இது ஒரு நல்ல வழி நினைக்கிறேன்.
1: காதலன் காதலி இருந்தா பரவாயில்ல, நமக்கு
6: என்னது குமரெல்லாம் வருது.
1: இல்ல, மக்களுக்கு இருக்கக்கூடிய மனு குமரில பத்தி சொல்றேன், அவங்களுக்காக பேசினேன்.
6: அப்படியா?

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: பின்னணி பாடகர் அந்தனி தாஸ் என்ன
2: பாடும் போதே அதுல ஒரு தனி பாணின்னு சொல்லலாம்.
0: எந்திரஜில நடன ஆண்டு போலவே இருக்கும் அவருடைய குரலை கேட்கும் பொழுது இல்லையா?
2: இவர் கஷ்டப்படுற ஒரு பின்னணியில இருந்து வந்திருக்காரு.
0: சரியா சொன்னீங்க நித்யா. அவருக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கான அந்த அறிமுகத்தை கொடுத்தவர் ஒரு நடிகர்.
2: ஓ,
0: யார் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தை சொல்ல போறோம். தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இணைஞ்சிருங்க.
2: வாங்க நேரத்தை சரி பார்த்து விடலாம். சிங்கப்பூர் மலேசியா பர்த்ல இப்போது 7:32.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: இருந்த அந்த பாடல நாம கேட்டோம்.
1: நீங்களும் இதே மாதிரி பாடல் பாடலாம். என இந்த நேரத்தின் நிலவரப்படி தங்க விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லிடுறோம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 90 காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
6: சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
9: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: ஒலி 968
1: சினிமா சினிமா
2: பாடகர் ஆண்டனி தாஸ்
3: கண்ணுமொழி காக்கா முள்ளா
4: அடேங்கப்பா அது மட்டுமா. ஒரு காலத்துல நித்யா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்து வறுமை நிலையில இருந்தவர் இந்த தெருக்கெல்லாம் வந்து நடனம் ஆடுவாங்க
5: பாட்டுக்கு. ஆமா,
4: அந்த ஒரு குழுல இருந்தவர் தான் ஆண்டனி தாசன். அதன் பிறகு நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் நம்முடைய கருணாசுடைய பார்வை ஒரு மேல பட்டதுக்கு அப்புறமாக அவரோட வாழ்க்கையை மாறி இருக்கு. பாருங்க அதிர்ஷ்டம் எங்க எப்படி எப்படி எப்படி வரும்னு நமக்கே தெரியாது.
5: ஆமாம்ங்களா, அது உண்மைதான்ல.
4: அதனால தான் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கணும். யாரு கண்ணுல அவன் படுவோம்னு தெரியாது நித்யா. இப்ப நாளைக்கு பாருங்க நீங்க வந்து நம்மளுடைய ரிஷி காந்துக்கு ஜோடியா படுத்து
5: நடிச்சீங்கன்னா
4: சொன்னா இல்லையா உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். அவருக்கு அம்மாவா இல்ல கதாநாயகியா இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன் வாய் முகூர்த்தம் பழிச்சதுன்னா ஒரு BMW வாகனத்தை வாங்கி கொடுங்க.
5: வாங்குறேன்.
4: இப்ப வாங்க ஆண்டனி தாசனுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நடிகர் கருணாஸ் அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாரு.
6: அப்போ நான் திண்டுக்கல் சாரதி பாட்டு வந்து நான் பண்ணேன். திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு மனச பறி கொடுத்தேண்டி. அது வந்து நான் தான் பாடி வச்சிருந்தேன். திருவண்ணாமலையில் ஒரு படம், அர்ஜுன் சாரோட ஒரு படம், கும்பகோணம் ஷூட்டிங் போயிருக்கு. ஒரு தூரத்தில் ஒரு குரல் கேட்குது, ஒரு கரகாட்டம் நடக்குது, அதில் பாடுற வாய்ஸ் கேட்குது. என் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த எங்கே நடக்குதோ அந்த யார் பாடுறானா அவன் கார்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் இங்கே சென்னையில் வந்து யோசித்தேன். நம்ம பாடுறதுக்கு ட்ரை பண்ண காலங்களில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம நடிகர் ஆகிட்டோம், அதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்போ நம்ம பாடி இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? ஏன் ஒரு அந்த மாதிரி ஒரு கலைஞனுக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு அவன் சினிமா புகழ் சினிமா இதுன்னு சொல்லி ஒரு நாலு கச்சேரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நாலு கரகாட்டம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே சொல்லி தான் அந்த அண்டோனி தாஸை கூப்பிட்டு நான் இங்கே பால் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணேன். இன்னைக்கு அந்த பையன் எனக்கு எவ்வளவு பாட்டு பாடிட்டான் அப்படியே போயிடுச்சு எனக்கு மனசு. இனிமே நம்ம பாடி என்ன பண்ண போறோம், யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு நான் போயிட்டேன்.

0: தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க.
1: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை. அணி மணி.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
4: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
5: பணத்தை கட்டிடாதீங்க.
4: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க.

0: அரசியல் திரைக்காக இடம்பெற்றிருந்த பாடல். அந்த பாடல் இரவு நேரத்துக்கு சுகமா இருக்கு இல்லையா? பாடல கேட்கும் பொழுது இல்லையா
1: சுகமா இருக்கு. அதே சமயத்துல வாங்க வானிலையும் சுகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். மேகமூட்டமாக இருக்கும், நாளைக்கு இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெடுச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 33 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: சிங்கப்பூர்ல PSI எனும் காஞ்சி தூய்மை கேட்டு குறியீடு 7:55 நிலவரப்படி பார்க்கும் பொழுது நித்யா எப்படி இருக்கு அப்படின்னா, வடக்கு பகுதியில 47,
1: மேற்கு பகுதியில 61,
0: மத்திய பகுதியில 76,
1: கிழக்கு பகுதியில 66,
0: தெற்கு பகுதியில 47 பதிவாக இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. கடந்த 4 மணி நேரமா என்ன செஞ்சிருந்தீங்க? என்னெல்லாம் நடந்தது நடக்கலன்னு பாத்துலாம்.
1: 80s ட்ரெண்ட்ல களத்துல குதிச்ச மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, இவங்க வயதுல மூத்தவங்க. அவங்க இந்த 80s ட்ரெண்ட்ல நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி AI எல்லாம் பயன்படுத்தி அவங்க அந்த புகைப்படத்தை மாற்றியிருந்தாங்க. கடைசியில பார்த்தா இவங்க காவலர்கள் தேடிட்டு இருக்காங்க இவங்களை. அந்த புகைப்படத்தை வச்சு எப்படியோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க பல தங்க நகைகள்லாம் திருடி இருக்காங்க முன்பு. அந்த கதையோட நம்ம ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு மேல இந்த கதையை ஒட்டி நம்ம ஒரு தலைப்பு தொட்டு பேசியிருந்தோம். 90s காலகட்டத்தில் இருந்த பல புகழ்பெற்ற சில விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது எதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம கலந்துரையாடி இருந்தோம்.
0: நம்ம நேரில் சும்மா இல்ல, பயங்கரமா களத்தை குதிச்சு புதிய புதிய விஷயங்களா சொல்லியிருந்தாங்க. அதுல தொடர்ந்து 6 மணிக்கு மேல இன்றைக்கு நம்ம அந்த காலத்துக்கு, அது 5000 வருஷத்துக்கு பின்னாடி போயிருந்தோம். உறிஞ்சு குழல், அந்த ஸ்ட்ரா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், அதனுடைய தொடக்கத்தை பத்தி சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொண்டோம். 7 மணிக்கு மேல நம்முடைய நேர்களுக்காக இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஒரு புகைப்படத்தை வந்து ப்ளர் பண்ணலாம், பிக்சலைட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சாஃப்ட் லான்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம், யாரையாவது அறிவுப்படுத்த நினைச்சா முகத்தை வந்து முழுசா காட்டாம லேசா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு.
1: இனிமே பாருங்க, எல்லா படமும் அப்படிதான் வரப்போகுது. அந்த ஒரு விஷயத்தோட நாம இன்றைக்கு ஆந்தனி தாசன் அவர் எப்படி தமிழ் சினிமாவுக்கு வந்தாரு அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: ஆமா, கருணாசுடைய அந்த பேட்டி நீங்க கேட்டிருந்திருப்பீங்க, அதை துணுக்க கேட்டிருப்பீங்க. இந்த தகவல்கள் மட்டும் இல்லாம பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புறோங்க.
1: இன்றைக்கு டீ கொஞ்சம் தூக்கலா இருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க.
0: ஆமா, இப்போது விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் உங்களை நாளை மாலை 4 மணிக்கு சந்திக்கும் வரை டாடா சொல்வது
1: உங்கள் வைப் விமலா,
0: ரவுடி பேபி நித்யா,
1: இது டீ கடை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரின் சோதனை சாவடிகளில் கடந்த ஆண்டு போதைப் பொருள் தொடர்பாக 975 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 50 விழுக்காட்டுக்கும் அதிகம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையமும் மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவும் தகவல் தந்தன. போதைப் பொருள் கடத்துபவர்கள் பிடிபடாமல் தப்பிக்க தொடர்ந்து புதிய வழிமுறைகளை கையாண்டு வருகின்றனர். அதை சமாளிக்க அதிகாரிகள் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடுகின்றனர். கூடுதல் சோதனை தேவைப்படும் பயணிகள் மற்றும் வாகனங்களை கண்டறிய ஒருங்கிணைந்த சோதனை நிலையம் உதவுகிறது. ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் தோன்றினால் உமிழ்நீர் பரிசோதனையும் நடத்தப்படலாம். கடந்த ஆண்டு சுமார் 1400 சோதனைகள் நடத்தப்பட்டன. முந்தைய ஆண்டை விட அது கிட்டத்தட்ட 33 விழுக்காடு அதிகம். சிங்கப்பூரில் பொது பேருந்து ரயில் கட்டணங்கள் டிசம்பர் 26 முதல் உயரவுள்ளன. பெரியவர்களுக்கான பயண அட்டையை பயன்படுத்துவோர் ஒவ்வொரு பயணத்திற்கும் 12 முதல் 13 வரை கூடுதலாக செலுத்த வேண்டும். மாணவர்கள், மூத்தோர், உடற்குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோரின் சலுகை அட்டை கட்டணம் 5 அதிகரிக்கும். குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான வேலை நலன் போக்குவரத்து சலுகை அட்டை கட்டணத்தில் மாற்றமில்லை. மாதாந்திர பயண அட்டைகளின் விலையும் உயராது. பொது போக்குவரத்து கட்டணங்கள் ஒட்டுமொத்தமாக 7 கூடும். எரிசக்தி விலைகள் கணிசமாக அதிகரித்தது கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று பொது போக்குவரத்து மன்றம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் 60 வெள்ளியிலிருந்து 80 வெள்ளிக்கு உயர்த்தப்படுகின்றன. பற்றுச்சீட்டுகளுக்கு தகுதி பெறுவதற்கான வருமான வரம்பும் உயர்த்தப்படும். தற்போது குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் 1800 வரை வருமானம் ஈட்டினால் குடும்பம் பற்றுச்சீட்டுகளுக்கு தகுதி பெறும். இனி குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் 2100 வரை சம்பாதித்தால் குடும்பத்திற்கு பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரம்பு மாற்றப்பட்டதும் 10 குடும்பங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு தகுதி பெறும். அதன் வழி மேலும் 60,000 குடும்பங்கள் பயன்பெறும். தீபாவளியை முன்னிட்டு லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் வரும் சனிக்கிழமை ஒடியோட்டு விழா நடைபெறும். சிராங்கோன் சாலையில் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துக்கு விழாக்கால விளக்குகள் அமையவுள்ளன. மேலும் மெய்நிகர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பாரம்பரிய நடைப்பயணத்தையும் மக்கள் எதிர்பார்க்கலாம். விழாவுக்காக திட்டமிடப்பட்டுள்ள பல புதிய நடவடிக்கைகளில் அதுவும் ஒன்று. அக்டோபர் 3 தீபாவளி ஒடியூட்டு நிகழ்ச்சியுடன் 1 விழாக்காலம் தொடங்கவுள்ளது. இந்த ஆண்டு சில புதிய முயற்சிகளும் அறிமுகம் செய்யப்படுவதாக கூறுகிறார் லீஷாவின் துணைத் தலைவர் கீர்த்தி ராஜேந்திரன்.
3: இந்த ARBR வாக் இருக்குது, இது வந்து ஒரு புதுசான இந்த வருஷம் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பிராஸ் லேம் என்கிரேவிங், வெளியில உங்களுக்கு இது ஈஸியா ஒரு காசா உங்களுக்கு கிடைக்காது. இது எங்க மூலமா இது மக்களுக்கு போய் சேரணும்னு நாங்க விரும்புறோம். டியர் லைட் பெயிண்டிங், ஃபேமிலியா அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஸ்பைஸ் பிளெண்டிங் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல அவங்க பங்கேற்று அவங்கள ஒண்ணு கூடணுன்றதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம்.
2: இது பற்றிய மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் இடம்பெறும். சிங்கப்பூர் மின்னிலக்க உள்கட்டமைப்பில் முன்கூட்டியே திட்டமிட்டு முதலீடு செய்வதாக தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் டான்கியட் ஹவ் கூறியிருக்கிறார். சிறிய நாடு என்ற வரம்பை கருத்தில் கொண்டு வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை அது எடுக்கும். அத்துடன் முக்கிய கிளவுட் சேவைகள், தரவு நிலையங்களை உள்ளடக்கும் புதிய சட்டங்களை சிங்கப்பூர் அறிமுகப்படுத்தும். மின்னிலக்க உள்கட்டமைப்பை வலுப்படுத்த புதிய மசோதா கொண்டுவரப்படுகிறது. அதில் தரவு நிலையங்களின் பாதுகாப்புடன் சுற்றுச்சூழல் தொடர்பான விதிகளும் இடம்பெறும். மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். சிங்கப்பூர் தொழில்நுட்ப வாரத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் திரு டான் பேசினார். வர்த்தகங்களிலும் அடிப்படை சேவைகளிலும் AI பயன்பாடு அதிகரித்து வருகிறது. அதனால் தரவு நிலையங்கள், இணைய தொடர்பு, மின்சாரம் ஆகியவற்றுக்கான தேவையும் அதிகரிக்கும் என்றார் அவர். சிங்கப்பூரில் உயர்தர சப்ஸ்ட்ரேட் எனும் ஒரு வகை பகுதி மின்கடத்தி பாகங்களை தயாரிக்கும் முதல் தொழிற்சாலை திறக்கப்பட்டுள்ளது. அட்வான்ஸ் சப்ஸ்ட்ரேட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தொழிற்சாலையை அமைத்துள்ளது. அதனால் 330 மேற்பட்ட வேலைகள் உருவாகும் என்று துணை பிரதமர் கான் கிம்யாங் தெரிவித்தார். ஜப்பானின் டொபேன் நிறுவனம், அமெரிக்காவின் ப்ராட்காம் நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் 95,000 சதுர மீட்டர் தொழிற்சாலை அமைந்துள்ளது. சப்ஸ்ட்ரேட் பாகங்களின் பற்றாக்குறையை சமாளிக்க ஆலை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும். ஆய்வு மேம்பாட்டு பணிகளும் அங்கு நடைபெறும். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோ கியான் யூ வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் அவர் தாய்லாந்து வீரர் குன்லாவுட் விட்டிசானிடம் தோல்வியடைந்தார். 21-12, 21-16 என்ற செட் கணக்கில் ஆட்டம் முடிந்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் தாய்லாந்து வீரர் விட்டிசான். சிங்கப்பூருக்கும் வரலாற்று சாதனை. ஆசிய விளையாட்டுகளில் பேட்மிண்டனில் சிங்கப்பூர் இதுவரை வெள்ளிப்பதக்கம் வென்றதில்லை. உலக தரவரிசையில் லோ 13 இடத்தில் இருக்கிறார். 2 இடத்தில் இருந்த விட்டிசான் இன்று முதல் இடத்துக்கு முன்னேறினார். இதற்கு முன்பு இந்தோனேசியாவின் ஜானதன் கிறிஸ்தி முதல் இடத்தில் இருந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294-6294.
5: இன்னும் கிளம்பலையா?
6: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
5: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
7: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
9: மீடியா ஒலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
6: Mediacom Only 96.8 Hindi Paadalgal.

0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி நாளிதழ். You're listening to Hindi Numbers on only 968.

0: வணக்கம். 9 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். இவ்வாண்டு டிசம்பர் 26 முதல் பெரியவர்களுக்கான பொது போக்குவரத்து கட்டணம் 12 to 13 காசுக்கு உயர்த்தப்படும். மத்திய கிழக்கு போரினால் எரிசக்தி விலை அதிகரித்தது. அதனால் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக பொது போக்குவரத்து மன்றம் கூறியது. சென்ற ஆண்டு கட்டணம் 5 அதிகரித்தது. இது அதைவிட அதிகம். மாணவர்கள், மூத்தோர், உடற்குறையுள்ளோர் உட்பட சலுகை அட்டை வைத்திருப்பவர்கள் கூடுதலாக 5 செலுத்த வேண்டியிருக்கும். வேலை நலன் போக்குவரத்து சலுகை திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான ஊழியர்களுக்கான கட்டணத்தில் மாற்றமில்லை. பொது போக்குவரத்து செலவுகளை கையாள மாதாந்திர சலுகை கட்டண அட்டையை வாங்கிக் கொள்ளலாம் என்று மன்றம் ஆலோசனை கூறியது. இந்நிலையில் பயணிகளுக்கு உதவ பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாய் பொது போக்குவரத்து மன்ற உறுப்பினர் நசீர் கனி சொன்னார்.
1: பொது போக்குவரத்து மன்றம் பயணிகளுக்கு கட்டணங்கள் கட்டுப்படியாக கூடிய வகையில் இருப்பதை உறுதி செய்ய எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். நமது பொது போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொது போக்குவரத்து கட்டமைப்பின் செயல்பாடுகள் நிதி ரீதியாக நிலைத்திருக்கப்படுவதையும் நமது பயணிகள் தடையின்றி பயணம் செய்ய நம்பகரமான போக்குவரத்து முறையை வழங்குவதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம்.
0: இவ்வாண்டு தகுதி பெறும் குறைந்த வருமான குடும்பங்களுக்கான பொது போக்குவரத்து பற்று சீட்டுகள் 60 to 80 உயர்த்தப்படும். சிங்கப்பூரின் சோதனை சாவடிகளில் கடந்த ஆண்டு போதைப் பொருள் தொடர்பாக 975 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024 ஒப்பிடுகையில் இது 50 அதிகம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையமும் மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவும் தகவல் தந்தன. போதைப் பொருள் கடத்துபவர்கள் பிடிபடாமல் தப்பிக்க தொடர்ந்து புதிய வழிமுறைகளை கையாண்டு வருகின்றனர். அதை சமாளிக்க அதிகாரிகள் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடுகின்றனர். கூடுதல் சோதனை தேவைப்படும் பயணிகள் மற்றும் வாகனங்களை கண்டறிய ஒருங்கிணைந்த சோதனை நிலையம் உதவுகிறது. ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் தோன்றினால் உமிழ்நீர் பரிசோதனையும் நடத்தப்படலாம். கடந்த ஆண்டு சுமார் 1400 சோதனைகள் நடத்தப்பட்டன. முந்தைய ஆண்டை விட அது கிட்டத்தட்ட 33 அதிகம். சிங்கப்பூரில் இளையர்கள் குற்றச்செயலில் ஈடுபடும் விகிதம், மீண்டும் குற்றம் புரியும் விகிதம் ஆகியவற்றை கையாள முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும். அபாயங்களை சந்திக்கக்கூடிய இளையர்களின் சகோதர சகோதரிகளை அணுகுவதிலும் கவனம் செலுத்தப்படும். 2024 1000 இளையர்களில் 4.8 பேர் குற்றம் புரிந்தனர். சென்ற ஆண்டு அந்த எண்ணிக்கை 5.6 அதிகரித்தது. இளையர்கள் பெரும்பாலும் மோசடி தொடர்பிலான குற்றங்களில் ஈடுபட்டனர். மறுவாழ்வு திட்டங்களில் சேர்க்கப்பட்ட இளம் குற்றவாளிகளின் எண்ணிக்கையும் கூடியது. 2021 முதல் சென்ற ஆண்டு வரை அந்த திட்டங்களை நிறைவு செய்தவர்களின் விகிதம் 85 92.9 இடைப்பட்டிருந்தது. சிறிய குற்றங்களை புரிந்த இளையர்களின் எண்ணிக்கை ஆக அதிகமாய் கூடியிருந்தது. போதைப் பொருள் தொடர்பிலான குற்றங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாக இருந்தது. சவால்கள் கைமீறி போவதற்கு முன்னர் இளையர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் இன்னும் சிறந்த ஆதரவளிக்கவிருப்பதாய் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்தது. சிங்கப்பூரின் 4வது முட்டைப்பண்ணைக்கான கட்டுமானப் பணிகள் லிம்ஜுகாங்கில் தொடங்கியிருக்கின்றன. நீண்ட காலமாக டூமோ முட்டைப்பண்ணைக்கான வேலைகளை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. பண்ணையின் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் போது அது ஆண்டுக்கு சுமார் 380 மில்லியன் முட்டைகளை உற்பத்தி செய்யும். முட்டைகள் 2028 கடைகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பண்ணை முழுமையாக செயல்பட தொடங்கும் போது அது ஆண்டுக்கு 500 மில்லியனுக்கும் அதிகமான முட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடும். இதன் மூலம் சிங்கப்பூரில் உற்பத்தியாகும் முட்டைகள் நாட்டின் தேவையில் பாதியை பூர்த்தி செய்யக்கூடும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ கூறினார். பண்ணை முழுமையாக செயல்படும் போது அதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படும். கோழிகளின் ஆரோக்கியத்தை கண்காணிக்க அது உதவும். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோகியன் யூ வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் அவர் தாய்லாந்து வீரர் குன்லாவுட் விட்டிட்சானிடம் தோல்வியடைந்தார். 21-12, 21-16 என்ற செட் கணக்கில் ஆட்டம் முடிந்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் தாய்லாந்து வீரர் விட்டிட் சான். சிங்கப்பூருக்கும் வரலாற்று சாதனை. ஆசிய விளையாட்டுகளில் பேட்மிண்டனில் சிங்கப்பூர் இதுவரை வெள்ளிப்பதக்கம் வென்றதில்லை. உலக தரவரிசையில் லோ 13 இடத்தில் இருக்கிறார். 2 இடத்தில் இருந்த விட்டிட் சான் இன்று முதல் இடத்துக்கு முன்னேறினார். இதற்கு முன்பு இந்தோனேசியாவின் ஜொனத்தன் கிறிஸ்தி முதல் இடத்தில் இருந்தார். ஷாங்காயில் நடைபெற்ற உலகத்திறன் போட்டியின் மின்னிலக்க உருவாக்க பிரிவில் சிங்கப்பூர் முதல் பதக்கத்தை வென்றுள்ளது. நியான் பலதுறை தொழிற்கல்லூரியின் சாமியல் தான் வெண்கலம் பெற்றார். ஈராண்டுக்கு ஒருமுறை அனைத்துலக அளவில் நடைபெறும் ஆகப்பெரிய போட்டி அது. மின்னிலக்கத்துறையில் சவால்களுக்கேற்ற திறன்களை வெளிக்காட்ட நூற்றுக்கணக்கானோர் போட்டியிட்டனர். இந்த ஆண்டு சிங்கப்பூர் 4 வெள்ளி, 4 வெண்கலம் ஆகியவற்றோடு சிறப்பு திறனுக்கான 19 பதக்கங்களை வென்றுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம்
1: மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டோம். நான் ரஃபி,
0: நான் நவீன். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புகை மட்டும் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரஃபி. இதை பத்தி நம்ம பேசணும். நீச்சலே நீந்திட்டு வந்திருக்கீங்க, நான் சும்மா நடந்துதான் போனேன். இப்ப வந்து தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, மூக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு.
1: ஆமா,
0: எல்லாமே புகை மூட்டத்தினாலதான் நினைக்கிறேன்.
1: உண்மைதான் நவீன், நான் வந்து பொது போக்குவரத்துல வந்தேன். இன்னைக்கு வரும்போது பேருந்துக்குள்ள இருக்கும் போது ஒண்ணும் கிடையாது,
0: சரி.
1: ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணு கொஞ்சம் சின்னதா போற மாதிரி எனக்கு ஒரு இது நினைப்பு அப்படி இருந்தது. எனக்கு உண்மையிலே அப்படி போச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா பார்வையெல்லாம் கொஞ்சம் மங்கட மாதிரி வேற இருந்துச்சு. அது கண்ணு பார்வை மங்கிச்சா இல்ல உண்மையிலேயே புகை மூட்டம்?
0: புகை மூட்டம் தான், புகை மூட்டம் நிச்சயமா.
1: ஆனா பத்தாம கூட கண்ணு பார்வை மங்கும்,
0: அதுவும் உண்மைதான் ரஃபி. ஆக தயவு செஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை பாத்துக்கங்க.
1: ஆமா,
0: இந்த நேரத்துல இருந்து வீராப்பா இல்ல இப்பதான் நான் ஓட போறேன் நடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, உடல் நலம் அப்படிங்க ரொம்ப முக்கியம்.
1: உண்மைதான்,
0: உடற்பயிற்சி முக்கியம் தான். இருந்தாலுமே முடிந்த அளவுக்கு இன்டோர்ஸ்லயே செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க.
1: சரி, இன்னைக்கு வந்து நிலவரம் எப்படி இருக்கு? 9 மணி நிலவரம் அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம், நேர்களுக்கு சொல்லிடுவோம். எப்போதுமே நிகழ்ச்சி தொடங்கும் போது நம்ம சொல்றதுதான், மத்திய வட்டாரத்துல வந்து 83 இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மேற்குல வந்து 69, கிழக்குல 71, வடக்குல 48, தெற்குல வந்து 35.
0: ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆனா கா இது வந்து எத்தனை மணிக்கு நிலவரம் ரஃபி?
1: இன்னைக்கு
0: 9 மணி
1: நிலவரம். ஆமா,
0: ஆனா இன்றைய மதிய பொழுதுல ரொம்ப கடுமையா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தணிஞ்சிட்டு ஆக தொடர்ந்து உங்களுடைய உடல்நலத்தை பாத்துக்கங்க.
1: சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் பேசுறதுக்கு நேயரோட. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி,
0: சரி,
1: சித்த முன்னாடி தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுதான்.
0: எனக்கே இது என்ன தலைப்பு தெரியல ரஃபி.
1: பாருங்க நவீன், இப்பதான் உங்களோட குரலை நான் ஒரு மாற்றம்
0: தெரியுது. அடுத்த 4 மணி நேரம் நிகழ்ச்சியை நானும் ரஃபியோ படைக்க வந்துட்டோம், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் இரவனில் ஆட்டம்,
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ், இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: முகத்துல பரு,
4: குட்டேக்கு போங்க.
3: தலைமுடி கொட்டுது,
4: குட்டேக்கு போங்க.
5: ஐயா, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள்,
4: குட்டேக்கு போங்க.
3: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு, நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
4: அத மாத்ததான் உங்களுக்கு குட்டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங், எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம் ஒரே இடம்.
3: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க,
4: உதிரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி
6: பார்லர். ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
7: இரவினில்லாட்டம், இணையில்லா கொண்டாட்டம், இரவினில்லாட்டம், இடைநில்லா கொண்டாட்டம்.
8: ஆதரவு
9: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: இன்னைக்கு ஜான்சி பீட்ல நம்ம கொடுக்க போறது இப்பதான் சுட சுட வெளிவந்த ஒரு பாடல்.
0: எவ்வளவு சுடா?
1: எவ்வளவு சுடானா, ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த பாடலா?
0: வாவ், சரி, அது என்ன பாடல் அப்படின்னு ஒரு சில நேர்களுக்கு தெரியும், குறிப்பா நம்மளுடைய யூத்க்கு, ஜென்சிக்குலாம் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா,
0: அது என்ன பாடல்? இங்க வாங்க கேப்போமா.
1: அருமையான பாடல் கேளுங்க.

0: வா பாருங்க ரஃபி, புதுசாக பாட்டு வந்திருக்கு, வாங்க வாங்க உடனே போட்டுரும் அப்படின்னு உற்சாகத்தோட நம்ம உங்களுக்காக ஒளிபரப்பணும். இங்கே தான் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நமக்கு வந்து சந்தோஷம். முதல் முறை இங்கே கேட்டிருந்தீங்கன்னா
1: ஆமாம், அதான் ரொம்ப பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா காத்துக்கிட்டு இருப்பாங்க படத்துல வந்து என்ன பாடல் வரப்போகுது, அந்த பாடலை முத நம்ம கேட்டுறணும், உடனே நண்பர்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, அவங்களோட ஸ்பாட்டிஃபை இதில் போட்டு வச்சுருவாங்க இந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு.
0: குறிப்பாக ரஜினிகாந்த் திரைப்படம்னா சொல்லவா தேவை ரஃபி, அனிருத்துடைய கூட்டணி அப்படி சொல்லும்போது எப்போதுமே அருமையான மெட்டா தான் இருக்கும். வழக்கம் போல ஜெயில இரண்டு பல எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு திரைப்படம் அடுத்த மாசம் வருது, அடுத்த மாசம் 15ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அதுல எந்த ஒரு மாற்றமும்
1: காத்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்க?
0: நிச்சயமா ரஃபி, ஏன்னா ஜெயிலவா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து இருந்துச்சு. அதே மாதிரி ஜெயிலர் 2 இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி, கொஞ்சம் ஒரு லேசாக தெரியல எனக்கு, சந்தேகமா தான் இருக்கு. ஆனா ரொம்பவே நான் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவு
1: இருக்கேன். சரி வாங்க, அடுத்து வந்து ஹீரோ படத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறோம், யுவன் சங்கர் ராஜா. அது எப்படி அவருடைய பாடல் வந்திருக்கு? நீங்க நினைக்கல அது வந்துருச்சு. சரி, ஷியாம் விஸ்வநாதனுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும், மால்டோ கிட்டோ பாடல் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு

0: கண் போன போக்கிலே கால் போகலாமா நவீன்? போகலாமா?
1: போகக்கூடாது ரஃபி,
0: போகக்கூடாதுதான். ஆனா போகுதே.
1: சரி, இது எது சொல்றீங்க?
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு தெரியுது நான் கீழே தான் இறங்கணும் அப்படின்னு. மின் தூக்கி வருது, பாக்குறேன், லைட் அடிக்குது.
1: சரி,
0: அது மேல போகுதா கீழே போகுதான்னு தெரியாம
1: உள்ள போயிட்டு
0: தனமா நம்ம உள்ள ஏறிடுறது.
1: சரி.

0: கொஞ்ச நேரம் அந்த கவனம் சிதறுவதால என்ன நடக்குதுன்னா, நம்ம செய்ய வேண்டியதை மறந்து நம்ம எதுதளமோ செய்துகிட்டு இருக்கிறோம்.
1: இது அன்றாடமே எனக்கு நடக்கக்கூடியதான். குறிப்பாக எல்லாமே நம்மளோட கையெழுத்து தொலைபேசியில அடங்கிட்டு, அதனால இப்ப நான் ஒரு மெசேஜ்
0: நினைப்பேன்.
1: என்ன
0: அதாவது, கண் போன போக்குல நீங்க போயிருக்கீங்களா, தவறான பஸ் எடுத்திருக்கீங்களா, தவறான இடத்துக்கு போயிருக்கீங்களா, அல்லது நீங்க செய்ய வேண்டியத மறந்து நீங்க வேற ஏதோ செய்ய போய் அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இதை நான் முதவே செஞ்சிருக்கணுமே அப்படின்னு, அதுக்கு தானே போனேன்னா அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிருக்கீங்களா?
1: அதுதான் நம்ம வந்து கேட்க விரும்புறோம். நம்ம கிட்ட அழைத்து பகிருங்க அல்லது குறுஞ்செய்தி அனுப்புங்க. 9678 9068

0: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியாகாப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg. இத்தகவலை வழங்கியது தி ஒன் ஷாப்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
6: கண் போன போக்கிலே கால் போகலாமா?
7: போக கூடாது. அப்படி போச்சுன்னா நீங்க பாதையை உடனே மாத்தணும். தெரிஞ்சதுன்னா தப்பான வழியில போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு.
6: சரி,
7: நம்ம தப்பான வழின்னு சொல்றது வாழ்க்கையில தப்பான வழி கிடையாது. கண் போன போக்குல வந்து
6: திசையில தப்பான வழி.
7: நீங்க இறங்குறீங்க, வீட்டுல இருந்து இறங்குறீங்க, ஏதோ ஒரு ஞாபகமா நடந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்க எதுக்கு இறங்குனீங்களோ அதை மறந்துட்டு உங்க கால் வந்து போன போக்குல நீங்க போறது.
6: ஆமா ஆமா.
7: ஷீலா வந்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க,
6: சொல்லிருக்காங்க.
7: அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலைல வேலைக்கு தான் இறங்குனாங்களா அவங்க.
6: இன்னைக்கா?
7: வேலைக்கு இன்னைக்குன்னு இல்ல, ஒரு முறை வேலைக்கு தான் இறங்கி இருக்காங்க. அது என்னைக்கு நடந்ததுன்னு போடல. வேலைக்கு போயிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு குறுஞ்செய்தி வந்துதான்.
6: சரி,
7: அந்த குறுஞ்செய்தியை நின்று படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அவங்க, என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல வந்து வீட்டுல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பில்லு கட்டல இன்னும்.
6: சரி,
7: உடனே வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல சரி கட்டிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போயிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பணம் கட்டுற இடத்துக்கு, பக்கத்துலதான், வீட்டுக்கு பக்கத்துலதான்.
6: சரி,
7: போய் கட்டிட்டு அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் வந்தது, வீட்டுக்கு வந்து இதை வாங்கிட்டு வந்துரு, எனக்கு வாங்கி கொடுத்துரு மட்டும் போயிடு அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பியிருக்கிறாங்க.
6: சரி,
7: அப்ப அவங்க சரி சரி வாங்கி கொடுத்துறேன் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேரம் போனது தெரியல. அவங்க சொல்றாங்க, வேலைக்கு போய் அன்னைக்கு நான் வந்து லேட்டா சேர்ந்தேங்க அப்படின்னு.
6: சரி, அதுவும்
7: ஆனா எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இதை நான் செஞ்சேன்னா லேட் ஆகும் அப்படின்னு என்னுடைய மனசு சொன்னதை நான் கேட்டிருக்கணும், போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஷீலா,
6: சரி, கடைசியில அவங்க பணத்தை கட்டினாங்களா? பணத்தை
7: கட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி
6: எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க.
7: செஞ்சுட்டு போனாங்க.
6: சரி,
7: செஞ்சுட்டு போனதா தப்புங்கிறாங்க அவங்க.
6: ஓ,
7: ஏன்னா இறங்குனது வேலைக்கு போறதுக்கு.
6: ஆமா,
7: நான் நேரம் போயிருக்கணுமா இல்லையா வேலைக்கு?
6: சரி, ஒரு நிபந்தனை, ஒரு கட்டாயம், என்ன பண்றது? இருந்தாலுமே செஞ்சு முடிச்சுட்டாங்களே. நான் கூட நினைச்சேன், சரி உன்னை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் செய்யாமலே விட்டுட்டாங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன்.
7: செஞ்சுட்டாங்க.
6: செஞ்ச வரைக்கும் சந்தோஷம்.
7: செஞ்சதுதான் தப்புங்கிறாங்க.

0: நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாணய செலாவணி நம்ம பார்த்துருவோம். ஒரு அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஒரு யூரோ 1.46 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20 ரிங்கிட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இரவு நிலாட்டம்ல இன்னைக்கு நீங்க கண் போன போக்குல போயிருப்பீங்க, செய்ய வேண்டிய வேலையை செய்யாம ஏதோ ஒரு அந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல,
1: ஒரு கவனம் சிதறல்,
0: கவனம் அந்த சிதறி நீங்க எங்கேயோ போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் பார்க்கும்போது ஐயோ நான் இதுக்குள்ள இறங்கினா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வருத்தப்பட்ட தருணத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
1: ஜஸ்டின் ஒரு குறிஞ்சி அனுப்பியிருக்காரு, அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோ வேலைக்கு போயிருக்காரு, அவர் ஏற்கனவே தாமதமா தான் போய் சேருவாருன்னு அவருக்கு தெரியும். சரி முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் பாஸ் கிட்ட சொல்லிடுவோம், கொஞ்சம் தாமதமா வரேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு குறிஞ்சிதை போட்டாலாச்சும் அவரோட கோவம் தண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு
0: மேலாளருக்கு
1: அது ஒரு ஒரு மரியாதை தானே. சரி கொஞ்சம் இல்ல லேட்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10-15 நிமிஷம் அப்படிதான் லேட்டா இருக்கும்.
0: சரி
1: நான் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு நான் போனை எடுத்துதான், இப்ப என்ன சட்டமாக நம்ம சொன்னல ரஃபி, நம்ம போன் எடுப்போம், குறிஞ்சிதை அனுப்பணும்னு ஒருத்தர்கிட்ட நம்ம போவோம், அதுக்குள்ளார இன்னொரு குறிஞ்சிதை வரும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளார வேற ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, அதை போய் பார்க்க போய் நான் அனுப்பவே மறந்துட்டேன். கடைசியில் போனது வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 மணி நேரம் கொஞ்சம் தாமதம் போயிருக்கேன். திட்டு திட்டுன்னு திட்டுறாரு என்னுடைய
0: மேலாளர்.
1: அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நீங்க லேட்டா வரீங்கன்னா நீங்க கொஞ்சம் வார்த்தை சொல்ல, நான் தான் சொன்னேன்னே, எப்ப சொன்னேன், ஆஹா நான் சொல்லவே இல்லை.
0: அதை அனுப்பாம கூட இருந்திருப்பாங்க சில பேர், அதை டைப் பண்ணிட்டு அனுப்பாம இருந்திருப்பாங்க.
1: அதான் அவர் அனுப்பல,
0: அனுப்பல,
1: அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அவர் போனை எடுத்தது
0: நடந்திருக்கு.
1: அது வந்து மொத்தமா மறந்து கடைசியில் அவர் சொல்லாமலே போயிட்டாரு. அவருக்கு என்ன நினைப்புனா, ஓ அனுப்பியிருக்கேன், ஆனா மேலாளருக்கு தெரியாது நீங்க லேட்டா வர போறீங்க, ஒரு மீட்டிங் வேற, ரொம்ப முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு அப்படின்னு ஒரு கட்டாயம் நிபந்தனை ஆக இந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஜஸ்டின் சொல்லியிருக்காரு.
0: அவர் மட்டும் இல்ல, இதுல நானும் இருக்கிறோம். ஒரு முறை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டிராப்ட்லயே இருக்காது,
1: இமெயில்
0: டிராப்ட்லயே இருக்கு, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது.
1: ஆமா, நீங்க
0: அனுப்பி என்ன இருக்கு, அதான் வந்துட்டோமே,
1: அதுதான்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
4: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
2: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
4: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 21 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
6: பணத்தை கட்டிடாதீங்க.
5: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
7: நல்ல ஒரு நிர்வனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்னு பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
8: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திலிருந்து அன்பான வணக்கங்கள்.
9: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
10: என்ன நடந்தது?

0: கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம் இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில. அதற்கு மைமுன் ஒரு பதில அனுப்பியிருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: கண் போன போக்குல கால் போகலாமாங்கிறது சில நேரங்கள்ல நம்மளுக்கு அந்த சரிவு ஏற்படத்தான் செய்யும். அது நம்ம வேணும்னு செய்யறது இல்ல. எனக்கு அப்படித்தான் ஒரு நாள் மீடியா கோப்பு அப்ப வந்து ஆண்ட்ரூ ரோட்ல இருந்துச்சு. அங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ராத்திரி இரவு 9 மணி நிகழ்ச்சிக்கு என்ன அங்க அழைச்சிருந்தாங்க, ஒரு தலைப்பு பத்தி நேரடியா பேசுறதுக்கு. அப்ப பாமா அந்த நிகழ்ச்சி செஞ்சாங்க. நான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்த நிகழ்ச்சி முடியவே மணி 10 ஆயிடுச்சு. இப்ப நான் வந்ததும் ஒழுங்கா டாக்ஸி எடுத்திருக்கணும், இதை விட்டுட்டு பஸ்ல போயிடுவோமே அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வந்து அங்க முன்னால அந்த பஸ் ஸ்டாப்ல வந்த பஸ்ல நான் ஏறிட்டேன். கவனிக்காம அந்த நம்பரை கவனிக்கல, எந்த இடத்துக்கு போகுதுன்னு நான் கவனிக்கல. பஸ் வந்ததும் டக்குன்னு ஏறிட்டேன். அது போகுது போகுது போகுது, அந்த பாதை இருட்டு நேரம் ஒரு பக்கம், ஆனா தெரியுது
2: சரி
1: இந்த போற பாதை நம்ம வீட்டுக்கு போற பாதையா இல்ல இது வேற பகுதியா அப்படின்னு. அந்த நேரத்துல எனக்கு ஒரு பதட்டம், ஒரு பக்கம் பஸ்ல அவ்வளோ ஆட்கள் இல்லாத ஒரு நேரம் ஆயிடுச்சு. அந்த ஓட்டுநர்கிட்ட போய் நான் கேட்டேன் இந்த பஸ் எங்க போகுதுன்னு. அவர் சொன்னாரு ஹவுகம் இண்டர்சேஞ்சுக்கு போகுதுன்னு. அந்த நேரத்துல கையில போன்லாம் இல்லாத ஒரு நேரம், நான் எங்க இறங்கவும் முடியாது. அது ஹைவேல போகுது அந்த பஸ், எங்கேயும் இறங்கி வேற பஸ் மாறவும் முடியாது. அங்க இருந்து நம்ம டாக்ஸியும் எடுக்கவும் முடியாது. நான் ஒரு தைரியத்தை வரவழைச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். பரவாயில்ல இண்டஸ்ட்ரீக்கு போய் எனக்கு என்னன்னா வீட்டுக்கு நான் வரணும், வீட்டுல நம்மள பாத்துட்டு இருப்பாங்களே, இவ்வளவு லேட்டா ஆகுது, நம்ம யாருக்கு தகவல் சொல்றது. அது ஒரு பக்கம் என் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இறைவன் மலை பாரத்தை போட்டுட்டு நான் விசாம உட்காந்துட்டேன். அப்புறம் அந்த ஹவுகாங் இன்டர்சேஞ்சில் போய் இறங்கி அங்கேருந்து பப்ளிக் போன, அப்போலாம் பப்ளிக் போன் இருக்கும், அங்கேருந்து என் வீட்டுக்காரங்களுக்கு வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க எடுத்துட்டுப்பில் என்ன இவ்வளோ நேரம் ஏன் என்ன வீட்டுக்கு வரலன்னு தான் கேட்டாங்க. நான் என்னப்போ சொன்னேன் நிகழ்ச்சி இன்னைக்கு முடிய நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ தான் வெளியே ஆகுறேன், நான் எப்படியாவது வந்து சேர்ந்துடுவேன், கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து டாக்ஸி எடுக்க முடியல. அவ்வளவு நேரத்துக்கு நான் எங்க போய் டாக்ஸி எடுக்கிறது என்னன்னு தெரியல. அப்புறம் அங்க இருந்து திருப்பி என் வீட்டுக்கு வரதுக்குள்ள பஸ் தான் எடுத்து வந்தேன். அந்த பஸ் எடுத்து என் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்ல ஒரு ஏன்னா இரவு நேரமா இருந்ததுனால ஓரளவு ஒரு 45 நிமிஷத்துல வந்து சேர்ந்தேன். இரவு 11 மணிக்கு மேல 11:40க்கு நான் வீடு வந்து சேர்ந்தேன் ரபி நவீன். அது வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
2: நன்றி. தனி ஒரு ஆள் அவங்க போயிருக்காங்க, ஹவுகாங்க போயிட்டாங்க.
0: பேருந்து இருந்திருக்கு, சமர்த்தமா எடுத்திருக்காங்க.
2: தலைப்பு தொட்டு பேசுறது நிறைவு பெறுது. நம்ம வந்து விருப்பப்பாடல் அங்கத்துக்கு போற நேரமும் வந்துருச்சு.
0: ஆமா, அதனால தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் ஒலி 9:08
2: கேட்டாலே பரவசம்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள். 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில நம்ம விருப்ப பாடல் அங்கத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல நாங்க சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கேளுங்க, நாங்க கொடுக்கறோம். என்ன ஒரு பாடலாகவும் இருக்கலாம், அதாவது எந்த ஒரு காலகட்டத்தில் வந்த பாடலாகவும் இருக்கலாம், 50 வந்ததா இருக்கலாம், ஏன் இப்ப சமீபத்துல வந்ததா இருக்கலாம், யுவன் சங்கர் பாடலா இருக்கலாம், யுவன் சங்கர் ராஜா பாடலா இருக்கலாம்.
3: உடனே கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு ஒளிபரப்புவேன், கவலைப்படாதீங்க. ஆக என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லுங்க, நாம அதை ஒளிபரப்புறோம்.
0: அதோட இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும், இது பலதரப்பட்ட காலகட்டத்தில் வந்த பாடல்களை ஒளியேற்றும் ஒரு அங்கமா இருக்கு. இப்ப 90களிலிருந்து ஒரு பாடல் நமக்கு வேணும், 80களிலிருந்து ஒரு பாடல் நமக்கு வேணும், அதுக்கெல்லாம் வந்து நேர்கள் வந்து சரியா அனுப்பி வைப்பாங்கன்னு நான் நம்புறேன்.
3: ஆமா, எல்லாத்தையுமே கொஞ்சம் கலவே நமக்கு அனுப்புங்க. ஏன்னா ஒரு சில நாட்கள்ல ஒன்னு வந்து 80கள் அதிகமா இருக்கும், இன்னொன்னால 90கள் அதிகமா இருக்கும்.
0: ஆமா,
3: ஆக அப்படி நீங்க ஒரே ஒரு காலகட்டத்தில இருந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பல நேர்கள் வந்து சுதாரிச்சிட்டாங்க, ரஃபி ஓ இன்னைக்கு வந்து பழைய பாட்டு கேட்டா இன்னைக்கு வந்து புதிய பாடல கேட்க போறேன். அதுல விஜயா ஒருத்தங்க பார்க்க முடியும். ஒரு நாள் வந்து ஓ 70கள், இன்னொரு நாள் 80கள்
0: ஒரு வேகமான ஒரு பாடல் கொஞ்சம் கிளி வந்தது, அந்த பாடலை அவங்களுக்காக நம்ம வழங்குறோம்.

0: சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED ஏகோன் and Engineering. அறியுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில நம்ம அடுத்த பாடலுக்கு வந்திருக்கிறோம். முதல்ல ஒரு பாடல் கேட்டோம்னே கொஞ்சம் கிளி வந்தது, அதுக்கப்புறம் இது 2nd பாடலா வருது. ரிக்ஷாக்காரன் படத்துலந்தான் பாடல் வேணும்னு ஒத்த கால ராமான் ஷா நிக்கிறாரு. என்னன்னு
5: வணக்கம் ரவி, நவீன்
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
5: நான் முன்டிங் ரோட்ல இருந்து ராமான் ஷா பேசுறேன். நான் விரும்பி கேட்கும் பாடல் ரிக்ஷாக்காரன் படத்துல இருந்து அழகிய தமிழ் மகள் பாடல் கேக்குறேன். நன்றி, வணக்கம்.
6: நன்றி ரமன் ஷா. நீங்க எப்போதுமே குரல் பதிவாவே நீங்க அனுப்பலாம், ஏன்னா நமக்கு அழைப்பு கொடுப்பாரு.
4: ஆமா, எடுக்க முடியாம போயிடும் சில வேளைகள்ல.
6: இப்படி நம்ம எடுக்காம விட்டோம்னா ஒரு 10 வாட்டியாச்சும் அழைப்பாரு ரஃபி.
4: ஆமா,
6: அப்பயே நம்மளால எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால எப்போதுமே நீங்க வந்து குறிஞ்செய்தி அல்லது ஒரு குரல் பதிவாக நீங்க அனுப்பலாம், நம்ம உங்களுக்கு ஒலிபரப்போ செய்வோம்.
4: ஆமா, அதை பாருங்க, 2nd பாடல் அன்னைக்கு வந்திருக்கு. நீங்க கேட்ட பாடல் நல்ல ஒரு 6 நிமிஷம் பாடலை கேட்டிருக்கிறாரு அவரு. அந்த பாடலுக்கு அப்புறம் உங்களை சந்திப்போம். 80களில் வந்த ஒரு பாடலுடன்

பழை தரும் உசில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டிருக்கோம். அடுத்த பாடல் 80களில் இடம்பெற்ற ஒரு பாடல், மூன்று முகம் திரைப்படத்தில் ஜஃபர் சாதிக் விரும்பி கேட்காரு. இன்றைக்கு விரும்பி கேட்கல, அதாவது இன்னைக்கு மட்டும் விரும்பி கேட்கல, நேத்தம் கேட்டாரு, போன வாரமும் கேட்டாரு, எல்லா நாட்களுமே இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு.
1: என்ன காரணம் முடியாதுன்னு சொன்னது, ஏன்னா அவர் வந்து தாமதமா அனுப்பி வைத்தது ஒண்ணு. அவர் அனுப்பி வைக்கிற நேரத்துல ஏற்கனவே நிகழ்ச்சி நிறைஞ்சு அதிகமான நேர்கள் வந்து பாடல்களை கேட்டு முடிஞ்சிருக்கும் நிகழ்ச்சி.
0: அது மட்டும் இல்லாம இவர் சிங்கப்பூர் வாசி கிடையாது, இவர் மற்ற பிற நாடுல இருக்காரு. என்ன நாடு அப்படின்னு அவரும் சொல்லுவாரு, வாங்க கேட்போம்.
2: வணக்கம் ரஃபி, நவீன், எப்படி இருக்கீங்க? நான் ஜஃபர் சாதிக், ரியாத், சவுதி அரேபியாவிலிருந்து பேசுகிறேன். உங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கேன் எப்போதும் போல.
1: நன்றி.
2: எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய மூன்று முகம் படத்திலிருந்து நான் செய்த குறும்பு அந்த பாடலை தயவுசெய்து ஒளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதோடு இரண்டு மூணு தடவை நான் கலந்துக்கிட்டு எனக்கு டைம் கிடைக்காதனால உங்களுக்கு எனக்கு ஒளிபரப்ப முடியாம போயிடுச்சு. அதனால இந்த தடவை நீங்க கண்டிப்பா தயவு செய்து ஒளிபரப்பணும்.
0: நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்காக உங்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்கு ஜஃபர்.
1: நம்ம நேயர்கள்ட்ட நம்ம ஒன்னு சொல்லணும், அவங்க குரல் பதிவு அனுப்புறாங்க அல்லது எழுதி அனுப்புறாங்க, நாங்க ஒரு நேரம் கொடுப்போம் உங்களுக்கு, இந்த நேரத்துல உங்க பாட்டு வரும்னு. அப்படி நாங்கள் சொன்னாதான் உங்கள் பாடல் வரும். சில பேர் சொல்கிறாங்க ரெண்டு டிக் வந்துடுச்சு, ரெண்டு டிக் வந்துட்டாலே உங்கள் பாட்டு வரும்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் வரிசையாக போகும்போது மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் அவங்க பாட்டுக்கு வர முடியும் நம்ம. அதோட எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சி வந்து 1.5 மணி நேரம் இடம்பெற்றிருந்தாலும் வர வர வர பாடல்கள் எடுத்து நாங்கள் அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவோம். அது 11:30 ஆகிடும், 10 மணி வாக்குலேயே
0: நாளைக்கு குறிஞ்சதி வரும்போது நாளைக்கு நீங்க கண்டிப்பா தாராளமா முயற்சி செய்யலாம்.
3: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
4: சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம்
3: ஒலி 9:06.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
3: சூரிய வெப்பத்தில இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்தில இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: கட்டி பியூரிஃபாலர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்கர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒண்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியாகாப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் 1st தேதியிலிருந்து ஒண்டர் ஷாப் SG இணையதளத்தில் ஒண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் ஒண்டர் ஷாப் SG. இத்தகவலை வழங்கியது த ஒண்டர் ஷாப்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்ல இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
10: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
9: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்ல இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
10: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
9: தொடர்புக்கு
10: 8854 8989
9: 8854 8989.
10: நெட்லி வந்தாச்சு,
9: டென்ஷன் போயாச்சு.
11: உங்களுடைய பாடல் என்ன பாடலாகவும் இருக்கலாம், படம் பேர் கூட தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி அனுப்புங்க. அந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாடலை ஒளியேற்றத்துக்கு நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறோம். புதிய நேர்களுக்கு நாங்கள் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறோம் அந்த நிகழ்ச்சியில். அபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய சகோதரிகளுக்காக பாடல்களை விரும்பி கேட்பார் எப்போதுமே. இந்த முறை அப்படிதான், இறைவன் இருக்கின்றான் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை அவர் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அந்த பாடலை ஒளியேற்றத்துக்கு நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம்.
12: அதற்கு பிறகு 90களில் இடம்பெற்ற பாடல் ஃபாரிஸ் இந்த பாடலை விரும்பி கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எப்போதுமே இரவை பகலாக்குறது தான் வேலை அப்படின்னு நமக்கே தெரியும். இப்படி விறுவிறுப்பான பாடல்களை கேட்பாரு. ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு இதமான பாடலை கேட்டிருக்காரு. புது வெள்ளை மழை, ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானுடைய இசையில இந்த பாடலை விரும்பி.
11: அவர் ஃபாரிஸ் தானா இல்லை வேற ஆளா?
12: யாரோ ஃபாரிஸ் கடத்திட்டாங்க. சரி, இருந்தாலுமே இந்த 2 பாடல்களை கேட்டுட்டு வருவோம். இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
11: பாடல்களை கேளுங்கள்,
12: மறைந்து விடும் சோகங்கள்.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்

0: சேவை அனைவருக்கும் ஏற்றவில்லை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அறியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
4: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: இந்த விருப்ப பாடல் அங்கத்துல ரஃபி, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளுடைய விளம்பரங்கள்லயே ஒரு சில காலகட்ட பாடல்கள் வந்து அடங்கியிருக்கு. 80கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் தொண்ணூறுகள் பாடல்கள், என்றோ கேட்ட ஞாபகம் இருந்தது, இது எல்லாமே அதுக்குள்ளார அடங்குறதுனால ஒரு கலவை நம்மளால கேட்க முடியுது.
7: ஆமா, அதனால இதுல அது ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்ல, பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு வானொலி நிலையத்திலயுமே நம்ம நேர்களே சொல்லியிருக்காங்க, இது நாங்க சொல்லல, நேர்களே சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு வானொலி நிலையத்திலயுமே நாங்க போய் பாடல் கேட்கும் போது இந்த பாட்டு இல்ல அந்த பாட்டு இல்லன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வானொலி நிலையத்தில் தான் எல்லா பாட்டும் எடுத்து போடுறீங்க அப்படின்னு, அதுக்கு நம்ம நேர்களை என்ன செய்யணும், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். நீங்கள் அனுப்பிட்டு இன்னைக்கு அந்த பாடல் இடம்பெறலைன்னா இன்னொரு நாளைக்கு அந்த பாடல் இடம்பெறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் மறுபடியும்.
6: சரி,
7: நேற்று வந்தவங்க சில பேர் நீங்கள் ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கலாம் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடலை யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு நவீன்.
6: என்ன பாடல்? அதாவது கதிர்வேல் ராமசாமி கேட்டிருக்கும் பாடல் தானே?
7: ஆமாம், கதிர்வேல் கேட்டிருக்க அதே பாடல் தான்.
6: லக்கி மேன் திரைப்படத்திலிருந்து யம தர்மராஜா ஆதித்தனுடைய இசையில பிறைசூடனுடைய வரிகளை இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடிருக்கும் பாடல்.
7: ஆமா, சில்க் சுமிதா இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. யம தர்ம ராஜாவா இருக்கிறவர் வந்து கவுண்டமணி. கவுண்டமணியும் செந்தியிலும் வந்து வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்திருப்பாங்க, மேலோகத்துல இருந்து கீழோகத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடறத பார்த்துட்டு ஆசைப்பட்டு அதை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல்.
6: நல்ல ஒரு பாடல் ஞாபகப்படுத்திருக்காரு நம்ம கதிர்வேல் ராமசாமி. இந்த பாடலை கேட்ட பிறகு உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போய் சாப்பிடுங்க.

0: தர்மந்தனை காக்கும் துரந்தரண்டா, சகல பாவம் நீக்கும் ரட்சகண்டா, அண்டமுடன் நாதி நடுநடுங்கும் பயங்கரண்டா, துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலன நிர்மூலண்டா, யமண்டா.
1: கொக்கொக்கொண்டா இவக்க

0: சித்திரகுப்தன் கணக்கும் இல்ல, பாவம் புண்ணியம் பழக்கம் இல்ல, நினைக்க நினைக்க மனசு துடிக்குதே.
1: உங்க ஊருக்கு ரம்பா ஓல்ட் ஏஜ், இங்க ஊருக்கு 100 டீனேஜ்.

0: நினைச்சத முடிக்கிற யமன்டா இந்த யமங்கிட்டைய யமவேலையா.
1: 90 காலகட்டத்தில் வந்த பாடல்
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
3: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
4: ரொம்ப உருக்கமான ஒரு மெசேஜ் அனுப்பி வைத்திருக்கிறாங்க சாந்தினி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் ரஃபி, நவீன், நல்லா இருக்கு நீங்க படைக்கிற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் பாத்தீங்கன்னா, ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே. என்ன படத்துல இருந்து இடம் பெற்றதுன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்துல இருந்து,
5: திருச்சி லோகநாதன் பாடிய பாடல்.
4: ஆமா, அருமையான இந்த பாடலை தன்னுடைய அப்பா வந்து ரொம்ப விரும்பி கேட்பார் அப்படின்னு சாந்தினி சொல்லியிருக்கிறாங்க. 6 முன்னால அவர் தவறிட்டாரு. அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது கூட இந்த பாடல் வந்து ஒளியேற்றினாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப உருக்கமா அவங்க எழுதி இருக்கிறாங்க. அப்பாவுடைய பாடலை இப்ப மகள் கேட்டிருக்கிறாங்க, அப்பாவின் ஞாபகமா. சாந்தினி, உங்களுக்காக அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறோம். நிச்சயமா அந்த பாடல் வருது கொஞ்ச நேரத்துல. அதனை அடுத்து
5: நிலா நீ வானம், இந்த பாடல ரொம்ப நாளா ஒளியில இடம்பெறல அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து சபீஷ் முரளியோட இசையில, சபீஷ் முரளி அப்படின்னு சொல்லும்போது கானா வேகமான பாடல்கள் இருக்கும்.
4: ஆமா,
5: ஆனா அவங்க வந்து நல்ல
4: அருமையான இசையை வழங்கியிருக்காங்க. சில
5: அருமையான பாடல்களையும் வழங்கியிருக்காங்க, அதுல இதுவும் ஒன்று. விஜய் யேசுதாஸ் சின்மை பாடி இருக்கும் பாடல். இந்த பாடல விஸ்வம் விரும்பி கேட்டிருக்காரு.
4: பொக்கிஷம் வந்து பழைய படமும் இருக்கு, இது புதிய படம், அதுல இருந்து வருது பாடல்.
5: 2009 வெளிவந்த திரைப்படம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
3: இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
2: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/ready-set-grow.
4: பாடல்களை கேட்கிற எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்க வேண்டியன தேவையில்லை ரஃபி.
5: ஆமா,
4: இப்ப வந்து இந்த பாடலை கேட்டா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது, அதனால இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி யோகேஸ்வரி ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த பக்கமா வந்திருக்காங்க.
5: சரி, என்ன பாடல் கேட்டிருக்காங்க யோகேஸ்வரி?
4: ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள், SP பாலசுப்ரமணியம் சொல்லாத பாடியிருக்கும் பாடல், மண்ணன் திரைப்படத்துல இருந்து.
5: அன்பரசி இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு. அன்பரசி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த பாடல் கேட்கணும் போல இருக்கு. தொட்டி ஜெயா படத்துல இருந்து உயிரே என் உயிரே, அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெய்ஸ்ரீ, கார்த்திக் இவங்க பாடின பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்போம்.

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா? 11:30 முதல் 11:30 வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேட்கிற பாட்டு கிடைக்கும்.
2: இரவினில் ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்து மறைந்து யோகங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: சுவாரஸ்யமான தகவல் அங்கத்துல நம்ம இருக்கோம். பொதுவாக நம்ம செய்யறதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய போறோம். அதாவது இன்றைய நாள்ல செப்டம்பர் 29 இன்றைய நாள்ல உலகத்துல என்ன கொண்டாடுறாங்க அனுசரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.
2: ஆமா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட். இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டிய ஒன்று, ஆனா இன்னைக்கு நம்ம அதை அனுசரிக்கிறோம். நம்ம வந்து உலகெங்கிலும் அதை விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது உணவு விரயமாகிறது பல இடங்கள்ல இருக்கு, கண் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வயிறு நினைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஒருபடி சாதமும் அப்புறம் அந்த உணவும் மேங்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் வந்து வெளிநாடுகளில் பல உயிர்களுக்கு கிடைக்கிறது இல்லை.
1: இதை நீங்க அதிக அளவில் சொல்லியிருப்பீங்க, என்கிட்டயே நீங்க சொல்லியிருக்கீங்க. முதல் முறை நம்ம சந்திச்சப்போ சாப்பிடும் போது நவீன் இப்போதும் என்ன தோணும்னா, அந்த ஒரு அரிசி, அந்த ஒரே ஒரு அரிசி நம்மளுடைய சாப்பாடு நம்ம தட்டு வரைக்கும் வருதுன்னா பயணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை நம்ம வீணாக்கலாமா அப்படின்னு ஒரு முறை நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை எல்லாருக்குமே நம்ம வந்து சொல்ல நம்ம ஆசைப்படுறோம்.
2: ஆமா, ஒரு படத்துல சார்லி சொல்லியிருப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனம் அந்த மகளுக்கு சொல்லுவாரு, எங்க இருந்தோ வந்திருக்கடாது, அதை தூக்கி போட்டுற, அதை சாப்பிடு அப்படின்னு.
1: நீங்க சரி, ஒருவேளை நீங்க மாற நீங்க முயற்சி செய்யறது இல்லையா, சரி இன்னைக்கு கோபி ஓ, இன்னைக்கு கோபி சி அப்படின்னு நீங்க மாத்தி மாத்தி குடிக்கிறது இல்லையா?
2: கோபி ஓ குடிப்பேன், அதை கூட நான் எடுத்துக்குவேன்.
1: சரி,
2: அந்த எதெல்லாமோ இப்ப கலந்து குடிக்கிறாங்கல்ல, இப்ப அந்த பிளேவர்ட் காஃபி அப்படின்னு சொல்லும் போது சின்னமன் எனக்கு ஓகே.
1: ஓகே,
2: அதை பட்டை போட்டு குடிக்கிறது ஓகே. ஆனா அது தவிர மற்ற இதெல்லாம் நல்ல கேரமல் காஃபி அதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால குடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இனிப்பு என்னால எடுத்துக்க முடியாது.
1: சரி, உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னா, காஃபியை விரும்பும் ஒருத்தரா நீங்க இருந்தீங்க, இன்றைக்கு நேஷனல் காஃபி டே.
2: Confucius Day இன்னைக்கு.
1: அது Confucian?
2: Confucius அவரு ஒரு தத்துவ ஞானி. அவருடைய தத்துவங்கள் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவி இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து விடுங்க நவீன்.
1: சரி ரஃபி, இப்பதான் நான் பார்த்தேன், போய் தேடி பார்த்தேன். நேத்து தான் அதாவது ஸ்டூபிட் க்வெஸ்சன்ஸ் டே அப்படின்னு அனுசரிக்கப்பட்டதுல சொல்லியிருந்தோம், அதை பத்தி தான் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இப்போ ஆங்கிலத்தை சொல்றேன், அதுக்கு பிறகு நான் தமிழ் சொல்றேன். The man who asks a question is a fool for a minute. அதாவது நீங்க இப்ப கேக்குற கேள்வி, நீங்க இப்போதைக்கு நீங்க முட்டாளா இருப்பீங்க,
2: முட்டாளா தெரியும் நீங்க கேக்குறது,
1: நீங்க கேக்கும் போது முட்டாளா தெரியும். ஆனா நீங்க கேட்காம போனீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே நீங்க ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: அதுதான் கன்ஃபியூஷியஸ்.
1: இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருல்ல.
2: ஆமா, அருமை.
0: இத்தகவலை வழங்கியோர் மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பு செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
6: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
7: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
8: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
9: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
10: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
11: சொல்லுங்கள் ராஜமாதா.
12: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
13: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
12: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
13: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
12: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
13: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
12: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: 50கள், 60கள், 70கள், 80கள் அப்படின்னு வரிசைப்படுத்தி நம்ம 4 பாடல்கள் எடுத்து வச்சிருக்கோம்.
2: ஆமா,
1: முதல்ல நம்ம 2 பாடல்களை நம்ம அறிமுகப்படுத்த போறோம்.
2: ஆமா, முதல்ல வந்து ஆஹா இன்ப நிலாவின் நிலை கண்டசாலா பிலீலா பாடிய அருமையான ஒரு பாடல் மாயா பஜார் படத்தில் இடம்பெற்றது. கண்டசாலா இசையமைத்த பாடல் தஞ்சை ராமையா தாஸுடைய வரிகளில் வருது. அந்த பாடலை யார் கேட்டிருக்காருனா சுகு கேட்டிருக்கிறாரு இந்த பாடல் வேணும்னு. யாருக்கெல்லாம் கேட்டிருக்காருன்னா ஆ மணி அம்மணின்னு நினைக்கிறேன், மாமா மை ஆண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அவங்களுடைய ஆண்டிஸ்க்காக அவர் வந்து விரும்பி கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு சுரேஷ்குமார் ஜேபிலேருந்து ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காரு. என்ன பாடல் கேட்க விரும்புறாருன்னு கேட்போமா?
2: கேட்போம்.
3: வணக்கம் ரவி.
2: வணக்கம். வணக்கம்
3: ரவி.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க.
3: நான் சுரேஷ்குமார் பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: எனக்கு எம்எஸ்வி விஸ்வநாத பாட்டு குரல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால பயணம் படுத்துட்டு வந்து அதே தலைப்பு கொண்ட பாட்டை போட முடியுமா?
1: அனுப்புங்க. சரி, நீங்க கேட்டிருக்கும் பாடல் பயணம் திரைப்படம் வந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில அவரே பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசனுடைய வரிகளை. வாங்க இந்த இரண்டு பாடலும் கேட்டுட்டு வருவோம். அதற்கு பிறகு இந்த அங்கத்தின் இறுதி இரண்டு பாடல்களை என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: இறுதி இரண்டு பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதுல ஒன்ன சேர்த்துக்கங்க. அதனால இறுதி மூன்று பாடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த அங்கத்தின் நிறைவு பாடல்கள்.
5: ஆமா, புதிய நேர்கள் வந்த வண்ணமா இருக்கிறாங்க, அவங்களுடைய பாடலை நாங்க ஒளியேற்றணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து பாடல்களை சேர்த்து இருக்கிறோம். அடுத்து மழை தருமோ மேகம், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலேஜா பாடியிருக்கும் பாடல். மனிதரில் இத்தனை நிறங்களா படத்திலிருந்து கண்ணதாசன் இயற்றிய பாடல். ஷியாமோட சில கேட்க போறோம் நம்ம. பாலு இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம்
4: 80களில் வெளிவந்த ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம், இளையராஜாவின் இசையில் மலேஷ வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல் இது. இந்த பாடல சார்ல்ஸ் விரும்பி கேட்டிருக்காரு.
5: நிறைவா ஜாரிஃப் கேட்டிருக்கிறாரு. இவர் ஒரு இளையர், அவர் அன்னைக்கே கேட்டாரு, அவர்கிட்ட சொன்ன பாடல் வந்து போட முடியாது முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறாரு, அவரை ஏமாற்ற நம்ம விரும்பல. வாங்க அவருடைய பாடலையும் கேட்போம்.
4: உள்ளூர் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. வேட்டை 2.0 இந்த தொடர்லேருந்து ரொம்ப பிரபலமான ஒரு தொடர். ரிஷிகுமாரோடைய இசையில விஷ்ணு பாலாஜி பவித்ரா பாடியிருக்கும் பாடல் கண்கள் ரெண்டில் கேட்டுடுவாங்க. அதற்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல் காத்துக்கிட்டே இருக்கு. இது உங்கள் இரவனின் ஆட்டம்.
5: பாடல்களை கேளுங்கள்,
4: மறைந்து விடும் சோகங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா அக்கன்
2: சென்னை 600028 சென்னை 628
3: வாழ்க்கைய யோசிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்கடா எல்லோரும்
2: ரஃபி அண்மையில தான் இந்த படத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது இரண்டாவது பாகம் வந்திருந்துச்சு, அதுல இருந்து ஒரு பாடல் நான் கேட்டதில் கேட்காத அங்கத்துல நான் வந்து ஒளிபரப்பினேன்.
4: அந்த பாடலுக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜாவா?
2: வேற யாரு? அவர்தான். எப்போதுமே வெங்கட் பிரபுடைய இயக்கம்னாலே யுவன் சங்கர் ராஜாவோட இசை தான்.
4: 2007 முதன் முதல்ல வரும்போது யுவன் சங்கர் ராஜாவும் இருந்தாரு, பிரேம்ஜி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோ கொடுத்திருந்தாரு இல்லையா? ஆக அடுத்த படம் வந்து சமீபத்துல தான் வந்தது இரண்டாவது பாகம்.
2: கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2016 வெளிவந்தது பாகம் 2 அப்படின்னு. இப்ப புதிய தகவல் என்னன்னா பாகம் 3 வரப்போகுது. மறுபடியும் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாகம் 3 வரப்போகுது. அதே கூட்டணி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாருமே எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க கிட்ட ஒரு விசுவாசம் இருக்காது ரஃபி. அது ஜெயா இருக்கட்டும், பிரேம்ஜியா இருக்கட்டும், சிவா, எல்லாருக்குமே ஒரு விசுவாசம் இருக்கு. ஏன்னா வெங்க பிரபு தான் ஆரம்பித்து விட்டாரு அவங்களுடைய பயணத்தை,
4: வளர்த்து விட்டவர் அவரு தான்.
2: ஆக கண்டிப்பா எல்லாருமே ஒன்னு கூடி வரும்போது மறுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன்.
4: இந்த படம் மட்டும் இல்ல, பல படங்கள்ல அவங்க எல்லாருமே இணைந்து வேலை செஞ்சிருக்காங்க. கோவா எடுத்துக்கங்க, கோவாலயும் வந்து கூட்டணி தான்.
2: ஆனா ஒரு ரெண்டு படங்களை வந்து கொஞ்சம் மாறும். ஆனா சென்னை 628 அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டணி வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இதற்கான படப்பிடிப்பு கூட விரைவில் ஆரம்பிக்க போறதாக தகவல்கள் வந்திருக்கு.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஒலியில இவ்வார கலைஞர் நடிகை மீனா.
1: மீனாவுடைய பாடல்கள்ல ஒன்னதான் எடுத்து வச்சிருக்கிறோம், மீனா பொண்ணு. மீனா பொண்ணு இந்த பாடலை போடலன்னா எப்படிங்க? அது மீனாவுக்கே உள்ள ஒரு பாட்டு. குஷ்புக்கு எப்படி ஒரு பாட்டு இருக்கோ, மீனாவுக்கு ஒரு பாட்டு இருக்கு. நாட்டாமை படத்துல சிற்பியோட இசையில மனு சுஜாதா பாடியிருக்கும் பாடல் இது.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: இன்று செவ்வாய்க்கிழமை, அதனால உங்களுக்காக மலரும் நினைவுகள் அங்கத்துல 2 பாடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். முதல்ல ரஃபியுடைய பாடல்.
8: ஆமா, என்னுடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய அந்த மலரும் நினைவுகள் வந்து எப்போதுமே வேலையில சேர்ந்த அந்த காலகட்டம் தான்.
7: ஆமா,
8: அப்பதான் வந்து இந்த டாப் 10 நிகழ்ச்சி நம்ம தொடங்கி இருக்கிறோம்.
7: சரி,
8: டாப் 10 நிகழ்ச்சி என்பது 90களில் ஆரம்பிச்சு, 99லேருந்து ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 98, 99 அப்போலாம் வந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 90களில் போடுற பாடல் தான் அப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து.
7: ஆமாம், நிச்சயமாக.
8: அப்புறம் இந்த பாடல் வந்து ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில வந்த ஒரு பாடல் நான் கேட்க போறேன். 2005 வந்தது. டாப் 10ல கொஞ்ச காலமா இது வந்து டாப்ல இருந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம்.
7: சரி சரி, ரொம்ப பிரபலமான ஒரு பாடலாம் இருந்திருக்கு.
8: ஆமா, ஜீவா அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு, கதையை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. எழுத்தாளர் சுஜாதா வந்து படத்துக்கான வசனத்தை எழுதியிருந்தாரு, இந்த படத்துக்கான வசனத்தை. இந்த திரைப்படத்தை நடித்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷாம், ஆர்யா, லைலா, அசின், பூஜா. நடிகர் பட்டாளம் வந்து கொஞ்சம் பிரபலமா இருக்கிற முகங்கள் தான் அந்த நேரத்துல. சரி, இந்த திரைப்படத்துல வந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருந்தாரு. அருமையான பாடல்கள் இடம்பெற்று இருக்கின்றன. இதுல நான் கேட்க போறது இந்த வேகமான ஒரு பாடல். இந்த நேரத்துக்கு மற்ற பாடல் நீங்க கேட்டிருக்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இந்த பாடல் கேட்டு பாருங்க. பிராங்கோ கே இருவரும் பாடியிருக்கிறாங்க. கே வந்து இன்னைக்கு நம்மிடையே இல்ல அவரு, ஆனா அருமையா பாடக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், வைரமுத்து இயற்றிய பாடல். அந்த பாடலை வந்து இன்னைக்கு கேட்போம். மலரும் நினைவா வந்து 2005 உங்களுக்கு கொண்டுட்டு போறேன். வாங்க.

0: மலரும் நினைவுகள் அங்கத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் நீர்களே. முதல்ல என்னுடைய பாடலை கேட்டோம், இப்ப நவீனுடைய பாடல். என்ன பாடல் உங்களுடைய நினைவுகளை தூண்டிவிட போகுது அப்படிங்கறத அவர் சொல்லுவார்.
1: நான் ஒரு பாடலை கொண்டு வந்தேன்னா கண்டிப்பா என்னுடைய காலகட்டம், அதாவது கடந்த 20 ஆண்டுகளில் வழி வந்த ஒரு பாடல் தான் இருக்கும். இன்றைக்கு நான் எழுத வைத்திருக்கும் பாடல் கத்தி திரைப்படத்தில் இடம்பெற்றது.
0: கத்தி விஜய் நடித்த
1: அனிருத்துடைய இசையில எல்லா பாடலுமே சக்கப்போட போட்டுச்சு ரஃபி. குறிப்பாக ஹிப்ஹாப் தமிழோட பாடின பாடல் செல்ஃபி புல் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பட்டி தொட்டி கலக்கின ஒரு பாடல். ஆனா வந்து இந்த குறிப்பிட்ட மென்மையான ஒரு பாடல் இருக்கு இந்த ஒரு ஆல்பத்துல.
0: ஆமா, அதுதான் யாரும் கண்டுக்கல அந்த பாடலை,
1: கண்டுக்கலன்னு சொல்ல முடியாது. எப்போதுமே அவங்க கேட்கும் போது ஏதோ ஒரு உணர்ச்சியை தூண்டும். கேஜி ஏசுதாஸ் இந்த பாடலை பாடியிருப்பாரு.
0: ஓ,
1: அந்த நேரத்துல என்ன எனக்கு வந்து என்ன வயசா இருக்கும், ஒரு 16-15 வயசு இருக்கும். அந்த நேரத்துல கேஜி ஏசுதாஸ் தான் யாருன்னு எனக்கு சரியா தெரியல. அதாவது அவரோட பாடல்களை நான் கேட்டிருப்பேன், ஆனா எவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு அந்த நேரத்துக்கு தெரியாது. இந்த பாடலை கேட்ட பிறகுதான் இவரோட குரல் எப்படி ரொம்ப கணீர்னு இருக்கே, ஒரு ஈர்ப்பு கொடுத்துச்சு. அதற்கு பிறகுதான் கேஜி யேசுதாஸ் தான் யாரு அப்படின்னு கொஞ்சம் வரலாற புரட்டி பார்க்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு கேஜி யேசுதாசுடைய ரசிகன் ஆயிட்டேன், விசிறி ஆயிட்டேன். இந்த காலகட்டம் அதாவது 2014 இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் ஐடியூன்ஸ்ல வெளிவந்துச்சு, இசை வட்டு வடிவத்துல வெளிவந்துச்சு. அதுதான் கடைசி நினைக்கிறேன், அதாவது அதற்கு பிறகு
0: வந்தது.
1: அதற்கு பிறகு இசை வட்டுலாம் எல்லாமே அழிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட இல்லாம தான் போயிருக்கேன் இசையை பொறுத்த வரைக்கும்.
0: கத்திக்கே வந்திருக்குன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா.
1: அதுதான் ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு ரஃபி, அந்த காலகட்டத்தில் இன்னும் அப்பதான் மாறிக்கிட்டு வருது. ஐடியூன்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்ப ஆப்பிள் மியூசிக் இருக்கிற மாதிரி அப்ப கிடையாது. நீங்க வாங்கணும், வாங்கினாதான் உங்களால கேட்க முடியும். ஒரு பாட்டுக்கு ஒரு வெள்ளி அப்படின்னு ஒரு விலை இருந்தது. ஆமா, அந்த மாதிரி காலகட்டம் அது. ஆக இந்த பாடல் கேட்கும் போது கத்தி வெளிவந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகம் வரும். கேஜி யேசுதாஸுடைய ரசிகனான அந்த தருணமும் எனக்கு ஞாபகம் வரும்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத
2: உணர்ந்திருக்கீங்களா?
0: அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: பொறுப்பு
5: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
6: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
5: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
6: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
5: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
6: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
7: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.

0: ஆம்நேயர்களே, இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. புத்தம் புதிய ஒரு நாளை நம்ம இருக்கோம். இந்த வாரத்தின் நடுப்பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
1: ஆமாம், அதாவது புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு நாளில் நம்ம இருக்கிறோம். செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த மாதமும் முடிய போகுது, அக்டோபர் பிறக்க போகுது. ஆமாம், நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, 2026 கிடுகிடுகிடுன்னு ஓடுன்னு.
0: இல்லை, இது தெரிந்த விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான், வேகமாக தான் போய்கிட்டே இருக்கு. இந்த ஆண்டு சொல்லவே தேவையில்லை, இப்போ ஒளியில் சேர்ந்துடும். ஒவ்வொரு நாளுமே அன்றாடமே இந்த வேலையில பணியில இருக்கோம். இந்த பணியை செய்ய செய்ய ஒவ்வொரு நாளுமே என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்புலயே நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: சரி, அப்ப உங்களுடைய நேரம் எல்லாம் நல்ல வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
0: மூச்சு விடவே நேரம் இல்லைங்கிற
1: நேரம் இல்ல. அதுக்குள்ள பாருங்க, டிசம்பர் வந்துடும். டிசம்பர்ல வந்து அப்புறம் கவுண்ட் டவுன் வரும்.
0: அதற்கு முன்பாக இப்ப தீபாவளி
1: வந்துகிட்டு இருக்கு.
0: அதுதான்
1: தீபாவளி கவுண்ட் டவுன் வரும். இப்படி வந்து பண்டிகைகள்லாம் உங்களுக்கு வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. தீபாவளி முடிஞ்சு கிறிஸ்துமஸ் இருக்கு, கிறிஸ்துமஸ் முடிஞ்சு சந்திரமுறை புத்தாண்டு இருக்கு, எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம நேரம் நமக்கு நிக்காதுங்கிறத ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு.
0: சரி,
1: இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம ஹேபிட்ஸ், அதாவது பழக்க வழக்கங்கள். சில பேருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு நண்பரோட வீட்டுல போய் தங்கும் போது,
0: சரி
1: தொடர்ந்து
0: இணையங்கள் இது உங்கள் ஒலி 9.8
1: கேட்டாலே பரவசம்.
2: லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: பழக்கங்களை பத்தி நம்ம இன்றைக்கு பேச போறோம். குறிப்பாக ரஃபி, நீங்க சற்றுமுக சொல்லிருந்தீங்க, நீங்க மத்தவங்க வீட்டுல போய் தங்கும் போது பழக்க வழக்கங்கள்
1: வித்தியாசமா
0: இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு நடைமுறை இருக்கும், எனக்கு வந்து வேற ஒரு பழக்கம் இருக்கும்.
1: ஆமா,
0: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப விருந்தினர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க, யாரு கட்டில படுப்பா?
1: கட்டில வந்து விருந்தினருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்போம், மத்தவங்க கீழே படுத்துக்கலாம். எப்போதும் படுக்கிறவங்க தானே நம்ம.
0: அதுதான் என்னுடைய வீட்டுல நம்ம வந்து பழக்கப்படுத்திப்போம். நாம வந்து தரையில படுப்போம், இல்ல நீங்க வந்து நீங்க தான் விருந்தினர், நீங்க தான் ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு வெத்தல படுங்க, நாம வந்து எங்கேயாச்சும் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தாழ்த்தியே நம்ம பேசுவோம்.
1: எனக்கு அவர் வந்து நினைக்கிறேன் நிறைய விருந்தினர்களை வந்து வரவழைத்து வீட்டுல தங்க வச்சு ரொம்ப பட்டுட்டாருன்னு
0: நினைக்கிறேன்.
1: சில பேர் வந்து ஒரே டேரா போட்டு போயிருப்பாங்க, மருந்தும் விருந்தும் மூன்றே நாளுக்கு தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவங்களுடைய பழக்க வழக்கமா இருக்கலாம். சில பேர் நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல கட்டில கொடுப்பாங்க, சில பேர் தரைய கொடுப்பாங்க.
0: ஆமா,
1: அது பொறுத்து.
2: இது காதல் புரியுதுல்ல?

0: பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு. சரி, ரஃபிக்கு ஒரு உதாரணம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா, நானும் ஒரு வீட்டுல போய் தங்க போயிருந்தேன்.
0: சரி,
1: இது என்னுடைய பள்ளிக்கூட நாட்கள்ல போய் தங்க போயிருக்கும் போது அவங்களுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு? நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? காலைல எழுந்திரிச்சதோட நீங்க என்ன பண்ணுவீங்க? படுக்கையில இருந்து எந்திரிச்சதோட
0: பல்ல விளக்குவேன்.
1: பல்ல விளக்குவீங்க, அதுக்கு முன்னாடி படுக்கையை சுத்தம் பண்ணிட்டு போய்.
0: சரி சரி, அதெல்லாம் சொல்றீங்களா?
1: ஆமா, எங்க வீட்டுல வந்து அதை பழக்கம் வாங்கிட்டாங்க. படுக்கை எடுத்து வைக்காம நம்ம நகர கூடாது அங்க இருந்து. சில பேர் என்ன செய்வாங்க, போய் குளிச்சுட்டு வந்து காலை கடன்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்து வைப்பாங்க. அது அப்படியும் இருக்கு. சரி, நான் போயிருந்த வீட்டுல வந்து என்னன்னா, சரி காலையில எழுப்பி விட்டாங்க.
0: இது வந்து எழுப்பி விட்டாங்க.
1: ஆமா ஆமா,
0: சரி,
1: தனுஷ் ஒரு படத்துல.
0: ஆமா, யாரடி நீ?
1: அதான் அதான் எழுப்பி விட்டா, காலை எழுப்பி விட்டு, என்னடா இது இவ்வளவு சீக்கிரம்? ஒரு 5:30 வழக்கமா
0: இருக்கிற
1: நேரம் வந்து ஒரு 5:30-6. ஆனா இப்ப நான் அந்த மாதிரி எந்திரிக்கிறேன்.
0: இல்ல, நீங்க வந்து பள்ளிக்கு போகணுமா என்னது?
1: இல்ல இல்ல, அது காலை கடன் முடிச்சுட்டு கொஞ்சம் வழிபாட்டுல ஈடுபட இருப்பாங்க இல்லையா. இவங்க என்ன பண்றாங்க, கட்டிலேயே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
0: தியானமா, மறுபடியும் தூக்கமா?
1: தியானம். அப்ப அந்த நேரம் வந்து எனக்கு வயது என்ன, ஒரு 12 இருக்கும். அந்த நான் பாக்குறேன், என்னடா இது, எல்லாரும் வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்து இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்பதான் புரிஞ்சுதான் அவர் சொன்னார், இல்ல இல்ல நாங்க வந்து காலைல எந்திரிச்சது கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு கட்டிலே உட்காந்துருப்போம், எதுவும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி.
0: குடும்பமாவே.
1: ஆமா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து வெளியே வேற ஒரு இடத்துல இருந்தாங்க, வேற ஒரு அறையில. இங்க ஒரு 3 பேர் இருந்தோம்னு வச்சுங்களேன், 3-4 பேர் இருந்தோம். பார்த்தா எல்லாருமே வந்து அப்படிதான் உட்காந்துருந்தாங்க. சரி, நாமளும் கொஞ்சம் உட்காந்துருப்போம்.
0: இது உண்மையாவே அந்த படத்துடைய காட்சி தான்.
1: ஆமா, தியானம் கட்டில உட்காந்து தியானம், ஒரு 10 நிமிஷம் தியானம் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நானும் உட்காந்துருந்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் பல்லுக்கெல்லாம் விளக்கிட்டு நம்ம வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான், அதுவும் அவங்களுடைய வீட்டுல காலை உணவு வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எல்லாம் ரொட்டி கொடுப்பாங்க, ஜாம் கொடுப்பாங்க. இல்ல, அவங்க அதெல்லாம் முதல் எடுத்து பச்சை தண்ணீர் கொடுத்தாங்க அந்த நேரத்துல. அந்த நேரத்துல அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல, இப்பதானே குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம்
0: அந்த படத்துல துளசி தண்ணி கொடுத்தாங்க, அதே மாதிரிதான் இங்க இருக்கு. இதே மாதிரிதான் ரஃபி, ஒரு சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னா, வேலை இருக்கோ இல்லையோ ஒரு பழக்கம் ஆக்குவாங்க. காலையில அதிகாலை 5 மணி 4 மணி வாக்குல எழுந்திருச்சு, இந்த வழிபாட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான
1: ஒன்று.
0: அதை செய்த பிறகுதான் அவங்களுடைய நாளே ஆரம்பிக்கும். மறுபடியும் தூங்க போறாங்களோ இல்லையோ, அதை வந்து அந்த நேரத்துல செய்யணும், அது ஒரு கட்டாயமாக்கிட்டாங்க.
1: நான் வந்து என்ன தருமா நவீன், நீங்க சொன்ன துளசி தண்ணின்னு சொன்னீங்கல்ல, அதனால சொல்றேன். பச்சை தண்ணியை கொடுத்தாங்களா, தண்ணீரை வந்து கொடுத்துட்டு எப்ப காஃபி கொடுப்பா கேக்க வா, இது வரைக்கும் வந்தது. நம்ம இருக்கிறது நம்ம வீடு கிடையாது, வேறொரு ஆளோட வீடு. குடுக்கறத குடிச்சிட்டு பெசாம இன்னைக்கு ராத்திரியே அப்படிங்கறத கம்மி நீட்டிடணும், 2 நாள் இருக்கலாம்னு சொல்லி போடலாம். அன்னைக்கே வெளியாயிட்டேன் நான் சொல்றேன். சரி, ரொம்ப நல்லதுங்க.
0: அதுவே அதிகம்தான்.
1: ஆமா,
2: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
3: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: அதனாலயே ஒரு சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு குறுக்கு வழி மாதிரி எல்லாத்தையுமே நான் அன்னைக்கு அடிச்சு துப்பிடுவேன். ஆனா அது கூட நல்ல முறையா நல்லதான் இருக்கணும் கொடுத்து. ஆனா கூடிய விரைவில் அது ஒரு பழக்கம் ஆயிட்டு ரொம்ப நாளுக்கு பிறகுதான் கொஞ்சம் அது கட்டுப்பாடோட நிறுத்திட்டு சரி எப்படி அந்த நெகட்டிவ் பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்க பிறகுதான் அதை வந்து நான் விட்டேன்.
1: ஆக நகம் கடிக்கிற பழக்கம் நமக்கு மட்டும் கிடையாது, பலருக்கு இருக்கு.
0: ஒரு சிலருக்கு ரஃபி இது வந்து கண்டிப்பா அவங்க மறைமுகமா தான் வச்சிருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கால்நகத்தை கடிக்கிற பழக்கம் இருக்கு.
1: கால்நகத்தையா?
0: நான் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு விதத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து
1: அது எப்படி உடம்பு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கு உங்களுக்கு?
0: இல்லை இது வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு.
1: சரி.
0: ஆனால் எப்படின்னா எல்லா குழந்தைகளுக்குமே ஏதாச்சும் ஒரு தீய பழக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்.
1: ஆமாம்.
0: அது அப்படி அந்த வகையில் இந்த நண்பருக்கு எப்போதுமே அறையில் போய் இந்த இது செய்வார் யாருக்கும் தெரியாமல்.
1: ஓ, கால் நகத்தை கடிக்கிறது.
0: அது எப்படி தான் பண்ணுறேன் எனக்கும் தெரியல. இப்போ இந்நேரம் விட்டுருப்பார்னு நினைக்கிறேன். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இப்போயோ தெரியல. ஆனா அந்த பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
2: இது காதல் புரியுதுல்ல?

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
3: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: I want to go out and buy phone.
2: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
5: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi boss, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்ல இல்ல, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவர் இன்னும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
2: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
6: காதலித்து பார், ஒளிவட்டம் தோன்றும்
7: காதல் பாடல்கள் உங்கள் இரவினில் ஆட்டத்தில்.

0: இந்த பழக்க வழக்கங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு தலைப்பு ரஃபி பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வந்து அடுத்த நாளைக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கலாம்.
1: ஆமா,
0: இப்ப கடைசியா நம்ம சொல்ல போறது என்னன்னா, நான் சொல்ல போறது என்னன்னா, இப்ப காலையில எழுந்திருக்கும் போது அல்லது நீங்க வெளியே புறப்படும் போது அந்த சிகை அலங்காரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அவ்வளவு நேரம் எடுப்பாங்க. இது வந்து பெண்களுக்கு மட்டும் உரியது கிடையாது,
1: ஆண்களுக்கும் சரி.
0: இருக்கோ இல்லையோ அந்த சிகை அலங்காரம் அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா சீவிக்கிட்டே இருப்பாங்க.
1: ஆமா,
0: எனக்கு தெரிந்த ஒருத்தர் ரஃபி சீவாரு சீவாரு சீவாரு சீவி சீவி கொட்டிதான் கொட்டுன்னு தான் மிச்சம் சீவிட்டே இருப்பாரு. இருக்கோம் செஞ்சிட்டாரு, கழிச்சிருவாரு, மறுபடியும் செய்வாரு. இப்ப அதுல என்ன ஆனந்தம், என்ன ஒரு, அது எதுக்குன்னு எனக்கு சத்தியமா புரியாது. ஆனா இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. அந்த சிகை அலங்காரத்துக்கே அவங்க வந்து தனியா ஒரு
1: நேரத்தை வந்து செலவிடுவாங்க. களைச்சு களைச்சு செய்யறாருன்னா அவர் வந்து களைப்பே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு.
0: அதை
1: சரி, ரொம்ப வினோதமான ஒரு பழக்கம் தான் அது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சிகை அலங்காரத்துக்கு இது கொடுக்குற மாதிரி அந்த பழக்கம் அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு முன்னால இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் வெளியாவேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அவசரத்துக்கு நான் வந்து அந்த பெர்ஃப்யூம் போடலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு
0: விளையாடுவேன்.
1: அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கு. ஆனால் சில பேர் வந்து இல்லை, எந்த ஒரு அவசரமாக இருந்தாலும் அவங்க பழக்கத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் வெளியாகும் வீட்டில இருந்து.
0: இப்போ ஒரு உதாரணமாக நம்ம சொல்லுவோம், வாட்ச் இல்லாமல் அவங்க வெளியே போக மாட்டாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு பொருள் இல்லாமல் அவங்க வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி மறுபடியும் மெனக்கெட்டு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டை
1: ஒரு பழக்கம். ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப ஆத்திரமாயிடுச்சு ஒரு முறை. நண்பர் அப்படி தான்,
0: சரி
1: எல்லாத்தையும் எடுத்து நான் சொன்னேன், நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புவோம், இரு இரு வந்துடுறேன், இரு இரு வந்து
0: விட வேணாம், அப்பப்ப நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்,
1: மாற்றலாம்ல, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அவங்க.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சி வழங்கி நாங்களும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. காதல் பாடலாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் நாங்கள் நம்புறோம். உங்களுக்காக தொடர்ந்து காலிலிருந்து இடம்பெற்ற நிகழ்ச்சியெல்லாம் வரிசை எடுத்து வச்சிருக்கிறோம்.
1: மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன்,
0: நான் ரஃபி.
1: இது உங்கள் இரவு நிலாட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க. 6333988888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
5: ரவி, நீங்க ஐபோன்
6: பயன்படுத்துபவர்,
5: வாய் கொளருது பாத்தீங்களா? சரி, நீங்க ஐபோன பயன்படுத்துறீங்க, புதுசு புதுசாலா இந்த கையடக்க தொலைபேசிய வந்து விதவிதமால மாற்றி இப்ப விற்பனை செய்யறாங்க. இப்ப புதுசா ஒரு கையடக்க தொலைபேசி வெளியா இருக்கு, அதுக்கு கியூல எல்லாம் நின்னாங்க நம்ம மக்கள்.
6: போயிட்டே இருக்குது.
5: ஆமா, நீங்க வாங்கிட்டீங்களா?
6: இல்லையே.
5: ஏன்?
6: அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா.
5: அப்படியா? நீங்க பிசினஸ் கிளாஸ்ல எல்லாம் பயணம் செய்யறதா கேள்விப்பட்டனே.
6: யாரோ உங்களுக்கு தவறான தகவல்களை கொடுக்குறாங்க. இங்கேருந்து எட்டி பாக்குறது அளவுக்கு தான் இருக்கு பிசினஸ் கிளாஸ் எனக்கு. என்னைக்கு நாங்க போய் உட்காரேனோ அன்னைக்கு உங்க பக்கத்து வந்து உட்கார மாட்டேன்.
5: அடி
6: வாங்கி உடஞ்சு போய் கிடக்குது.
5: எனக்கு ரவிஜி கிட்ட பிடிச்ச ஒண்ணுன்னா என்ன தெரியுமா நேயர்களே? அவர் வந்து ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அல்லது வந்து கெட்டு போயிருச்சுன்னா அது அதை சுலபமா வந்து ரொம்ப எளிதில் வந்து அதை ரிப்ளேஸ் பண்ண மாட்டாரு, அதை மறுபடியும் மாற்ற மாட்டாரு. உதாரணத்துக்கு அவரோட கண்ணாடி, நான் வந்து சொல்லி ஆகணும்,
6: மன்னிச்சிருக்கேன்.
5: அவரோட கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கிளாசஸ்
6: அவர் உடஞ்சு போய்,
5: ஆமா,
6: ஒட்டி வச்சு,
5: அது உடஞ்சு போய் ஸ்காட்ச் டேப் போட்டு ஒட்டி வச்சு பல மாசம், ஒரு ஒன்றரை வருஷமா அந்த கண்ணாடி உடஞ்சு போயிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த உடஞ்சு போன கண்ணாடியை தான் பயன்படுத்துவாரு. அவ்வப்போது இப்ப வெளியே செல்லும் பொழுது அவர் கான்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துவாரு. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அவர் அந்த உடஞ்சு போயிருக்க
6: உண்மையான செல்வந்தர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிப்பாங்களாம். உண்மையிலே பெரிய பெரிய பணக்காரவங்களாம். அதுக்கு காரணம், ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப சுலபம், அந்த பொருள் சார்ந்து நம்ம செய்யற செலவு தேவையா? இது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதே காசை நான் சேமிச்சு முதலீடு செஞ்சா எந்த அளவுக்கு எனக்கு இன்னும் செல்வத்தை அதிகரிக்கும்னு யோசிப்பாங்களாம். அதான் நான் யோசிச்சேன், பெரிய பெரிய பணக்காரனே 10 தடவை யோசிக்கிறாங்கன்னா நான்லாம் எந்த அளவுக்கு யோசிக்கணும்? அதான், ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை நான் உண்மையிலேயே யோசிப்பேன். அந்த கடைக்கு நான் போனா கூட 10 தடவை நடப்பேன் அந்த கதையை சுத்தி.
5: உண்மையிலேயே
6: நமக்கு தேவைதானே இது அப்படின்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணாதா நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு.
5: இந்த மாதிரி நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது ரவி. நான் வந்து வேலை செய்ய தொடங்கினப்ப, அப்ப வந்து பள்ளிக்கூடத்துல வேலை செய்ய தொடங்கினேன் இல்லையா, அந்த நேரத்துல என்ன தெரியுமா, மாசம் மாசம் சம்பளம் வரும்பொழுது நேரா நான் வந்து ஒப்பனை கடைக்கு போவேன். அங்க போய் பிடித்த முக ஒப்பனை பொருள்கள் எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிருவேன்.
6: ஓ,
5: அதுலயே பாதி சம்பளம் போயிடும். ஆனா இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஒப்பனைய பொருளை நான் வாங்கணுமா, இதை நான் எதுக்கு வாங்குறேன், இதை நான் பயன்படுத்துவேனா, எப்ப பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு 100 தடவை யோசிச்ச பிறகு அதை கையில எடுத்துட்டு அப்படியே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு
6: போயிருவேன்.
5: ஆமா,
6: வளர வளர நமக்கு முதிர்ச்சி அதிகரிக்கும்ல. ஆனா இப்ப புரியுது, காசு இல்லாட்டியோ சஜினி பாக்குறதுக்கு பிரமாதமா இருப்பாங்க. இப்ப மட்டும் எனக்கு நல்லா புரியுது, அது
5: என்ன செய்யறது,
6: அடிக்க வச்சிருக்காங்க வீட்டுல.
5: நான் எப்படி பிரமாதமா இருப்பேன், பாதி நேரம் இந்த மாதிரி டி ஷர்ட்
6: சொல்லுவாரு.
5: எங்களோட

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: சத்ரி எந்திரிங்க.
2: மாஃபி, எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா, ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காடவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. 9.68
3: என்னமோ, நாங்க உங்க கூடயே இருப்போம்.
4: சகியே சகியே சகித்தால் என்ன
1: என்னவென்றால்,
2: நீங்க இந்த நாட்டுக்கு பாதி சாப்பிட்ட ஒரு சாண்ட்விச்சோட போய் சேர்ந்தீங்கன்னா, அதாவது இதனுடைய விமான நிலையத்துல போய் சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அபராதம் வழங்கப்படும். இது எந்த நாடு அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
1: ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர்னு பல இடங்களை சொன்னீங்க. ஆனா நாங்க தேடுற பதில நீங்க சொல்லலையே.
2: நாங்க எதிர்பார்க்கிற பதில் என்னவென்றால், நியூசிலாந்து.
1: குறிப்பா 2023 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 77 வயது நிரம்பிய நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பாட்டி, அவங்க பேர் வந்து ஜூன் ஆர்ம்ஸ்ட்ராங். அவங்க ஃபிளைட்ல போகும்போது, விமானத்துல இருக்கும்போது, சிக்கன் சாண்ட்விச், அந்த கோழி சாண்ட்விச்சை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அதை சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. ஆனா பாதி வழியில அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு அப்படிங்கறதுனால தூங்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோழி சாண்ட்விச் எடுத்து அவங்களுடைய பைக்குல வச்சுட்டாங்க.
2: அதுக்கப்புறம் அவங்க நியூசிலாந்துல இருக்கிற கிறிஸ்ட் சர்ச் விமான நிலையத்துல போய் இறங்கி இருக்காங்க. அங்க சுங்கச்சாவடி அதிகாரிகள் அவங்கள சோதனை செஞ்சப்ப இந்த சாண்ட்விச்ச பாத்திருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு அபராதம் வழங்கப்பட்டது.
1: சொல்லப்போனா நியூசிலாந்து காசு 3000 வெள்ளி அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுதான்.
2: அடேங்கப்பா,
1: நினைச்சு பார்க்க முடியுதா?
2: ஆமா, சிங்கப்பூர் காசுக்கு சுமார் 2,194 வெள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க அபராதம் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நியூசிலாந்துக்கு விடுமுறை காலத்துல நீங்க எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாட அவ்வப்போதி தூக்கி போட்டுருங்க, மீதமுள்ள சாப்பாடை எடுத்துட்டு போயிடாதீங்க.
1: நான் இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும் ஆசைப்படுறேன்.
2: சொல்லுங்க.
1: இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு மாட்டிக்க கூடிய தன்மை ஒலி ஒன்பதாரில ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு.
2: யாருக்கு?
1: அவங்க பேரு சஜினி.
2: என்ன
1: தடுத்து நிறுத்த முடியுமாங்க.

0: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி அதுக்கும் பணத்தை கட்டிடாதீங்க. ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
5: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
6: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
5: திங்கள்
3: முதல் வெள்ளி வரை,
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
2: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: வணக்கம் சிங்கே,
1: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். சஜினி
2: ரவிஜி,
1: விளையாட்டு செய்திகள் பக்கமா இப்ப போக போறோம். அந்த வரிசையில 20வது முறையா ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஐஜி நகோயா அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.
2: இதுல சிங்கப்பூரர் ஒருத்தவங்க சாதனை படைச்சிருக்காங்க. அவங்கதான் கன் செங்ஹுயி,
1: நீச்சல் வீராங்கனையான இவங்க சிங்கப்பூருக்காக வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. சொல்ல போனா சிங்கப்பூருடைய வரலாற்றிலேயே ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில வெள்ளி பதக்கத்தை வென்ற முதல் சிங்கப்பூர் பெண்மணி இவங்க தான்.
2: இந்த சாதனைய அவங்க 16:45 படிச்சிருக்காங்க.
1: இதுக்கு முன்னால 1951 அதாவது முதல்ல ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடந்தப்ப நியோ சி காக் இவரு இதே மாதிரியான போட்டி ஆனா ஆண்களுக்கான 1500 ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில பதக்கம் வென்று சிங்கப்பூருக்கு சாதனை படைச்சாரு.
2: இந்த சாதனையை படைச்ச நியோ சி காக் சிங்கப்பூருக்காக ஒரு தங்க பதக்கத்தை வென்றிருக்காரு. இப்ப வாங்க பதக்க பட்டியலின் நிலவரங்களை தெரிஞ்சுப்போம்.
1: 4 தங்க பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள், 7 வெண்கல பதக்கங்கள்னு 14 பதக்கங்களை வென்ற கொரியா 3வது இடத்துல இருக்காங்க.
2: 6 தங்க பதக்கங்கள், 7 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் 20 பதக்கங்களை வென்ற போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான் 2ம் நிலையில் உள்ளது.
1: 11 தங்க பதக்கங்கள், 6 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள்னு 20 பதக்கங்களை குவிச்சிருக்கோம். சீனா பட்டியலின் முதல் இடத்துல இருக்காங்க.
2: சிங்கப்பூர் 14ம் நிலையில் உள்ளது.
1: 1 வெள்ளி பதக்கம், 1 வெண்கல பதக்கம் இதுவரைக்கும் சிங்கப்பூர் கிடைச்சிருக்கு. இன்னும் பல பதக்கங்களை வெல்வோம். தொடர்ந்து உங்களுக்கு நிலவரங்களை நாங்க வழங்குவோம். 20வது முறை நடக்குது ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஐஜி நகோயாவில் இருந்து.

0: வெளியூர் பயணம் போகும்போது, அதாவது ரோட் ட்ரிப் போகும்போது, உங்க கூட வரவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். சில பேர் வந்து உணவு கொண்டு வருவாங்க, சில பேர் வந்து நல்ல பாடல் இசை அவங்க வந்து வழங்குவாங்க, சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, இது நினைச்சு தெரியுமா, அவன் அப்படி பண்ணா தெரியுமா, அப்படி பண்ணா தெரியுமா.
1: நமக்கு வந்து ஒரு பெரிய லைவ் டெலிகாஸ்ட் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்வாங்க, ஒரு நல்ல வர்ணனையாளராகவே மாறிடுவாங்க.
0: உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு நம்ம கேட்டிருந்தோம். இங்க கஸ்தூரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெருமாள் நேரத்துல இந்த மாதிரி ரோட் ட்ரிப் போகும்போது பின்னால வரவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் எனக்கு. ஆரம்பிக்கும் போது பேசலாம், ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து இங்க வந்து பயணம் பண்ணும் போது நாங்க தான் ஓட்டுறோம், நாங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும்,
1: கவனத்தோட நம்ம ஓட்டணும் இல்லையா.
0: ஆமா, சில நேரங்களில் ஊரு கதை உறவு கதை வந்து நம்ம அதை மாட்டிக்கிட்டோம்னா சாலையில நடக்குது மறந்துடுவோம்.
1: இந்த கிராப்ல குவாயட் ஒண்ணு இருக்கு காதர், அதே மாதிரி நம்ம பயணிகள் நம்ம பயணம் செய்யும் போது பின்னால அவங்களுக்கும் ஒரு குவாயட் மோட் இருந்துச்சுன்னா எவ்வளவு
0: நல்லா இருக்கும்.
1: எல்லாரும் அமைதியாக்குங்க, ஓகே, அது தட்டினா மட்டும் போதும், எல்லாருமே அமைதியாயிருவாங்களாம்.
0: நல்ல பாடக்கூடியவங்க இருந்தாங்கன்னா பாடிட்டே வரும்போது நல்லா இருக்கும். நல்ல இசைக்கு வந்து கூட வந்து கராஓகி பாடுற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பாட முடியலன்னா தயவு செஞ்சு பாடாதீங்க, ஏன்னா அதுவே வந்து அந்த பயணத்தை கொஞ்சம் கசப்பாக்கிறோம்.
1: நம்ம காதல் வந்து டீரெக்ஸ் மாறிடுவாரு.

0: டியூட், இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: சில இடங்கள்ல நம்ம காரை பார்க் பண்ணு, வாகனத்தை பார்க் பண்ணு நினைச்சா ரொம்ப யோசிப்போம், இங்க பார்க் பண்ணலாமா, 1 மணி நேரத்திற்கு பெரிய மொய்யா வந்துருமே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, அவசரமா ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணி தான் ஆகணும்.
3: ஆமா, நீங்க சீசன் பார்க்கிங் வாங்கலனா நீங்க வந்து இப்ப இரவுல அங்க பார்க் செய்து அடுத்த நாள் காலையில நீங்க புறப்படும் போது ஏற்கனவே ஒரு 13 வள்ளி வந்துடும்.
2: ஆமா,
3: அது பார்க்கும் போதே போத
2: 13 வள்ளிக்கே உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு 5 நிமிடங்கள் தான் ஒரு இடத்துல அவர் பார்க் பண்ணிருக்காரு. அந்த கேண்ட்ரி திறக்கும் போது அந்த திரையில எவ்வளவு காட்டுச்சு தெரியுமா?
3: 100,870 வெள்ளி காட்டியிருக்கலிமா.
2: 100,870 வெள்ளியா?
3: அதுவும் கீழே போட்டிருக்கு பார்க் டைம்ல 7,204 நாட்களுக்கு நீங்க வந்து பார்க் செய்திருக்கீங்க அப்படின்னு காட்டியிருக்குது.
2: அவர் பார்க் பண்ணதோ 5 நிமிடங்களுக்கு தான். எப்படி, ஏ எதுனால இது நடந்துச்சு?
3: இவருக்கு பொத்துக்கிட்டு வந்தது பாருங்க கோவம்.
2: ஆமா, யாருக்கு இருக்காது?
3: உடனே அந்த பார்க்கிங்ல அந்த இது இருக்கும்ல, அந்த அழைப்பு இருக்கும்ல, அதை அழைத்து சொல்லிருக்காங்க, என்ன நடக்குது இங்க, என்ன 100,000 வெள்ளி கட்டணுமா?
2: சொத்தியை எழுதி கேக்குறீங்க நீங்க 5 நிமிஷம் பார்க் பண்ணதுக்கு?
3: நினைச்சு பாருங்க, அவருடைய கேஷ் கார்டு வந்து இப்ப வச்சுங்க, அது நீங்க டாப் அப் பண்ணா தானே.
2: யாருமே 100,000 வெள்ளி டாப் அப் பண்ணிருக்க மாட்டாங்க.
3: நினைச்சு பாருங்க, அந்த ஒரு சிஸ்டம் வருதான், ஆட்டோ பே சிஸ்டம்.
2: ஐயோ வேண்டாப்பா,
3: 100,000 போச்சாலிமா,
2: 2 COE நம்ம வாங்கிட்டு போயிடலாம்.
3: ஐயோ, இப்ப வந்து என்னாச்சுன்னா அங்க அந்த தொழில்நுட்ப கோளாறா இருந்ததுனால அங்க வந்து அந்த 100,000 வெள்ளி காட்டுச்சுன்னு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த கட்டணமும் அவர் செலுத்தல.
2: இதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தையும் நம்ம கற்றுக்கலாம். தயவு செய்து உங்களுடைய அந்த கார்ட்ல நீங்க பணத்தை
3: அதிகமா போடாதீங்க.
2: அதுதான் நான் சொல்ல வந்தேன். 50 வெள்ளினா ஓகே, ஆனா அதுக்கு மேல 100 வெள்ளி 200 வெள்ளி 300 வெள்ளி வேண்டாம்ப்பா. எந்த நேரத்துல எந்த இயந்திரம் கழிக்கணும் நமக்கே தெரியாது.
3: அப்படி பத்திரம் கவலைப்படாதீங்க, பக்கத்துலயே டாப் அப் மிஷின் இருக்கும். இல்லைன்னா உங்க போன்ல நெட்ஸ் ஆப் இருக்கு, நெட் செயலியை நீங்க பதிவிறக்கம் செய்து அதுல நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம்.

0: கேள்வி கேட்டிருந்தோம்னா மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல மனித முடி, மனித நகம், காண்டா மிருகத்துடைய தந்தம், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டு இருந்தோம்.
1: சரியான பதில்,
0: பல நேயர்கள் குரல் பதிவை எடுத்து சரியான பதில அனுப்பி வச்சிட்டாங்க. அதுல ஒருத்தவங்க தான் மைமு.
2: ஹலோ, வணக்கம். ஹலீமா காத.
0: வணக்கம் அம்மா. சொல்லுங்க.
2: கேட்ட மூன்று பொருட்களுக்குள்ள ஒற்றுமை அந்த புரோட்டீன் புரதச்சத்து, அந்த கேரட்டின் என்ற புரதச்சத்தோட நார்ச்சத்துள்ள கேரட்டின் அந்த பொருளால் அது ஆனவைன்னு நான் படிச்சிருக்கேன்.
0: அலமேலு, குமரேஷ், கேரலின், மாஹிதரன், ராஜன், ராஜலக்ஷ்மி, குணசேகர், எல்லாருமே அதே பதில சொல்லிருக்கீங்க.
1: நிறைய பேர் சொல்றாங்க.
0: புஷ்பா,
1: சரி, நாம உண்கின்ற உணவுல வந்து புரதச்சத்து இருக்கு. அந்த புரத சத்து தான் அதாவது பிரேக் டவுன் ஆகி நம்மளுடைய நகங்களாகவும் நம்மளுடைய முடியாகவும் மாறுது. இப்ப ரைனோ அதாவது காண்டா மிருகத்துக்கு எங்க கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதிகமா மாமிசம் சாப்பிடாது, புல்லுதான் சாப்பிடும். இந்த புல்லுல பாத்தீங்கன்னா குறைவான புரதச்சத்து இருக்கு. இப்ப மீட்ல தானே, இறைச்சி வகைகள் தான்
0: அதிகமா இருக்கும்.
1: அதனாலயே ஒரு காண்டா மிருகம் ஒரு நாளைக்கு 50 கிலோ அது வந்து
0: மணிக்கணக்காக இருக்குது அதோடைய அந்த புரத சத்தை இட்டுறதுக்கு. வா, 50 கிலோ புரதமா?
1: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காண்டா மிருகத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் பாத்தீங்கன்னா
0: புல்லுதான்.
1: சில நேரங்கள்ல இருந்து இந்த பழங்கள், ட்விக்ஸ், பார்க் அதெல்லாம் சாப்பிடும்.
0: இப்ப தெரியுது ஏன் அந்த தந்தம் ரொம்ப வளவளப்பா இருக்குன்னு.
1: சரி, நமக்கு முடி வளர்ந்துச்சுன்னா வெட்டிடுவோம், நகங்களோட வெட்டிடுவோம். அதுக்கு தந்தம் கூர்மை ஆக்குறதுக்கு என்ன பண்ணுது?
0: நீங்க போங்க, போய் வந்து கத்திய வச்சு கூர்மைப்படுத்துங்க.
1: அம்மா நம்மளுக்கு குத்திர போகுது.
0: தெரிஞ்சா சரி.

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீ தானே போட்டுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க
5: வந்திருக்கோம். வணக்கம் திவ்யா. வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
6: நம்மளா நித்யா படிக்கிற டீ கடை பெஸ்ட் பெஸ்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
1: இதோ வந்துட்டோம்.
2: கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம்.
3: உங்கள் மனதை கொள்ளையடிக்க வந்துவிட்டோம். வைப் விமலா,
4: ரவுடி பேபி நித்யா. நான் நினைச்ச காதலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, யார் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரும் போது
3: இல்ல. இது வந்து
4: டீ கடை காதலிக்கிறேன் அப்படி சொல்ல வந்த நித்யா.
3: ஆமாவா, நீங்க காதலிக்கிறது பத்தி பேசுறீங்க. இங்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் சொல்லிட்டு ஒரு பெண்மணி கொள்ளையடிச்சிருக்காங்க விமலா.
4: கொள்ளையடிச்சிருக்காங்களா
3: பாருங்க. சமீபத்துல 80கள் காலகட்டத்துல புகைப்படங்கள்லாம் AI வச்சு நம்ம ஒரு மாதிரி உருவாக்கிட்டு இருந்தோம் இல்லையா. நீங்க உருவாக்கல?
4: நான் உருவாக்கி அப்படி வச்சிருக்கேன்.
3: வச்சு என்ன என்ன பண்ண போறீங்க?
4: ஷையா இருக்கு.
3: ஐயோ, அதெல்லாம் வெளியிடுங்க, மக்கள் பாக்கணும்னு துடிக்கிறாங்க எல்லாருமே.
4: யாரை துடிச்சீங்கன்னு வாங்க சொல்லுங்க.
3: ஆனா நம்மள வச்சு நான் ஒரு டீ கடை 80s
4: ட்ரெண்ட்
3: இல்ல, அந்த காலத்துக்கு போன மாதிரி. இன்னொரு உலகத்துல நம்ம வாழ்ந்தா
4: நதியா மாதிரியோ நான் அவளா மாதிரியோ
3: நல்லா இருக்கே, அந்த மாதிரி நாமளே சொல்லிக்க வேண்டியதான். ஆனா பாருங்க, இந்த பெண்மணி இவங்க மத்திய பிரதேஷ் உஜ்ஜைன்ல ஒரு ட்ரெண்ட் அவங்க வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து வயதுல ஒரு மூத்த பெண்மணி சரியா. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, 80கள் காலகட்டத்துல அவங்க வாழ்ந்திருப்பாங்க தான். ஆனா இந்த AI ட்ரெண்ட் வச்சு அவங்க ஒரு புகைப்படம் உருவாக்க இது சமூக வலைதளத்துல பரவலாகி என்ன ஆச்சுன்னா, அடடே 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டு நடந்துச்சு, அந்த பெண்மணி தான இவங்க. ஏன்னா இவங்க தான் பாருங்க திருடி இருக்காங்க, ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய புகைப்படம் அவங்க கைவசம், காவலர்கள் கைவசம் இருந்திருக்கு. ஆனா எங்க இருக்காங்க இந்த பெண்மணி அப்படின்னு தெரியல. இப்ப திரும்ப இந்த புகைப்படம் வந்துச்சு. அவங்களுக்கு இருக்கிறது ஒரு வேற ஒரு புகைப்படம், ஆனா இவங்க உருவாக்குன இந்த புகைப்படத்தோட இது அப்படியே ஒன்றாக இருக்குதா, எங்க இந்த பெண்மணின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இப்போது காவல்துறை அவங்கள கைது பண்ணிட்டாங்க விமலா.
4: என்ன நித்யா சொல்றீங்க?
3: பல வருஷமா இவங்க நகைகளை திருடி இருக்காங்க இந்த பெண்மணி. இப்போது இந்த 80s ட்ரெண்ட் ரொம்ப தேவை, அவங்க வந்து உருவாக்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் நம்ம வந்து செய்யும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் விமலா.
4: உண்மைதான் நித்யா, நல்ல பாருங்க. தொழில்நுட்பம் எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டிகிட்டே இருக்கோம், இவ்வளவு பெரிய நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கு. அதனால நாங்க சொல்றதுல என்ன, உங்களுடைய பாஷா மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலத்துல ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரி. இந்த மாதிரி ட்ரெண்ட்ல நுழையும் போது
3: அதேதான். இப்ப வந்து தாடி மீச தலைமுடி எல்லாத்தையும் வளர்த்து வச்சுட்டு உங்களுடைய உருவத்தை நீங்க வேணா மாத்தி இருந்திருக்கலாம், ஆனா சின்ன வயசுல செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியிடும் போது இது வெளியிட்டா நம்ம மாட்டிக்கோல அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா.
4: ஆமா, ட்ரெண்டோட போறேன் ட்ரெண்டோட போறேன் சொல்லி மாட்டிக்காதீங்க.
3: ஆனா நாம எப்பவுமே ட்ரெண்டோட இருப்போம்ல டீ கடையில.
4: எப்படி
3: புது புது தகவல், நல்ல நல்ல பாடல்கள் இப்படியாக வழங்குறதுக்கு நித்யா விமலா நாங்க காத்துட்டு இருக்கோம்.
4: அதனால 8 மணி வரைக்கும் வேற எந்த வானொலி நிலையதான் கேட்டீங்க.
3: இப்படிதான்
4: வேணா ராசா.
3: ஆமா,
4: டீ கடையில இருங்க.
3: வாங்க ராசா ராசத்தி, டீ கடையை திறந்துடலாம்.
4: சூடா இருக்கு உங்களுக்காக டீ, போண்டா, பஜ்ஜி.
3: 8 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்னு வேண்டிக்குவோம். இது டீ கடை
5: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமானி நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. அந்த காலத்துல எல்லாம் அந்த கடிதம் எழுதும் பழக்கம் வருது.
1: ஆமா ஆமா விமலா,
0: அதை திரும்ப கொண்டு வாங்க. எல்லாம் தட்டச்சு செஞ்சு ஒரு உணர்வு பூர்வமான விஷயமே இருக்க மாட்டேங்குது.
1: இப்பதான் என்னென்னமோ ஷிப் எல்லாம் வந்துருச்சு விமலா. இனிமே காதல் கடிதம் எல்லாம் தீட்டி எழுதி
0: அதுல லெட்டர் ஹெட் எழுதுறதுக்கு நம்ம எத்தனை கடை ஏறி இறங்கும் தெரியுமா?
1: அந்த காலத்துல இந்த கடிதங்கள் எழுதும் போது அந்த தாள்ல வாசனை வருமே, அந்த காலம் இல்ல. நான் அதான் 90s கிட்ஸ் தான். எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்திலேயே நம்ம நண்பர்களுக்கிடையே நட்பார்ந்த முறையில கடிதம் அனுப்பியிருக்கோம். கொஞ்சம்
0: எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
2: நித்யா அண்ட் விமலா. என் பேரு ரவிசங்கர். நான் பழைய ட்ரெண்ட் வந்து இப்ப எது கொண்டு வரலாம் நினைக்கிறேன்னா, அந்த கவுபாய் தொப்பிலாம்,
0: கவுபாய் தொப்பியில
2: சுத்தி அந்த மியூசியம் எல்லாம் தூங்குவோம்ல, அது திரும்ப வந்தா நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு சும்மா செக ஜோதியா இருக்கும். நம்ம பசங்களாம்
0: ஆமா, இப்ப இருக்கக்கூடிய காற்று தூய்மை கேட்டு குறியீடு அதிகமா இருக்கும் போது காவாய் தொப்பி தேவைப்படுது.
1: காவாய், ஓஹோ, ஆமா ஆமா, அந்த காலகட்டத்துல நிறைய அணிஞ்சிருந்தாங்க. அது ஏன் விமலா, நம்ம ஆட்களுக்கு அந்த அந்த காலகட்டத்துல வந்து டெக்சஸ்ல இருக்கிறதா ஒரு உணர்வு இருந்ததோ காவாய். அது மட்டும் இல்லாம பெல் பாட்டம்ஸ், அப்புறம் பேகி கார் சட்டைகள், அதோட சேர்த்து இந்த காவாய் தொப்பிகளை வந்து ஆண்கள் பல பேர் வந்து அணிஞ்சதை நான் பாத்திருக்கேன். அப்புறம் பல முறை கருப்பு கருப்பு ஆடைகள்ல, நிறைய கருப்பு கருப்பு, அதாவது மேற் சட்டையும் கார் சட்டையும் கருப்பு கருப்பா இருக்கும், கையில நிறைய வளவி அணிஞ்சிருந்தாங்க வளையல்கள். இதெல்லாம் ஒரு ஒரு ட்ரெண்டா இருந்தது. நாளும் அந்த ட்ரெண்ட் ஒரு மாதிரி மூழ்கி
0: நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொன்னு, ஒரு காலகட்டத்துல நாடகங்கள்லாம் பார்க்கும்போது, தொலைக்காட்சி நாடகம்லாம் பார்க்கும்போது கதாநாயகிகள் எப்படி பொட்டு வைக்கிறாங்களோ, அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஹிந்தியில வந்து ஒரு நடிகை இருந்தாங்க, ரொம்ப பிரபலமான இன்ஸ்டாகிராம்லயே இருப்பாங்க அவங்க. மறந்துட்டேன் அவங்க பேர்.
1: தொண்ணூறுகள் நடிகையா?
0: தொண்ணூறுகள் காலகட்டத்துல அவங்களுடைய நாடகங்கள் ரொம்ப புகழ்பெற்ற நாடகங்களா இருக்கும். இன்ஸ்டாகிராம் ரொம்ப புகழ் பெற்றவங்க தான் அவங்க. இன்னும் இருக்காங்க அவங்க. பொட்டுலாம் பயங்கர பயங்கரமா வைப்பாங்க.
1: பாம்பு பொட்டு,
0: பாம்பு பொட்டு, இந்த பொட்டு, அந்த பொட்டு, அந்த பொட்டை பார்த்து பலரும் வந்து அந்த பொட்டு வாங்கி.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா. நான் கொஞ்சம் சில படங்களை எடுத்து விடுங்களே இன்ஸ்டாகிராமுக்கு, பாப்போமே அந்த காலகட்டத்துல.
0: நல்ல வேளை அந்த காலத்துல இன்ஸ்டாகிராம் இல்லப்பா.
1: சரி, இங்க நம்ம மணிராஜ் செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. மணிமேகலை, வணக்கம்.
3: வணக்கம் விமலா, நித்யா. இங்க மணிமேகலை பேசுறேன். அந்த காலத்துல வந்து நிறைய ஆண்கள் வந்து சென்டர் பார்ட்டிங்ல முடிசி இருப்பாங்க, அதாவது நடுவாவு. இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்க முடியல. இந்த காலத்துல உள்ளவங்கலாம் டிஃபரெண்ட். அது இப்ப வந்து அதை ட்ரெண்ட் பார்க்கவே முடியல. எல்லாம் பெக்கோம் தான் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி மேல அப்படியே நீட்டி நீட்டி முடிச்சு.
1: முடியல முடியல, அதான் உண்மை. இருந்தா ஏன் செய்ய மாட்டோம்? கோடு, அப்புறம் சாலை, ரோடு எல்லாத்தையும் போடலாம்.
0: நல்லா இருந்துச்சு.
1: ஆனா ஒன்னு, அந்த காலகட்டத்துல நிறைய தலைமுடி இருந்தது நமக்கு இல்லையா?
0: இப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ண, ரீபாண்டிங் பண்ண, எங்க எல்லாம் போச்சு கலர்
1: இருக்கிற முடிய நல்ல பாதுகாப்போட தக்க வச்சுக்குங்க. அனுபவத்துல சொல்றேன்.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோம்
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
4: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: டீ கடை, ஒரு சிப் நிறைய சிரிப்பு.
1: ஜெங் ஜெங் ஜெங் ஜெங் ஜெங்,
2: என்ன ஒரு சந்தோஷம். யாருமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லி ஒரே குஷி தான் போங்க நம்ம விமலாவுக்கு.
1: நம்ம நேரில் கண்டுபிடிச்சிருவாங்க நினைச்சேன், ஆனா ரொம்ப நெருங்கி வந்தாங்க. அந்த அந்த முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
2: அதாவது சோளக்காட்டு பொம்மை எதனால் செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டதுக்கு ஹே வைக்கோல் இப்படிலாம் செய்தி வந்திருக்கிறது.
1: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. அதனால வந்து சரியான பதில் என்ன அப்படின்னு நானே சொல்லிறேன். சரியா, முதல்ல குறிப்புகள். 5000 வருஷத்துக்கு முன்னாலே என்ன
2: கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: சரி, ஏன்னா அது தொடக்கமே அப்படிதான் இருந்தது. என்ன தாளுக்கு மாத்தினவருக்கு வந்து ஏன் அப்படி மாத்தினார்னா, என்னுடைய அந்த சுவை பிடிக்கல.
2: தாவரத்துல இருந்து வர்ற அந்த நாற்றம் இல்ல, அந்த ஒரு வாசனை சுவை
1: பிடிக்கல. அதன் பிறகு ஒரு சின்ன பிள்ளைதான் மடிக்கக்கூடிய வகையில என்ன கண்டுபிடிச்சாங்க.
2: ஓஹோ,
1: நான் யார் என்றா
2: சொல்லுங்க.
1: ஸ்ட்ரா எனப்படும் உறிஞ்சி குழல் என்பது
2: புரியுதா? ஏன்னா வந்து சோளக்காட்டு பொம்மை அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்த, ஏன்னா ஹே மாதிரியே ஸ்ட்ரா வச்சும் செஞ்சிருக்காங்க.
1: ஆமாங்க,
2: ஆனா அது வந்து பதில் கிடையாது. நாம சொல்ற ஸ்ட்ராங்கிறது வந்து உறிஞ்சி குழல்.
1: உண்மைதான் நித்யா, அந்த காலத்துல வந்து அந்த உறிஞ்சி குழல் வந்து ஒரு காய்ந்த புல்லில் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. பானங்களை குடிக்கிறதுக்கு சுமேரியர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க அந்த காலகட்டத்துல.
2: ஓஹோ,
1: அதன் பிறகு அதனுடைய அந்த புல்லு வாசம் அந்த வாடை வந்து பிடிக்காதவரேன்னு செஞ்சிருக்காரு. தாளை பயன்படுத்தி சொன்ன மாதிரி பல வருஷங்களுக்கு பிறகு வந்து தாள்னால உருவாக்கி இருந்தாங்க. அதன் பிறகுதான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அது வந்து மடிக்கக்கூடிய வகையில ஸ்ட்ரா மடிப்போம் இல்லையா, அந்த பெண்ட் பண்றாங்களே, அந்த பிள்ளை வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது 9 வயசுல வந்து இந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
2: பாருங்க,
1: நான் 9 வயசுல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல.
2: அது சொல்லுங்க விம்லா.
1: சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. பேசிட்டே இருக்கும்பொழுது
2: நம்ம கேரோலைன், பிரவீன், இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விடா முயற்சிக்கு ஒரு நல்ல பாராட்டுங்க.
1: ஆமா, நீங்க மீடிக்க பக்கமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கறோம்.
2: எது
1: இல்ல, அதாவது இப்ப எல்லாம் இரும்புலாம் ஆன ஸ்ட்ராலா இருக்கு.
2: மறுசுழற்சி செய்யணும்ல.
1: சேவிங்காயா?
3: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
4: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: ஏதேதோ நடக்கும்.
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: ஹார்ட் ஐஸ்
1: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. ஒரு காலத்துல நித்யா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்து வறுமை நிலையில இருந்தவர், இந்த தெருக்கள்லாம் வந்து நடனம் ஆடுவாங்க,
2: பாட்டுக்கு. ஆமா,
1: அந்த ஒரு குழுல இருந்தவர் தான் ஆந்தனி தாசன். அதன் பிறகு நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் நம்முடைய கருணாசுடைய பார்வை அவர் மேல் பட்டதுக்கு அப்புறமாக அவரோட வாழ்க்கை மாறி இருக்கு. பாருங்க, அதிர்ஷ்டம் எங்க எப்படி எப்படி எப்படி வரும்னு நமக்கே தெரியாது.
2: ஆமாம்ல, அது உண்மைதான்ல.
1: அதனால தான் அதை தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கணும். யார் கண்ணில் அவன் படுவோம்னு தெரியாது நீத்த. இப்ப நாளைக்கு பாருங்க, நீங்க வந்து நம்மளுடைய ரிஷிகாந்துக்கு ஜோடியா படத்து நடிச்சீங்கன்னா பாத்தீங்களா, சொன்னா இல்லையா, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்.
2: சரி,
1: அவருக்கு அம்மாவா இல்ல கதாநாயகியா, இத நான் சொல்லிக்கிறேன். ஏன் வாய் முகூர்த்த பழிச்சதுன்னா ஒரு BMW வாகனத்தை வாங்கி கொடுங்க.
2: வாங்குறேன் வாங்குறேன்.
1: இப்ப வாங்க, ஆந்தனி தாசனுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நடிகர் கருணாஸ் அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாரு, பேச கேட்கலாம்.
3: அப்போ நான் திண்டுக்கல் சாரதி பாட்டு வந்து நான் பண்ணேன். திண்டுக்கல் திண்டுக்கல் மதுரை ஜில்லா, எனக்கு மனச பறி கொடுத்தேண்டி. அது வந்து நான் தான் பாடி வச்சிருந்தேன். திருவண்ணாமலையே ஒரு படம், அர்ஜுன் சாரோட ஒரு படம், கும்பகோணம் ஷூட்டிங் போயிருக்கு. ஒரு தூரத்துல ஒரு குரல் கேக்குது, ஒரு கரகாட்டம் நடக்குது, அதுல பாடுற வாய்ஸ் கேக்குது. என் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த எங்க நடக்குதோ அந்த யார் பாடுறானா அவன் கார்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் இங்க சென்னையில வந்து யோசிச்சேன். நம்ம பாடுறதுக்கு ட்ரை பண்ண காலங்கள்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம நடிகர் ஆயிட்டோம், அதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்ப நம்ம பாடி இனிமே என்ன பண்ண போறோம்? இதே ஒரு அந்த மாதிரி ஒரு கலைஞனுக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு அவன் சினிமா புகழ் சினிமா இதுன்னு சொல்லி ஒரு 4 கச்சேரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 4 கரகாட்டம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே சொல்லிதான் அந்த அந்தோனி தாசை கூப்பிட்டு நான் இங்க பால் ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணேன். இன்னைக்கு அந்த பையன் எனக்கு எவ்வளவு பாட்டு பாடிட்டான், அப்படியே போயிடுச்சு எனக்கு மனசு. இனிமே நம்ம பாடி என்ன பண்ண போறோம், யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு நான் போயிட்டேன்.
4: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

அதன் தோற்றம் தோற்றம் என்ன சொல்லுவேன், என்னை மயக்குதே அழகே அருகே வருவாயே இன்னுமா வெச்ச.

0: முத்து தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ. தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ.
1: உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ, இல்லை காதலனே நீதானோ. அவன் தொட்டதும் கன்னத்தில் விட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
0: சுவாரஸ்யமான தகவல் அங்கத்துல நம்ம இருக்கோம். பொதுவாக நம்ம செய்யறதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய போறோம். அதாவது இன்றைய நாள்ல செப்டம்பர் 29 இன்றைய நாள்ல உலகத்துல என்ன கொண்டாடுறாங்க, அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
2: ஆமா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட். இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டிய ஒன்று, ஆனா இன்னைக்கு நம்ம அதை அனுசரிக்கிறோம். நம்ம வந்து உலகெங்கிலும் அதை விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது உணவு விரயமாகிறது பல இடங்கள்ல இருக்கு, கண் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வயிறு நினைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஒருபடி சாதமும் அப்புறம் அந்த உணவும் மேங்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் வந்து வெளிநாடுகள்ல பல உயிர்களுக்கு கிடைக்கிறது இல்ல.
0: இதை நீங்க அதிக அளவுல சொல்லிருப்பீங்க, என்கிட்டயே நீங்க சொல்லிருக்கீங்க. முதல் முறை நம்ம சந்திச்சப்போ சாப்பிடும் போது நவீன் புதுவ என்ன தோணும்னா, அந்த ஒரு அரிசி, அந்த ஒரே ஒரு அரிசி நம்மளுடைய சாப்பாடு நம்ம தட்டு வரைக்கும் வருதுன்னா பயணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை நம்ம வீணாக்கலாமா அப்படின்னு ஒரு முறை நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை எல்லாருக்குமே நம்ம வந்து சொல்ல நம்ம ஆசைப்படுறோம்.
2: ஆமா, ஒரு படத்துல சார்லி சொல்லியிருப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனம் அந்த மகளுக்கு சொல்லுவாரு, எங்க இருந்தோ வந்திருக்கிடாது, அதை தூக்கி போட்டுறாது சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அதுதான் அங்க இருந்து நான் எடுத்தது தான். அது எப்போதுமே நான் உணவு மட்டும் இல்ல, எந்த ஒரு பொருளையும் நான் வீணாக்குறதே கிடையாது.
0: சரி, அடுத்ததாக ரஃபிக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம், நேஷனல் காஃபி டே.
2: காஃபி டே வெளிநாடுகள்ல கொண்டாடுறாங்க, இங்க கொண்டாடல. இங்க கொண்டாடினாங்கன்னு நான் தான் முதல்ல நிப்பான்னு நினைக்கிறேன் காஃபி வாங்குறதுக்கு.
0: நீங்க தினைக்கும் தான் கொண்டாடுறீங்களா காஃபி டே? அது மட்டும் இல்லாம நீங்க இந்த குறிப்பிட்ட கடலை மட்டும் தான் வாங்குவீங்க, இந்த ஆடை மட்டும் தான் நீங்க கொடுப்பீங்க.
2: அதனால நான் பயணம் செய்யறேன் நவீன், ஒவ்வொரு நாளும் பயணம் செய்துதான் என்னோட காஃபியை நான் குடிக்கிறேன் காலையில.
0: கொஞ்சம் மெனக்கிட்டு தான் நீங்க போய் வாங்குவீங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, ஒருவேளை நீங்க மாற நீங்க முயற்சி செய்யறது இல்லையா, சரி இன்னைக்கு காபி ஓ, இன்னைக்கு காபி சி அப்படின்னு நீங்க மாத்தி மாத்தி குடிக்கிறது இல்லையா?
2: கோபி ஓ குடிப்பேன், அதை கூட நான் எடுத்துக்குவேன்.
0: சரி,
2: அந்த இதெல்லாமோ இப்ப கலந்து குடிக்கிறாங்கல்ல. இப்ப அந்த ஃபிளேவர்ட் காஃபி அப்படின்னு சொல்லும் போது சின்னமன் எனக்கு ஓகே.
0: ஓகே,
2: அதான் பட்டை போட்டு குடிக்கிறது ஓகே. ஆனா அது தவிர மற்ற இதெல்லாம் நல்ல கேரமல் காஃபி அதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால குடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இனிப்பு, அவ்வளவு இனிப்பு என்னால எடுத்துக்க முடியாது.
0: சரி, உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னா, காஃபியை விரும்பும் ஒருத்தர நீங்க இருந்தீங்க, இன்றைக்கு நேஷனல் காஃபி டே.
2: Confucius Day இன்னைக்கு.
0: அது கன்ஃபியூஷனா?
2: கன்ஃபியூஷியஸ் அவரு ஒரு தத்துவ ஞானி. அவருடைய தத்துவங்கள் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவி இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து விடுங்க நவீன்.
0: சரி ரஃபி, இப்பதான் நான் பார்த்தேன், போய் தேடி பார்த்தேன். நேத்து தான் அதாவது ஸ்டூபிட் க்வெஸ்சன்ஸ் டே அப்படின்னு அனுசரிக்கப்பட்டதுல சொல்லியிருந்தோம், அதை பத்தி தான் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இப்ப ஆங்கிலத்தை சொல்றேன், அதுக்கு பிறகு நான் தமிழ் சொல்றேன். The man who asks a question is a fool for a minute. அதாவது நீங்க இப்ப கேக்குற கேள்வி, நீங்க இப்போதைக்கு நீங்க முட்டாளா இருப்பீங்க.
2: முட்டாளா தெரியும் நீங்க கேக்குறது,
0: நீங்க கேக்கும் போது முட்டாளா தெரியும். ஆனா நீங்க கேட்காம போனீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே நீங்க ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: அதுதான் கன்ஃபியூஷியஸ்.
0: இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருல்ல.
2: ஆமா, அருமை.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
0: சென்னை 600028, சென்னை 628.
1: வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒண்ணா.
0: ரஃபி, அண்மையில தான் இந்த படத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது இரண்டாவது பாகம் வந்திருந்துச்சு, அதுல இருந்து ஒரு பாடல் நான் கேட்டதில் கேட்காத அங்கத்துல நான் வந்து ஒளிபரப்பினேன்.
2: அந்த பாடலுக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜாவா?
0: வேற யாரு? அவர்தான். எப்போதுமே வெங்கட் பிரபுடைய இயக்கம்னாலே யுவன் சங்கர் ராஜாவோட இசை தான்.
2: 2007 முதன் முதல்ல வரும்போது யுவன் சங்கர் ராஜாவும் இருந்தாரு, பிரேம்ஜி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்திருந்தாரு இல்லையா? ஆக அடுத்த படம் வந்து சமீபத்துல தான் வந்தது, இரண்டாவது பாகம்
0: கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2016 வெளிவந்தது பாகம் 2 அப்படின்னு. இப்ப புதிய தகவல் என்னன்னா பாகம் 3 வரப்போகுது. மறுபடியும் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாகம் 3 வரப்போகுது. அதே கூட்டணி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாரையுமே எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க கிட்ட ஒரு விசுவாசம் இருக்காது ரஃபி. அது ஜெயா இருக்கட்டும், பிரேம்ஜியா இருக்கட்டும், சிவா, எல்லாருக்குமே ஒரு விசுவாசம் இருக்கு. ஏன்னா வெங்கு பிரபு தான் ஆரம்பித்து விட்டாரு அவங்களுடைய பயணத்தை,
2: வளர்த்து விட்டவர் அவர்தான்.
0: ஆக கண்டிப்பா எல்லாருமே ஒன்னு கூடி வரும்போது மறுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன்.
2: இந்த படம் மட்டும் இல்ல, பல படங்கள்ல அவங்க எல்லாருமே இணைந்து வேலை செஞ்சிருக்காங்க. கோவா எடுத்துக்கங்க, கோவாலயும் வந்து கூட்டணி தான்.
0: ஆனா ஒரு ரெண்டு படங்களை வந்து கொஞ்சம் மாறும். ஆனா சென்னை 628 அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டணி வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இதற்கான படப்பிடிப்பு கூட விரைவிலே ஆரம்பிக்க போறதாக தகவல்கள் வந்திருக்கு.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுலக்கு இன்வெஸ்ட்மென்ட் போட்டுருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
0: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது. என்ன

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதிலிருந்து ஒரு பகுதி
1: கண் போன போக்கிலே கால் போகலாமா?
2: போக கூடாது. அப்படி போச்சுன்னா நீங்க பாதையை உடனே மாத்தணும். தெரிஞ்சதுன்னா தப்பான வழியில போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு.
0: சரி,
2: நம்ம தப்பான வழின்னு சொல்றது வாழ்க்கையில தப்பான வழி கிடையாது. கண் போன போக்குல வந்து
0: திசையில தப்பான வழி.
2: நீங்க இறங்குறீங்க, வீட்டுல இருந்து இறங்குறீங்க, ஏதோ ஒரு ஞாபகமா நடந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்க எதுக்கு இறங்குனீங்களோ அதை மறந்துட்டு உங்க கால் வந்து போன போக்குல நீங்க போறது.
0: ஆமா ஆமா.
2: ஷீலா வந்து அனுப்பி வைத்திருக்காங்க,
0: அவங்க என்ன
2: சொன்னாங்கன்னா கால்ல வேலைக்கு தான் இறங்குனாங்களா அவங்க.
0: இன்னைக்கா?
2: வேலைக்கு இன்னைக்குன்னு இல்ல, ஒரு முறை வேலைக்கு தான் இறங்கி இருக்காங்க. இன்னைக்கு நடந்ததுன்னு போடல. வேலைக்கு போயிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு குறுஞ்செய்தி வந்துதான்.
0: சரி,
2: அந்த குறுஞ்செய்தியை நின்னு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அவங்க, என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல வந்து வீட்டுல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பில்லு கட்டல இன்னும்.
0: சரி,
2: உடனே வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல சரி கட்டிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போயிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பணம் கட்ட இடத்துக்கு, பக்கத்துல தான், வீட்டுக்கு பக்கத்துல தான்.
0: சரி,
2: போய் கட்டிட்டு அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் வந்தது, வீட்டுக்கு வந்து இதை வாங்கிட்டு வந்துரு, எனக்கு வாங்கி கொடுத்துட்டு மட்டும் போயிடு அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பியிருக்கிறாங்க.
0: சரி,
2: அப்ப அவங்க சரி சரி வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேரம் போனது தெரியல. அவங்க சொல்றாங்க வேலைக்கு போய் அன்னைக்கு நான் வந்து லேட்டா சேர்ந்தேங்க அப்படின்னு.
0: சரி, அதுவும்
2: ஆனா எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இதை நான் செஞ்சேன்னா லேட் ஆகும் அப்படின்னு என்னுடைய மனசு சொன்னதை நான் கேட்டிருக்கணும், போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஷீலா,
0: சரி, கடைசியில் அவங்க பணத்தை கட்டினாங்களா?
2: பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி
0: எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க
2: செஞ்சுட்டு தான் போனாங்க.
0: சரி,
2: செஞ்சுட்டு போனதான் தப்புங்கிறாங்க அவங்க.
0: ஓ,
2: ஏன்னா இறங்குனது வேலைக்கு போறதுக்கு.
0: ஆமா,
2: நான் நேரம் போயிருக்கணுமா இல்லையா வேலைக்கு?
0: சரி, ஒரு நிபந்தனை, ஒரு கட்டாயம், என்ன பண்றது? இருந்தாலுமே செஞ்சு முடிச்சுட்டாங்களே. நான் கூட நினைச்சேன் சரி உன்னை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க செய்யாமலே விட்டுட்டாங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன்.
2: செஞ்சுட்டாங்க,
0: செஞ்ச வரைக்கும் சந்தோஷம்.
2: செஞ்சதுதான் தப்புங்கிறாங்க.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீரிகாப் ஒலி 968 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது இ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் வீணை இசையில் எந்தரோ மகானுபாவலு. ராகம் ஸ்ரீ, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கும் நாட்டை ராகத்தில் மகாகணபதியும்.

பனி பனி பனி பம பனி பனி பனி பனி தரி தரி தரி தரி தரி தரி தரி தரி.

0: மீரகாப் ஒலி 968 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது என் விஜய் சிவா அவர்கள் பாடியிருக்கும் திருப்பரங்குன்ற வேளா. ராகம் ஹிந்தோளம், தாளம் ஆதி. இந்த பாடலை இயற்றியவர் பாபநாசம் சிவன்.
1: திருப்பரங்குன்ற வேளா.

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 9.68 கேட்டாலே பரவசம்.
1: செப்டம்பர் மாதம் 30 புதன்கிழமை இவ்வருடத்தின் 273 நாள் ஆண்டு நிறைவு பெற 92 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 13 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1448 ரபியுல்லாஹியர் மாதம் பிறை 18.
1: ஒலி 9.68 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: சிவாஜி த பாஸ் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க ஹரிஹரன், சாதனா சர்க்கம், இல்ல இல்ல மதுஸ்ரீ. மதுஸ்ரீ மன்னிச்சிருக்கேன், தப்பி தவறி கண்ணு பார்த்துருச்சு.
0: இங்க இடத்துல நான் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: இல்ல பாட்டு முடிஞ்சு நம்ம பேசணுங்கிற அவசரத்துல நீங்க எத்தனை மாதிரி செஞ்சீங்க, உங்களுடைய ஹெட்போனுக்கு பதிலாக என்னுடைய ஹெட்போனை மாட்டிக்கிட்டீங்க. இப்ப இந்த உலகம் எதை கேக்குதுன்னு எனக்கே தெரியல. மாத்திட்டீங்களா? நன்றி தாங்க.
1: உங்களோட ஹெட்போன் தாங்க.
0: ஆமா நன்றி. நான் கூட நினைச்சேன் அவசரத்துல வந்து ஆளுங்க வந்து பொருள்களை மறப்பாங்கன்னு, ஆனா இன்னொருத்தர் பொருளை எடுத்து மாட்டிக்கிட்டு சந்தோஷமா நிகழ்ச்சி படைக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான். இப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் இங்க என்ன நடக்குதுன்னு சில நேரத்துல நமக்கே புரிய மாட்டேங்குது.
1: எப்படி நீங்க அவஸ்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லாம சொல்ல வரீங்க.
0: பொதுவா சொன்னேன், என்ன மட்டும் சொல்லல, பொதுவா சொன்னேன்.
1: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவி ஜி.
0: சஜினி, சமீபத்துல ஒரு அறிக்கையை வாசிச்சேன்,
1: சொல்லுங்க ரவி.
0: இது நண்பர்கள் சார்ந்தது தெரியுமா சஜினி? என்னன்னா எப்போதுமே நம்ம நினைப்போம், இப்ப நண்பர்கள்னு சொல்லும் போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி தலைப்புகள் பிடிக்கணும், ஒரே மாதிரி போட்டிகள் பிடிக்கணும், அல்லது ஒரே மாதிரி நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் பிடிக்கணும்.
1: ஆமா, எல்லாமே வந்து நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாமே ஒன்னா இருக்கணும். அது மட்டும் இல்ல, பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்முடைய நண்பர் வட்டம் பெரும்பாலும் நம்முடைய வயது வரம்புக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
0: ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், பள்ளியில படிக்கிற சக மாணவர்களா இருக்கும், அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் இருக்கிற சகமான இளையர்களா இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆனா போக போக போக குறிப்பா இந்த வேலைக்குள்ள நம்ம காலை தூக்கும் போது வேற வேற வயதினர் வேற வேற பின்னணியை கொண்டாடுவாங்க, இவங்க எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அங்கதான் நம்ம உலகம் விரிவடையும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. குறிப்பா உங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும் போது உங்களுடைய புத்தி கூர்மை, அதே நேரத்துல ஆரோக்கியம், அதுக்கப்புறம் மனநலம் இன்னும் மேம்படும் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பா இதுக்கு வந்து நான் இதை ஒத்துக்குவேன் ரவி. ஏன்னா என்னுடைய நண்பர் வட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னை விட வயதான 20 வயசு கூடையா இருக்கிற நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க, 10 வயது கூடையா இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க, அதோடு 20 வயது குறைவாக இருக்கும் நண்பர்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு குழுக்களுக்கு இடையே, இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையே நான் நடுவுல நிக்கிறேன். கற்றுக்கொள்ள வேண்டிய பலவற்றை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணோட்டம் வேறுபட்டிருக்கும், வாழ்க்கையை எப்படி அணுகிறாங்க, அவங்களுடைய சிந்தனைகள்லாம் வந்து வேறுபட்டிருக்கும். இவற்றில இருந்து வெவ்வேறு சிந்தனைகள் வெவ்வேறு கண்ணோட்டங்களை வந்து தெரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
0: சரியா சொல்றீங்க. அதனாலதான் எனக்கு சில நேரத்துல சில பேர் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். எடுத்தோடனே சொல்லுவாங்க, சின்ன பையன் அவன் போய் பேசிட்டு இருக்கேன், ஒரு வயசான ஒரு பூமர் அவன் போய் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்பதான் நான் யோசிப்பேன், உங்களுடைய உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படிங்கிறது இதுதான் காட்டுது. பல பின்னணியை கொண்டவங்க பல வயதினரோட பழகும் போதுதான் அந்த ஆய்வுல சொன்ன மாதிரி உலகம் விரிவடையும், நம்ம பார்வையும் விரிவடையும். ஆக உங்களுக்கு பல வயதுல இருக்கிற நண்பர்கள்லாம் இருக்காங்களா? எனக்கு பாத்தீங்கன்னா 20 வயசு இருக்கும் போது 40 வயசு ஒரு அங்கிள் தெரியுங்க, அவரு தாங்க எனக்கு வாழ்க்கையே அப்படியே மாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாமே.
1: ஆமா, வாட்ஸ்அப் வாயிலாக நீங்க அனுப்பி வைக்கலாம் 9678896868 என்ற எண்ணுக்கு. சரி, விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடல் அடுத்து உங்களுக்காக ஒளியேறுகிறது. பொன்னான வாழ்வு திரைப்படத்துல இருந்து பி சுசிலா கே ஜமுனா ராணி பாடலோட வர்றாங்க. இந்த பாடல்ல மகேஷ் விரும்பிக்கிட்டு இருக்காங்க.
0: அதனையடுத்து கன்னி பெண் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது டி எம் சௌந்தரராஜன். அந்த பாடல நமக்காக வழங்க போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அனீஸ் சொன்னாங்க, அவங்களுக்கான பாடல் இன்னும் சற்று நேரத்துல இடம்பெறும்.
1: தொடர்ந்து எங்களோட இணையதளங்கள், இது உங்கள் வணக்கம்
0: சிங்கே.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

காதல் சிரிக்காதோ

0: முகத்துல பரு.
1: குட்டைக்கு போங்க.
2: தலைமுடி கொட்டுது.
1: குட்டைக்கு போங்க.
3: ஐயா கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்.
1: குட்டைக்கு போங்க.
4: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு. நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
1: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்.
4: புதன்கிழமை தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க.
1: புதுரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி
5: பார்லர். பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கை.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: பரிசு திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெற்றது. TM சௌந்தரராஜன், P சுசிலா பாடியிருந்த இந்த பாடல சுதா விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே பாடல் ஒலித்தது.
6: இனிய காலை வணக்கம் ரவிஜி, சஜினி.
5: வணக்கம்.
6: என்னோட பள்ளி நண்பர் கே பிரசாந்த் அவர்கள், 7 வயசுல இருந்து படித்தவர். கோவிட் சமயம் என்ன செய்வது என்று தடுமாறிய பொழுது அந்த சமயத்தில் உள்ள அந்த கல்விகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தார். அன்றிலிருந்து அங்கே போய் அந்த கல்விகளை கற்றுக்கொள்ளும் போது எனக்கு பிடித்த அந்த இந்த வயதில் எனக்கு பிடித்த உண்மை, நேர்மை, வாய்மை, கண் கற்பு போன்ற பல புத்தகங்களை படித்து தெளிவு பெற்று அன்றையிலிருந்து எனக்கு பிடித்த அந்த எழுத்தையும் எழுத்தையே நான் நேசிக்கிறேன். அந்த எழுதுவதும் படிப்பதும் தான் எனது பொழுதுபோக்கு. அன்றிலிருந்து இன்று வரை அதே வாய்ப்பு எனக்கு கிடைத்து வருவதால் நான் பிரசாத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ரவிஜி, சஜினி, நன்றி, நன்றி, மிக்க நன்றி.
5: அந்த குரல் பதிவை அனுப்பிய ஜானகி லட்சுமணன், நன்றி, நன்றி, நன்றி.
7: இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கும் இருந்திருக்கலாம் சஜினி.
5: ஆமா,
7: அவங்களை பத்தி ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாமே.
5: வசந்தம் நிகழ்ச்சியில பாடிய இரு சகோதரிகளோட எனக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அவங்க பேர் வந்து இந்திரா பவானி. பல வருடங்களுக்கு முன்பு அவங்க வந்து தொலைக்காட்சியில பாடியிருந்தாங்க. அவங்க என்னை விட வயசுல மூத்தவங்க. பயணம் செய்யும் போது அவங்களோட நல்ல உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க வந்து வாழ்க்கைய வந்து எப்படி அணுகிறாங்க அப்படிங்கறத வந்து கற்றுக்கொள்ள எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இப்ப நாம இளையர்களாக இருக்கோம், நாம ஏன் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்ம அதிகமா கேள்வி கேட்கிறோம். ஆனா அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து இந்த மாதிரி இவங்க செய்யறதுனால இந்த மாதிரி நாம செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு தெள்ள தெளிவா அவங்க மெதுவா எடுத்து எனக்கு சொல்லும் பொழுதுதான் எனக்கு புரிய வருது, ஆஹா, இப்படியும் நாம பாக்கலாமே அப்படின்னு.
7: புரியுது, புரியுது, புரியுது. அதாவது முதிர்ச்சியான முறையில முடிவெடுக்கணும் அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா இடையில ஒண்ணு சொன்னீங்க, இளையர்கள்னு. இன்னுமா நீங்க இளையர் நினைச்சிட்டு இருக்கீங்க?
5: அவங்க கண்ணோட்டத்துல நான் இன்னும் இளையர் தான்.
7: நானே இளையர்ல இருந்து வெளியாகி முதுமை நோக்கி போயிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் மனதளவுல உங்களை இளைய நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா?
5: ஏன்னா அவங்க காலகட்டம் வேற ரவி. அப்ப நாம வந்து இளைய காலகட்டம், நமக்கும்
7: அவங்களோட ஒப்பிடும்போது நம்ம இளையர்கள்.
5: ஆமா, அத சொல்லுங்க.
7: தாத்தா பாட்டி வயசுல இருக்க நமக்கே இன்னும் இளைய அப்படிங்கிற நினைப்பு. சரி, பரவாயில்ல, விட்டுருவோம்.
5: சரி, நேரம் இப்பொழுது காலை 6:28 ஆகி விட்டது. போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
8: 968 போக்குவரத்து நிலவரம்.
7: AYE நோக்கி செல்லும் CTEPIE TWAS exit, அங்கே சாலையில் தடை ஏற்பட்டுள்ளது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
1: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
0: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/readysetgrow.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இன்றைய பொன்மொழிய அனுப்பி வச்சிருக்காங்க நீயர் செல்வி.
4: கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல், கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை, கருணை என்பது உதவி அல்ல அன்பு.
3: அற்புதமான ஒரு கூற்று, மீண்டும் உங்களுக்காக அந்த கூற்று. கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல், கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை, கருணை என்பது உதவி அல்ல அன்பு.
4: பிரம்மாதமான வரிகளை அனுப்பி வைத்த நேர் செல்விக்கு நன்றி. அவங்களை போலவே நீங்களும் நிறைய வாசிக்கலாம், எழுதலாம், அதை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் 9678889688.

0: சும்மா
1: அனிருத்தின் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. தர்பார் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதற்கு முன்பு பேட்டை திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க நகாஷ் அசீஸ் ஈனோ கேங்க அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக வானிலை நிலவரம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 53 67 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: குட் டே பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
9: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
9: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
9: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்க குழுவிற்கு பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
1: ஆரோக்கியசாமி, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு என்ன?
2: சஜினி, இன்று நான் சொன்ன போறது ஒரு பெண்மணிய பற்றி.
1: சரி.
2: அண்மையில இவங்களுடைய 116th பிறந்தநாளை கொண்டாடினாங்க. அமெரிக்காவில இருக்கிற நயோமி ஒயிட்ஹெட்.
1: வாவ், 116th பிறந்த நாள்.
2: 1910 செப்டம்பர் 26 அமெரிக்கால இருக்கிற ஜார்ஜியா மாநிலத்தில் அமைந்திருக்கிற ஒரு பண்ணையில பிறந்தாங்க. இவங்க வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான அனுபவங்களை பெற்றிருக்காங்க. சொல்லப்போனா இவங்க பிறந்துட்டாங்க, இன்னும் டைட்டானிக் புறப்படவே இல்லை, அந்த அளவுக்கு பழமையானவங்க. இவங்க அமெரிக்காவிலேயே ஆக வயதான பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுது.
1: சரி.
2: இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க குடும்பத்தார், அதாவது கணவரா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லார விட இவங்கதான் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான பண்பு என்ன அப்படிங்கறத நான் போய் பார்க்கும் போதுதான் தெரிய வந்துச்சு. இவங்களுக்கு மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற எந்த தீய பழக்கங்களும் கிடையாது.
1: ரவி, இந்த கட்டத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
2: சொல்லுங்க.
1: இப்ப நம்ம பலரும் என்ன நினைப்பாங்கன்னா, வாழ போறது கொஞ்ச காலம், நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாமே, இருக்கிறதெல்லாம் சாப்பிடலாமே, எதுக்கு இதை பத்தி எல்லாம் நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: அந்த மாதிரி மனப்பான்மை ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். தெரியுமா, நம்ம கொஞ்ச காலம் வாழ்றோமோ ரொம்ப நாள் வாழ்றோமோ அதெல்லாம் கடவுள் கையில, ஆனா வாழ்ற வாழ்க்கை நம்ம கையில. அது ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கான வேலையை நம்ம இன்னைக்கே தொடங்கணும்.
1: தரமான வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க உடலுக்கு பாதகமா அமையிற செயல்களை பழக்கங்களை நீங்க தாங்க கைவிட்டுறணும்.

0: நிலவரம்
1: AYEA நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் பூலவார்டிற்கு பிறகும் PIEA நோக்கி செல்லும் TPE இலாயஸ் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: Hey,

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா கபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் டிசம்பர் 26 முதல் பெரியவர்களுக்கான பொது போக்குவரத்து கட்டணம் 12 to 13 உயர்த்தப்படும். மத்திய கிழக்கு போரினால் எரிசக்தி விலை அதிகரித்தது, அதனால் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக பொது போக்குவரத்து மன்றம் கூறியது. சென்ற ஆண்டு கட்டணம் 5 விழுக்காடு அதிகரித்தது, இது அதைவிட அதிகம். மாணவர்கள், மூத்தோர், உடற்குறையுள்ளோர் உட்பட சலுகை அட்டை வைத்திருப்பவர்கள் கூடுதலாக 5 காசு செலுத்த வேண்டியிருக்கும். வேலை நலன் போக்குவரத்து சலுகை திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான ஊழியர்களுக்கான கட்டணத்தில் மாற்றமில்லை. பொது போக்குவரத்து செலவுகளை கையாள மாதாந்திர சலுகை கட்டண அட்டையை வாங்கிக் கொள்ளலாம் என்று மன்றம் ஆலோசனை கூறியது. இந்நிலையில் பயணிகளுக்கு உதவ பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக பொது போக்குவரத்து மன்ற உறுப்பினர் திரு நசீர் கனி சொன்னார்.
2: பொது போக்குவரத்து மன்றம் பயணிகளுக்கு கட்டணங்கள் கட்டுப்படியாக கூடிய வகையில் இருப்பதை உறுதி செய்ய எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். நமது பொது போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொது போக்குவரத்து கட்டமைப்பின் செயல்பாடுகள் நிதி ரீதியாக நிலைத்திருக்கப்படுவதையும், நமது பயணிகள் தடையின்றி பயணம் செய்ய நம்பகரமான போக்குவரத்து முறையை வழங்குவதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம்.
1: இவ்வாண்டு தகுதி பெறும் குறைந்த வருமான குடும்பங்களுக்கான பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் 60 to 80 வெள்ளிக்கு உயர்த்தப்படும். சிங்கப்பூரின் சோதனை சாவடிகளில் கடந்த ஆண்டு போதைப்பொருள் தொடர்பாக 975 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024 ஒப்பிடுகையில் இது 50 விழுக்காட்டுக்கும் அதிகம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையமும் மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவும் தகவல் தந்தன. போதைப்பொருள் கடத்துபவர்கள் பிடிபடாமல் தப்பிக்க தொடர்ந்து புதிய வழிமுறைகளை கையாண்டு வருகின்றனர். அதை சமாளிக்க அதிகாரிகள் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடுகின்றனர். கூடுதல் சோதனை தேவைப்படும் பயணிகள் மற்றும் வாகனங்களை கண்டறிய ஒருங்கிணைந்த சோதனை நிலையம் உதவுகிறது. ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் தோன்றினால் உமிழ்நீர் பரிசோதனையும் நடத்தப்படலாம். கடந்த ஆண்டு சுமார் 1400 சோதனைகள் நடத்தப்பட்டன. முந்தைய ஆண்டை விட அது கிட்டத்தட்ட 33 விழுக்காடு அதிகம். சிங்கப்பூரில் போதைப்பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 39 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டெலிகிராம் செயலியின் உரையாடல் குழுக்களில் போதைப்பொருள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டன. அப்போது 1-க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடனான தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு செப்டம்பர் 15 தீவு முழுவதும் சோதனைகளை நடத்தியது. பிடிப்பட்ட சந்தேக நபர்களில் சுமார் 50% 30 வயதுக்கு உட்பட்டோர். கஞ்சா, ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருள்களும் போதைப்பொருள் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 19 பேர் ஒரே போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. போதைப்பொருள் தொடர்பான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோர் தப்ப முடியாது என்று மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்தது. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ AI தொழில்நுட்பத்தை கையாளும் தனது அணுகுமுறையை சிங்கப்பூர் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் இன்னும் அறிவார்ந்த, சுயமாக செயல்படக்கூடிய ஒன்றாக வளரும் வேளையில் அது அவசியம் என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதை தொடர்ந்து திருமதி தியோ சமூக ஊடகத்தில் அந்த கருத்துக்களை வெளியிட்டார். கூகுள், மெட்டா, டிக்டாக், எக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்களின் மூத்த தலைவர்களுடன் பேசியதாக அமைச்சர் சொன்னார். இணைய பாதுகாப்பில் அத்தகைய தளங்கள் கொண்டுள்ள பங்கு பற்றி பேசப்பட்டது. தளங்கள் அவற்றின் பங்கை ஆற்றலாம், ஆற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கூறியதாக திருமதி தியோ சொன்னார். அதன் தொடர்பில் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டத்தை தாக்கல் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக அமைச்சர் சொன்னார். சிங்கப்பூர் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு விழுக்காட்டை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு புத்தாக்க பணிகளில் முதலீடு செய்யவிருக்கிறது. சிங்கப்பூர் போன்ற சிறிய நாட்டிற்கு அவை முக்கிய அத்தியாவசிய முதலீடுகள் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். என்றபோதும் நிதி முதலீடு மட்டும் போதாது என்றார் அவர். சோதனைகளில் ஈடுபடுவதற்கான மன உறுதி, இழப்பு ஏற்படலாம் என்று தெரிந்தும் துணிந்து செயல்படுவது ஆகிய அம்சங்களும் முக்கியம் என்று அவர் சொன்னார். ஜெனீவாவில் அனைத்துலக புத்தாக்க குறியீடு வெளியிடப்பட்ட நிகழ்ச்சியில் திரு வாங் காணொலி வழி பேசினார். குறியீட்டில் 139 பொருளாதாரங்களில் சிங்கப்பூர் 5 இடத்தில் உள்ளது. முதல் 5 இடங்களில் நாடு இடம்பெறுவது இது தொடர்ந்து 4வது ஆண்டு.
3: சொல்லும் பொருளும் கேலரி காட்சியகம். சிங்கப்பூரின் கடலடி காட்சியகம் கடல் உயிரின பாதுகாப்பு நடுவமாகவும் கல்வி நிலையமாகவும் திகழ்கிறது. கேலரி காட்சியகம்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
5: வணக்கம் சிங்கே,
6: ஆதரவு BYD.
7: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
6: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
7: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
6: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
7: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
8: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
9: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
10: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
6: ஆதரவு வழங்குவோர்
11: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கை. ஆண்டனி தாசன் அனிருத்தோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்தது.
1: தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டே இருக்கோம். ரவிஜி
0: சஜினே
1: அனைத்துலக
0: வலையொளி தினம் பாட்காஸ்ட் தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
1: இரண்டாவது தகவல்,
0: லோ கேன் யு, இவர் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் அண்மையில் வெள்ளி பதக்கத்தை வென்று சிங்கப்பூருக்கு சாதனை படைத்துள்ளார்.
1: மூன்றாவது தகவல்,
0: உலகத்திலேயே மின்னல்களுக்கான தலைநகரம் என்று குறிப்பிடப்படும் இடம் வெனிசுவேலாவில் அமைந்துள்ள வெலன்தியா நகர்.
1: இந்த மூன்று தகவல்கள் எது பொய்யானது கண்டுபிடிச்சு வந்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. பதிலை அனுப்பும் இருவருக்கு காது கொண்டு இருக்கின்றது ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYEA நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் போலவார்டிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. ECPA நோக்கி செல்லும் KPE டெம்பனிஸ் ரோடிற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
1: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wandershop.sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wandershop.sg.
1: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
0: வணக்கம் சிங்கை.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புண்டகை.

0: தேவி ஸ்ரீ பிரசாதின் இசையில் புஷ்பா இரண்டு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு அனிருத்தின் இசையில் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. இவ்வாறு நட்சத்திரம் மீனா
2: நதிரா எழுதுகிறேன். நலம் நலம் அறிய அவன் உங்கள் கடிதம் வந்த நாளில் என் வீட்டருகே குடை விரித்திருக்கும் என் வயதொத்த குல்முகர் மரம் மலர்களாலும் மொட்டுக்களாலும் நிறைந்து வழியும் அற்புத காட்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது.
0: இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் பொக்கிஷம். 2009 இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்துல சேரன் பத்மபிரியா நடிச்சிருப்பாங்க.
1: குறிப்பா பத்மபிரியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குரல் கொடுத்தது வேற யாரும் கிடையாது, நம்ம மீனாதான்.
0: அந்த காட்சியை தாங்க சற்று முன்பு நீங்க கேட்டிருந்தீங்க.
1: நம்பவே முடியல, பல படங்கள் நடிச்சிருக்காங்க, பல பாடல்களை ஆடி அசத்தி நம்மள மகிழ்ச்சி படுத்திருக்காங்க, ஆனா குரலும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சிறப்பா கொடுத்துருக்காங்க. மீனா உண்மையிலேயே ஒரு பன்முக தன்மை கொண்ட அற்புதமான நடிகை தான்.
0: மீனா அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அற்புதமான ஒரு நடனமணி. அவங்க நடனம் ஆடி இருக்கும் இரண்டு வித்தியாசமான பாடல்களை தாங்க நாம அடுத்து கேட்க போறோம். முத்து திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒளியேற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்திலிருந்து நீங்க பாடலை கேட்டு நல்ல ஆட்டம் போட போறீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: ஒலி 1.8
0: பரவசம்

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
1: சுவையாக சமைக்க இந்த போ

0: மூன்று தகவல்களை நாங்க சற்று முன்பு வழங்கி இருந்தோம். இந்த மூன்று தகவல்கள் எது பொய்யானது அப்படிங்கறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். முதல் தகவல்,
1: அனைத்துலக வலையொளி தினம் பாட்காஸ்ட் நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
1: லோ கென் யு பேட்மிண்டன் வீரரான இவர் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சிங்கப்பூருக்கு வெள்ளிப்பதக்கத்தை பெற்று வரலாறு படைச்சிருக்காரு.
0: மூன்றாவது தகவல்,
1: உலகின் மின்னல்களுக்கான தலைநகரம் அழைக்கப்படுற இடம் பகுதி வெனிசுவேலால அமைந்திருக்கிற வெலந்தியா நகர்.
0: இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
2: காலை வணக்கங்க, நான் சிவச்சந்திரன் பேசுறேன். அது தப்பான அஞ்சல் வந்து அந்த லைட்டிங் சொன்னீங்களே, லைட்டிங் வெலண்டில் எங்கேயோ, அது தப்பான தகவல். நன்றி, வணக்கம்.
1: அதேதான் முதல் தகவல் சொன்னோம்ல, அனைத்துலக வலையொளி தினம், அது சரிதான். வலையொலின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: வலையொலி அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு வலையொலி தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி அந்த வலையொலியை கேட்கும் பொழுது நடுராத்திரில ஒரு பயம் ஏற்படும், ஒரு அச்சம் ஏற்படும். திகிலான சம்பவங்களை நம்ம நேயர்கள் சொல்லுவாங்க.
1: அதன் பெயர்
0: இதை நான் சொல்லணும், இதுக்குதான் நீங்க காத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
0: திகில் டேல்ஸ், திகில் டேல்ஸ், திகில் டேல்ஸ்.
1: ஆமா, ஒலி 9:18 அற்புத படைப்பு திகில் டேல்ஸ். இதை நீங்க வந்து வலையொலி வாயிலா, மீலிசன் வாயிலா கேட்கலாம்.
0: வந்து சொல்ல மறந்துட்டேன், அற்புத படைப்புன்னு.
1: ஆமா,
0: அற்புத படைப்பு.
1: மைக்க போட்டு உடைக்கிறது, என்னோட ஹெட்போன் எடுத்து போட்டுக்கிறது, இதுவும் திகில் டீல்ஸ்ல வந்து ஒரு பாகமா வரும்னு
0: நினைக்கிறேன்.
1: அதுக்கப்புறம் யூடியூப் வாயில அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதே நேரத்துல நீங்க பயணம் மேற்கொண்டீங்கன்னா, அதுவும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல, அதுல கூட நீங்க திகில் டீல்ஸ் கேட்கலாம்.
0: ஆமா,
1: எவ்வளவு பெருமை நம்ம எல்லாருக்கும்.
0: கண்டிப்பா திகில் டீல்ஸ் எங்க போய் கேக்குறது அப்படின்னு கேக்குறீங்களா? மீ லிசன் செய்யலையா? பதிவிறக்கம் செய்யுங்க. அங்க ஒலி 9:18 பாட்காஸ்ட் கோப்பையில நீங்க திகில் டீல்ஸ் எந்நேரமும் கேட்டு மகிழலாம்.
1: சரி, இரண்டாவது தகவலுக்கு வந்துருவோம். லோ கின் யு இவரு வரலாறு படைச்சு சிங்கப்பூரை பெருமைப்படுத்தி இருக்காரு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம விரிவா சொல்லுவோம்.
0: இப்ப மூன்றாவது தகவலுக்கு நாம வந்துருவோம். இந்த ஒரு இடத்துல உலகத்திலேயே ஆக அதிகமான மின்னல்கள் தாக்கப்படும் ஒரு இடம் அப்படின்னு கருதப்படுகின்றது. அந்த இடம் தான் வெனசுவேலாவில் அமைந்துள்ள கேட்டடும்போ அப்படிங்கிற நகரம்.
1: இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரத்துக்கு மின்னல்கள் தாக்கம் சொல்றாங்க. இந்த இயற்கை அற்புதம் ஒவ்வொரு ஆண்டும் 140 to 160 முறை இடம்பெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது.
0: இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புள்ளி விவரங்களின் படி 1 மணி நேரத்துல 280 முறை மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: கேட்கும் போது தலை சுத்துதுல.
3: ஒலி 9:18 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து நேர்ந்துள்ளது CTEAYE நோக்கி செல்லும் வழியில் ஹேவ்லாக் சாலை அந்த பகுதியில், அதோட போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTEAYE செல்லும் வழியில் ஆங்மோகே அவனி 1 அங்கே துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் சாலை நுழைவாயில் AYE exit ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடைய குரல்ல விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. இசை ஞானியுடைய ராஜா இசையில சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, தூங்காதே தம்பி தூங்காதே ஆகிய பாடல்கள் இருந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன. வரலாற்றிலேயே முதல் முறையா பேட்மிண்டன் போட்டியில நமக்கு வெள்ளி பதக்கமும் கிடைச்சிருக்கு. அதுக்கு சொந்தக்காரர் ஆசிய விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரை சிங்கப்பூருக்கு பதக்கங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. குறிப்பா படகோட்டம்,
2: ஹாக்கி, வாட்டர் போலோ மற்றும்
1: குதிரையோட்டம் போன்ற இந்த போட்டிகளின் வாயிலா சிங்கப்பூருக்கு பதக்கங்கள் கிடைக்கும், சிங்கப்பூருக்கு பெருமை அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்போம். சரியா,
2: இப்ப வாங்க இதுவரையிலும் சிங்கப்பூருக்கு எத்தனை பதக்கங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூருக்கு 2 தங்க பதக்கங்கள், 6 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மொத்தம் 11 பதக்கங்களை வென்றுள்ளது சிங்கப்பூர்.
3: போக்குவரத்து நிலவரம்
1: விபத்தில் இருந்துள்ளது AYE, குறிப்பாக CTE அந்த பகுதியில் அமைந்துள்ள ஹேவ்லாக் சாலை எக்ஸிட், அங்கே போக்குவரவும் அதிகமாக இருக்கின்றது இதன் காரணத்தினால். BKE PIE நோக்கி செல்லும் வழியில் PIE சாங்கி எக்ஸிட், அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
4: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
5: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
6: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183 9075.
7: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
8: இயல்பர்களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
9: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
8: ஒலி 9.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
0: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
0: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியா கோப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ AI தொழில்நுட்பத்தை கையாளும் தனது அணுகுமுறையை சிங்கப்பூர் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் இன்னும் அறிவார்ந்த, சுயமாக செயல்படக்கூடிய ஒன்றாக வளரும் வேளையில் அது அவசியம் என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து திருமதி தியோ சமூக ஊடகத்தில் அந்த கருத்துக்களை வெளியிட்டார். கூகுள், மெட்டா, டிக்டாக், எக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்களின் மூத்த தலைவர்களுடன் பேசியதாக அமைச்சர் சொன்னார். இணைய பாதுகாப்பில் அத்தகைய தளங்கள் கொண்டுள்ள பங்கு பற்றி பேசப்பட்டது. தளங்கள் அவற்றின் பங்கை ஆற்றலாம், ஆற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கூறியதாக திருமதி தியோ சொன்னார். அதன் தொடர்பில் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டத்தை தாக்கல் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக அமைச்சர் சொன்னார். சிங்கப்பூர் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு விழுக்காட்டை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு புத்தாக்க பணிகளில் முதலீடு செய்யவிருக்கிறது. சிங்கப்பூர் போன்ற சிறிய நாட்டிற்கு அவை முக்கிய அத்தியாவசிய முதலீடுகள் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். என்றபோதும் நிதி முதலீடு மட்டும் போதாது என்றார் அவர். சோதனைகளில் ஈடுபடுவதற்கான மன உறுதி, இழப்பு ஏற்படலாம் என்று தெரிந்தும் துணிந்து செயல்படுவது ஆகிய அம்சங்களும் முக்கியம் என்று அவர் சொன்னார். ஜெனீவாவில் அனைத்துலக புத்தாக்க குறியீடு வெளியிடப்பட்ட நிகழ்ச்சியில் திரு வாங் காணொலி வழி பேசினார். குறியீட்டில் 139 பொருளாதாரங்களில் சிங்கப்பூர் 5 இடத்தில் உள்ளது. முதல் 5 இடங்களில் நாடு இடம்பெறுவது இது தொடர்ந்து 4வது ஆண்டு. BCRS முத்திரை கொண்டிருக்காத பானங்களை விற்று தீர்க்க சுமார் 1,000 சில்லறை வர்த்தக கடைகள் கூடுதல் நேர அவகாசத்தை கோரியுள்ளன. BCRS என்பது பானக்கலன்களை திரும்ப கொடுக்கும் திட்டத்தை குறிக்கும். இதுவரை 1,600 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 85 விழுக்காடு விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மளிகை கடைகள், உணவுக் கடைகள் போன்றவற்றிலிருந்து பெரும்பாலான விண்ணப்பங்கள் கிடைத்ததாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு சொன்னது. விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது வர்த்தகத்திடம் எத்தனை கிளைகள் உள்ளன, எவ்வளவு முத்திரை இல்லாத பானங்கள் உள்ளன போன்ற அம்சங்கள் ஆராயப்படுவதாக அமைப்பு கூறியது. கால அவகாசம் பெறாத கடைகள் இன்றைக்குள் அவற்றின் முத்திரை இல்லாத இருப்பை விற்றாக வேண்டும்.